எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 23 நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 28 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 14 தேதி திங்கட்கிழமை சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 இன்றைய ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி தொடர்வது குரலமுதம்.

0: கொடுத்து பழகிய மரபு வழி பிறந்தவர்கள் தங்களது செல்வம் குறைந்து போனாலும் கொடுக்கின்ற பண்பிலிருந்து நீங்கிவிட மாட்டார்கள். குறள் எண் 955, அதிகாரம் குடிமை.
1: வழங்குவது உள்வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பின் தலைபிரிதலின்று.
0: கொடுத்து பழகிய மரபு வழி பிறந்தவர்கள் தங்களது செல்வம் குறைந்து போனாலும் கொடுக்கின்ற பண்பிலிருந்து நீங்கிவிட மாட்டார்கள். குறள் எண் 955, அதிகாரம் குடிமை.

0: நேரம் 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். புதுதில்லியில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சி மாநாடு பல்வேறு உறுதியான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிஜேபி சார்பில் வரும் 17ஆம் தேதி முதல் 1 மாதம் நாடு முழுவதும் சேவை உறுதியேற்பு இயக்கம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீனவர்கள் குடியிருப்பு அருகே புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பகுதியில் உப்பளங்களை கையகப்படுத்தி கப்பல் கட்டும் நிறுவனம் தொடங்குவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மாநிலம் முழுவதும் வரும் 16ஆம் தேதி வரை சோதனைகள் நடத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2,715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்காசியா மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி ஆடவர் மற்றும் மகளிர் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: பக்தி நேரம்.

6:02 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். விடியலின் தொடக்கம் எப்போதும் அமைதியையும் நம்பிக்கையும் தரணும். எந்த வேலையை தொடங்கினாலும் விக்னேஸ்வரன் நினைத்து தொடங்கினால் தடைகள் அனைத்தும் விலகும் அப்படின்றது ஐதீகம். உங்கள் வீட்டோட கதவுகளை சேர்த்து மனசோட கதவுகளையும் திறந்து வையுங்கள். இன்றைக்கான நல்ல எண்ணங்களை உங்கள் இல்லங்களை தேடி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்தி நேரம் நிகழ்ச்சியில் முதலாவதாக ஒலிக்க இருக்கும் பாடல் விநாயகர் அகவல் தொகுப்பிலிருந்து பிள்ளையார் வழிபாடு என தொடங்கும் பாடல். கே வீரமணி குரலில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 6:13 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். நம்ம ஒவ்வொருவரும் கடவுள்கிட்ட என்னென்னமோ கேட்போம். எனக்கு இதை கொடு, அதை கொடு அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம ஒரு டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த புலவர் என்ன கேட்குறாங்கன்னா, பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்கு நான் தருவேன். கோலத்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு புலவர் ஔவையார் பாடியிருக்காங்க. அதாவது பசும்பாலான தெளிவான தேன், வெள்ளப்பாகு, வெந்த பருப்பு இவை எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப சுவையான நான் உனக்கு ஒரு படையலை நான் வைக்கிறேன். அதுக்கு பதில் எனக்கு என்ன தெரியுமா வேணும், எல் இசை நாடகம் போன்ற முத்தமிழின் வளத்தையும் அறிவியும் தந்தரல வேண்டும் அப்படின்னு ஒரு புலவர் கேட்குறதுல இருக்கு இல்லையா. அப்போ அறிவுடைய ஞானத்துடைய மகிமை எவ்வளோ பெருசாக அவங்க நினச்சிருக்காங்கல்ல. நம்ம பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் டி.எல். மகாராஜன் குரலில் விநாயகர் அகவல் தொகுப்பிலிருந்து பிள்ளையார் பிள்ளையார் என தொடங்கும் பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

பக்தி நேரம். மகாநதி சோபனா குரலில் ஸ்ரீ மகாலட்சுமி தொகுப்பிலிருந்து இனிமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 6:25. நேர்களே, பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல்

மகாநதி சோபனா குரலில் ஸ்ரீ மகாலட்சுமி தொகுப்பிலிருந்து இனிமையான பாடல் கேட்டு வந்த நேரம் 6:25. நேர்களே, பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து சசரேகா ராமன் குரலில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

பக்தி நேரம். ராதா மற்றும் ஜெயலட்சுமி குரலில் அம்மன் பாடல்கள் தொகுப்பிலிருந்து பாடல் கேட்டு வந்த நேரம் 6:33. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் ஓம் சிவமே என தொகுப்பிலிருந்து உன்னிவேணன் குரலில் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4.

பக்தி நேரம். நேரம் 6:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 பக்தி நேரம். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்கியிருக்கும் பாடல் ஈசனே என தொடங்கும் பாடல். எஸ்பிபி குரலில் இதோ உங்களுக்காக. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

பக்தி நேரம். நேரம் 6:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது FM Rainbow 101.4 பக்தி நேரம்.

பக்தி நேரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் அல்லா பாடல்கள் தொகுப்பிலிருந்து சரளா குரலில் இதோ உங்களுக்காக. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேர்களே, பக்தி நேரம் நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப அருமையான, ரொம்ப காலை நேரத்தில் நமக்கு மனசுக்கு இதம் கொடுக்கக்கூடிய நிறைய பாடல்களை கேட்டு ரசித்தோம். மீண்டும் உங்களை 7 மணிக்கு வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ டெல்ஃபின் ராஜேந்திரன்.

0: அன்புள்ள வெங்கட்ராம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. முழு முதற் கடவுளாம் விநாயகரை துதித்து எந்த பணி செய்தாலும் ஜெயம்தான், வெற்றிதான். இன்று விநாயகருக்கு கொழுக்கட்டை செய்து வணங்கும் வழக்கம் இந்துக்கள் மத்தியில் உண்டு. சாமி பெயரை சொல்லி நாம தான் எல்லாத்தையும் சாப்பிட்றோம். அப்படி சாப்பிடும்போது ஏழை எளியோருக்கு, தாய் தந்தை இல்லாத குழந்தைகளுக்கு கொடுத்து சாப்பிடுவோம். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதில்ல, ஆனால் இருக்கிறவங்க தன்னிடம் உள்ளதை பிறருக்கு பிரித்து கொடுத்து அவர்களையும் மகிழ்ச்சியோடு வைத்திருப்போம். சாப்பாடு ஒன்று தான் மனிதன் போதும்னு சொல்லுவான். மற்றது எது கொடுத்தாலும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருப்பான். அதனால் கொடுத்து பழகுவோம். கடவுளுக்கு அருகம்புல் வைத்து வணங்கும் வழக்கம் திருக்கோயில்களில் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு மதிப்பு வாய்ந்தது அருகம்புல். வெயில் காலங்களில் இருக்கிற இடமே தெரியாது. ஒரே ஒரு மழை பெய்து தரையில் ஈரம் இருந்தால் போதும், உடனே கிளைபிடித்து வளரும் அருகம்புல். வெங்கட்ராம் சார், கட்டுப்படுத்த முடியாத களை செடிகளில் புல் வகைகளில் அருகம்புல்லும் ஒன்று. மாடு நல்லா விருப்பமாக சாப்பிடும். நாமளே கூட இதை சாப்பிடலாம். இப்போல்லாம் நகர்ப்புறங்களில் அருகம்புல் ஜூஸ்லாம் விற்பனையாகுது. ஒரு கட்டு அருகம்புல், 2 ஸ்பூன் தேன், ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை. அருகம்புல்ல நல்லா சுத்தம் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வடிகட்டணும். பிறகு வடிகட்டின தண்ணியோட தேன் ஏலக்காய் பொடி சேர்த்து குடிக்கணும் அருகம்புல் ஜூஸ். இதை அடிக்கடி குடித்தா உடல் உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யுமா, ரத்தத்தை சுத்தப்படுத்தவும் இது உதவுமா. அதனால் இனிமே வயகாட்டுக்கு போயிட்டு வரும்போது, வெளியில் கிராமப்புறங்களுக்கு போயிட்டு வரும்போது, வெங்கட்ராம் சார், மாட்டுக்கு புல்லு பறித்து எடுத்துகிட்டு வரீங்களோ இல்லையோ, மனிதனுக்கு வீட்டில் உள்ளோருக்கு அருகம்புல்ல பறிச்சுட்டு வரணும். வயகாடு வரப்புண உடனே நம்ம பாரதிபுரம் தணபதி ஐயா சொன்னது நினைவுக்கு வருது. அதாவது, சவுக்கு மரங்களை தனிப்பயிராக சாகுபடி செய்யலாமா. நிறைய பேர் செஞ்சிட்ருக்கிறாங்க. இரவை மானாவாரி ரெண்டு முறையிலையும் சாகுபடி செய்ய ஏற்ற பயிர் இது. தண்ணி கிடைத்து பாசனம் செய்தால் அதிக டன்னேஜ் கிடைக்கும். மழையை நம்பி மானாவாரியாக சாகுபடி செய்தால் ஓரளவுக்கு தான் டன்னேஜ் கிடைக்கும். ஆனால் இவர் மானாவாரியாக கொஞ்சம் பரப்பில் சவுக்கு சாகுபடி செய்து 40 டன் சவுக்கு வெட்டியிருக்கிறார். எவ்வளவு கூடுதலான விளைச்சல் பார்த்தீங்களா, எவ்வளவு கூடுதலான லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத கணக்கு போட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சவுக்கு கன்றுகளை வயல் வரப்பு ஓரங்கள்லையும் நட்டு வளர்க்கலாமா. தெற்கு வடக்கு வரப்பில் நடக்கூடாது, சூரிய ஒளி பட்டு நிழல் படும். நிழல் பட்டுச்சுன்னா நிழல் படக்கூடிய இடங்களில் வளரக்கூடிய செடி கொடிகள் எதுவும் வளராது. அதனால் கிழக்கு மேற்காத்தான் சவுக்கு கன்றுகளை நடணும். ஏக்கருக்கு 200 கன்றுகள் வரை நட்டு பார்க்கலாம், நடலாம். வரப்பில் 1 கல்லில் 2 மாங்காய் இல்லை, 3 மாங்கான்னு கூட சொல்லலாம். வரப்பு பயிருக்கு வரப்பு பயிராயிடுச்சு, வேலி மாதிரி மரப்பயிர்னு கூட இதை சொல்லலாம். அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாள் காத்திருந்தா கூடுதலான வருமானமும் கிடைச்சிரும். அட நட்டுத்தான் பாருங்களேன். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்

0: நேரம் 6:55. தொடர்வது.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: அண்ணா, வண்டியில பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுனே.
1: ஏண்டா இத்தனை நாளா வண்டி ஓட்டுற, இன்னுமா உனக்கு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் வித்தியாசம் தெரியல?
0: ஐயோ அண்ணே, நான் நிஜமா தான் சொல்றேன், பிரேக் உண்மையாவே பிடிக்க மாட்டேங்குது.
1: சரி, வழக்கம் போல ஏதாவது மரத்துல போய் மோது.
0: எது மரமா? அது எங்க இங்க இருக்கு? கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் மரத்தையே காணுமே. ஐயா, மறக்காம எல்லாரும் மரத்தை வளர்த்துருங்க. அப்படி இல்லனா எங்களை மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான்.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

நேரம் 7:01 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். இன்னைக்கு வணக்கம் சென்னையில என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் அதிகாரப்பூர்வமான ஆட்சி மொழியாக, அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக ஹிந்தி கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. சோ இதுக்கு உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்துல போய் உங்களுடைய பதில்களை என் கூட நீங்க பகிர்ந்துக்கலாம். அண்ட் எஸ், இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல்னால எல்லாரும் வீட்டில் அப்படியே நிறைய பரபரப்பாக வேலை செஞ்சுட்ருப்பீங்க, சில பேர் தூங்கி நிதானமாக எழுந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய வைப் அப்படி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக முதலையே ஒரு அட்டகாசமான ஒரு விநாயகர் பாடல் வந்துட்டு இருக்கு. வேதாளம் திரைப்படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் விஷால் தத்னானியுடைய குரலில், விவேகாவோட வரிகளில், அனிருத் இசையமைப்பில் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே தூள்.

நேரம் 7:07 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. ஸோ வணக்கம் சென்னையில். இன்னைக்கு நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னா, இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வமான ஆட்சி மொழியாக ஹிந்தி கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்றத கேட்டிருந்தேன். உங்களுக்கு இதுக்கான பதில் தெரியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உடனடியாக சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் போய் உங்களுடைய பதில்களை என் கூட நீங்கள் பகிர்ந்துக்கலாம். யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்கீங்க அப்படின்றதான் நான் நிச்சயமாக என்னோட ஷோவில் படிக்கிறேன். அண்ட் மோரோவர், இன்னைக்கு நான் ஒரு விஷயம் படித்தேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் இல்லையா? ஸோ விநாயகர் சதுர்த்தின் போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி விநாயகரை வழிபட ஆரம்பிப்பாங்க. ஆனால் உண்மையாலுமே விநாயகர் சதுர்த்தியில் நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நான் சமீபத்தில் ஒரு கோட் பார்த்தேன். அந்த விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ விநாயகரோட உருவ அமைப்பை வந்து நிறைய பேர் கேலிலாம் செஞ்சுருப்பாங்க. ஆனால் உண்மையாலுமே அதற்கு பின்னாடி இருக்கிற ஒரு பொருளாக ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்றாங்க. அது என்னென்னா, விநாயகருடைய பெரிய தலை அப்படின்றது அகலமான சிந்தனையும் பரந்த அறிவும் கொண்டது அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நாமும் தொடர்ந்து கற்றுக்கணும். அதே போல் சின்ன கண்கள் அப்படின்றது கூர்மையான கவனிப்பு மற்றும் கவனத்தை கொண்டது அப்படின்னும், பெரிய காதுகள் அப்படின்றது மற்றவர்கள் சொல்கிறத கூர்ந்து கவனிக்கக்கூடிய பொறுமை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல் சின்ன வாய் அப்படின்றது அளவான தேவையான பேச்சை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றதும், ஒற்றை கொம்பு அப்படின்றது தியாக உணர்வை எடுத்து காட்டக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவத்தை நாமளும் கொண்டு வரணும் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. பெரிய வயிறு அப்படின்றது வாழ்க்கையின் இன்ப துன்பங்கள் அனைத்தையும் செறித்து கொள்ளும் பக்குவத்தை கொண்டது அப்படின்னும், சிறிய மூஞ்சிறு வாகனம் அப்படின்றது எவ்வளவு நமக்கு பணங்கள் இருந்தாலும் ஆசைகளை கட்டுப்படுத்துதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியில் இந்த மாதிரி நல்ல எண்ணங்களை நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றி நாமளும் சிறப்பாக வாழணும் அப்படின்னு சொல்லி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒலிக்க இருக்கும் பாடல் ஆலவந்தான் திரைப்படத்திலிருந்து வருது. இந்த பாடலை சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடியிருக்காங்க. வைரமுத்து வரிகளில் சங்கர் ஈசானாயுடைய இசையமைப்பில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 7:23 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. ஸோ வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் நான் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியை ஆட்சி மொழி அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜாக கொண்டு வந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக உங்களுடைய பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஹரிராம் தேனியிலேருந்து வணக்கம் சென்னை, வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பிச்சிருக்கோன்னு சொல்லி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு, மறக்காமல் பதிலையும் பதிவு பண்ணியிருக்காரு. புவனகிரி சுமதி பாபு அவர்கள் இதுக்கான பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் அவர்கள் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பதிலையும் கொடுத்து ஒரு பெரிய ஹார்ட்டினையும் நமக்கு கொடுத்துருக்காரு. அடுத்த மதுரை ஷோ சண்முக சுந்தரம் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. பிரபு வீரா அவர்கள் ராஜபாளையத்திலிருந்து இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு மறக்காமல் பதிலையும் பதிவு பண்ணியிருக்காங்க. ஹீராமணி வீரா அவர்கள் ஃப்ரம் சத்தீஸ்கர்லேருந்து நமக்கான பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹேமலதா அவர்கள் குட் மார்னிங் அப்படின்னு ஒரு காஃபி கப்பை நமக்காக கொடுத்துருக்காங்க. பொன்னியமேடு வன்னி கணேசன் அவர்கள் அன்பின் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம், தங்களுக்கு என் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நன்றிகள் எல்லாருக்குமே, விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். மறக்காமல் பதிலையும் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்த ஆண்டி மடம் கார்த்திகேயன் அவர்களும் பதிலை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம நேயர்கள் எல்லாம் தொடர்ந்து பதிலை பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு.

அந்த வானம் திரைப்படத்திலிருந்து உதித் நாராயணன் ஸ்ருதி குரலில் கபிலின் வரிகளில் வித்யாசாகர் இசையமைப்பில் இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது FM ரெயின்போ 101.4.

0: அது ரொம்ப ஆபத்தானது, அது என்னத்துக்கு உங்களுக்கு வேண்டாமேன்னாராம் குரு. எங்களுடைய நம்பிக்கை வந்து உறுதிப்படுறதுக்காகத்தான் கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நாங்களாம் சீடர்கள். பக்குவப்படாத அறிவுங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னாராம் குரு. இது சீடர்களுக்கு புரியல. அது எப்படிங்க பக்குவப்படாத அறிவு ஆபத்தானதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சீடர்கள். குரு அதுக்கு விளக்கம் கொடுத்தாராம். அந்த மந்திரத்தை எப்போ பயன்படுத்தணுங்கிறது முக்கியம். அதை அறியக்கூடிய ஞானம் ஏற்படுகிற வரைக்கும் அதை தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது தான் நல்லது, இல்லைன்னா ஆபத்துன்னாராம். ஆனால் அந்த சீடர்கள் அதை கேட்குற மாதிரி இல்லை, ரொம்ப பிடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க சொல்கிறேன்னார் குரு. எல்லாரும் வந்தாங்க. அந்த புனித மந்திரத்தை அவங்களுக்கு ரகசியமாக உபதேசம் பண்ணார். உபதேசம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்தார். இந்த மந்திரத்தை நல்லா ஆராய்ஞ்சி பார்த்ததுக்கு அப்புறம்தான் உச்சரிக்கணும், அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு தடவைக்கு பல தடவை எச்சரிக்கை கொடுத்தார். சரின்னு சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் மந்திரத்தை கற்றுக்கிட்டு எழுந்திரிச்சு போயிட்டாங்க. ஒரு நாள் அந்த சீடர்கள் எல்லாம் மணற்பாங்கான இடத்துல அப்படியே நடந்து போயிட்டுருக்கிறாங்க. ஒரு பாலைவன பகுதி மாதிரி ஒரு இடம், அங்கே ஒரு இடத்துல எலும்புகள் குவியலாக கிடந்தது. உடனே இந்த சீடர்கள் முன்ன பின்ன யோசிக்காமல் தியானமும் பண்ணாமல் அந்த மந்திரத்தோட பயனை வந்து சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோதான், உடனே என்னாச்சு தெரியுமா, அந்த எலும்புகள் எல்லாம் ஓநாய்களாக மாறி அவங்கள துரத்த ஆரம்பிச்சிட்டுது. சீடர்கள் எல்லாம் தலைதெறிக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓநாய்களும் விடலை, அவங்கள துரத்தி பிடிச்சி கடித்து குதற ஆரம்பிச்சிட்டுது. அப்போ தான் அந்த சீடர்களுக்கு குரு சொன்ன அறிவுரையோட அர்த்தம் புரிஞ்சுது, பக்குவப்படாத அறிவு ஆபத்தானது அப்படிங்கிறது. அதனால் இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நாம் நம்ம அறிவை வளர்த்துக்கிட்டால் மட்டும் போதாது, அந்த அறிவை எப்போ எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பக்குவமும் நமக்கு வரணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லபடியாக அமையும், இல்லைன்னா இடைஞ்சல் தான். இந்த காலத்தில் சில சின்ன பிள்ளைங்களுக்கே அறிவு ரொம்ப பக்குவப்பட்டிருக்குங்கிறத உணர முடியுது. ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடத்தில் மார்க் லிஸ்ட் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டு அவசரமாக வீட்டுக்கு ஓடினான். எதிரில் வந்த ஒருத்தர் கேட்டார், என்ன அவசரம், ஏன் இப்படி வேகமாக ஓடுறேன்னார். எங்கள் அம்மா கிட்ட அடி வாங்கணும், அதுக்காக தான் ஓடுறேன்னா. அடி வாங்கிறதுக்காக இவ்வளவு அவசரம்னார் அவர். அப்படி இல்லைங்க, நான் போகிறதுக்குள்ளே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அவர்கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இப்படி ஓடுறேன் அப்படின்னு நானும் அந்த பையன்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

0: நேரம் 7:30. சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிலங்கா சைபால், இதயில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால் சைபால்.
2: ஒரு குரு இளம் சீடர்கள் எதிரில் உட்கார்ந்துருக்கிறாங்க. குரு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறார். சீடர்களுக்கு ஒரு ஆசை, அதாவது ஒரு முக்கியமான மந்திரத்தை நம்ம குருநாதர்கிட்ட இருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஆசை. அது என்ன மந்திரம்னா, இறந்தவரை உயிர்ப்பிக்கக்கூடிய புனித மந்திரம், அதாவது செத்தவங்களுக்கு மீண்டும் உயிர் உண்டாக்குகிற மந்திரம். குருவே, தயவு பண்ணி அந்த மந்திரத்தை எங்களுக்கு உபதேசிக்கணும் அப்படின்னு கேட்டாங்க.

நேரம் 7:34 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. ஸோ வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம எந்த பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜாக கொண்டு வந்த ஆண்டு எது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப அழகாக அதுக்கான பதில்களை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கான பதில்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வரலாம். ஸோ அடுத்ததாக ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டுருக்கு. கேஜே யேசுதாஸ் குரலில், கலைக்குமார் வரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

நேரம் 7:41 ஆயிட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. வணக்கம் சென்னையில். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய அதிகாரப்பூர்வமான ஆட்சி மொழியாக, அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜாக ஹிந்தி கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருந்தேன். நேர்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா அவங்களுடைய பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ யார் யாரு என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம படிக்கலாம். ஸோ நரேஷ்குமார் வைஷ் அவர்கள், ஹாய், குட் மார்னிங் டு ஆல் லிசனர்ஸ் அண்ட் மை விநாயக சதுர்த்தி விஷஸ், ஹாய் டு ஆர்ஜே டெல்ஃபின், மை ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது தர்மபுரியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் ஹிந்தியில் ஏதோ போட்டிருக்காரு, அது எனக்கு புரியல. உங்களுக்கு விதவிதமாக ஹிந்தியில் போட்டு தெரிஞ்சு உங்களுக்கு அதை யார்கிட்ட போட்டு காட்டணும் தெரியல, பார்த்தீங்களா? ஸோ யாஸ், அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டாம் பகுதியிலேருந்து காலை வணக்கம் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. சதீஷ் தேவார் அவர்கள், குட் மார்னிங் டு ஹால், ஹாப்பி விநாயக சதுர்த்தி செலப்ரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு, வருஷத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. தொடர்ந்து பூபாலன் பாலா அவர்கள் அவங்களுடைய பதில்களையும் பதிவு பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள். முத்து, குட் மார்னிங் ரெயின்போ எஃப்எம் அப்படின்னு சொல்லி பதிலாக பதிவு பண்ணியிருக்காங்க. பூபாலன் பாலா அவர்கள் மறுபடியும் வணக்கம் போட்டிருக்காரு. மாலினி தேவி அருணாச்சலம் அவர்கள் வணக்கம் அப்படின்னு சொல்லி பதிலை மறக்காமல் பதிவு பண்ணியிருக்காங்க. அன்புராணி அவர்கள், குட் மார்னிங், ஹாவ் எ கிரேட் கணபதி பர்த்டே அப்படின்னு சொல்லி பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. கருப்பண்ணன் ரங்கசாமி அவர்களும் பதிலை பதிவு பண்ணி ஒரு ஃப்ளவரையும் போட்டிருக்காரு. மணிகண்டன் தென் பொன்முடி அவர்கள் பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. குணாலன் அண்ணாமலை அவர்கள் பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. சாமணி கே எம் அவர்கள் குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் நம்ம நேயர்கள் நிறைய பேர் நிறைய பதில்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ரிதம் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டுருக்கு. உன்னி மேனன் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில். இதோ உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

7:51 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை. ஸோ வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில் யார் யார் என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக ஹிந்தி கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு தான் நான் கேட்டிருந்தேன். அதுக்கான பதில்களை எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. பூபாலன் பல்லப்பாளையம் அவர்கள் யோகாசனம்லாம் பண்ணி நமக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. பட்டாளம் அப்துல் ஜலீல் அவர்கள் இனிய காலை வணக்கம் சொல்லி பதிலையும் மறக்காமல் பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஜெயசீலன் கொண்டாலம்பட்டி அவர்களும் பதில் சொல்லியிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரன் அவர்கள் இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் சகோதரி ஆர்ஜே அவர்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்தும் நெஞ்சம் சூளை ரீஜான்னு சொல்லியிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவர்கள், அன்பு சகோதரி டெல்ஃபினுக்கு இனிய காலை வணக்கம், நலமா சகோதரி நலமா இருக்கேன் அண்ட் மறக்காமல் பதிலையும் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்க சொல்லியிருக்கீங்க, நன்றி. அடுத்து ஆனந்த முருகன் அவர்கள் மறக்காமல் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களுடைய அந்த பதிலையும் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததா மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவர்கள், தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் தகவல் மிக அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவர்கள் பதில் பதிவு பண்ணியிருக்காங்க. கோயம்பேடு கார்த்தி அவர்கள் வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பதிவு பண்ணியிருக்காங்க. மறுபடியும் சோலை ரீஜா மனோகரன் அவர்கள், தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள் இன்று ஒரு தகவல் சிந்திக்கும் சிரிக்கும் வைத்தது, வாழ்த்துக்கள் சகோதரி சொல்லியிருக்காங்க. ஆசை ஆசையாக இருக்கிறதே திரைப்பட பாடல் மூலம் எங்கள் ஆசையை நிறைவேற்றிய சகோதரி ஆர்ஜி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிகள். நந்து ஜெயா அவர்கள் அவங்களும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து சொல்லி பதில் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா அவர்கள் சூப்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ஆல்மோஸ்ட் சரியான பதிலாக தான் பதிவு பண்ணியிருந்தீங்க. தினமும் கூட ஸோ ஹிந்தி மொழியோட பயன்பாட்டை அரசு அலுவலகங்கள் மற்றும் மக்களிடையே ஊக்குவிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் இந்த நாளை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தினம் அப்படின்னு சொல்லலாம். இதை நினைவு கூறுற வகையில் தான் நம்ம நாட்டினுடைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு வழிகாட்டுதலின்படி 1953 செப்டம்பர் 14 முதல் நாடு முழுவதும் முதன் முதலாக ஹிந்தி திவாஸ் அப்படின்றது கொண்டாட்டமாக தொடங்குச்சு. ஆனால் இது அஃபிஷியலாக எப்போ முத முத ஆரம்பித்தாங்கன்னா 1949, அதாவது இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு பிறகு 1949 செப்டம்பர் 14 அன்று இந்திய அரசியலமைப்பு சபை ஹிந்தி மொழியை இந்தியாவின் அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழியாக அறிவித்தது, ஏற்றுக்கொண்டது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப அழகா நம்ம நேயர்கள் எல்லாம் சிறப்பாக பதிலாக பதிவு பண்ணிட்டீங்க. ஸோ நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நேரம் இப்போ 7:55 ஆயிட்டுருக்கு. நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக ஒலிக்க இருக்கும் பாடல் டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல், ஹரிஹரன் சாதனா ராம் ராமநாதன் குரலில், நான் முத்துக்குமார் வரிகளில், கார்த்திக் ராஜா இசையமைப்பில். இதோ உங்களுக்காக அண்ட் மறக்காமல் இந்த எஃப்எம் ரெயின்போ கேட்டுகிட்டே இருங்க. நான் கொஞ்சம் போயிட்டு திரும்ப உங்களை வந்து ஒரு 10 வந்து கெட்ஸ் அட் கோ நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே துளு.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் மீனவர்கள் குடியிருப்பு அருகே புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவைக்க அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. தூத்துக்குடி

மாவட்டம் முள்ளக்காடு பகுதியில் உப்பளங்களை கையகப்படுத்தி கப்பல் கட்டும் நிறுவனம் தொடங்குவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தி இன்று மாநிலம் முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மாநிலம் முழுவதும் வரும் 16ஆம் தேதி வரை சோதனைகள் நடத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்காசியா மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. அடுத்து வருவது வளம் தரும் வழிபாடு விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.

0: பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியில உங்கள் எல்லாரையும் சந்திக்க வந்தாச்சு உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. இன்னைக்கு விநாயக பெருமான் வடிவத்தினுடைய மகிமைகள், விநாயகர் சதுர்த்தி தோன்றிய வரலாறு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்க போறோம். அந்த விஷயங்களை நம்மோடு பகிர வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 4000க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களை படைத்தவர், ஆன்மீக சொற்பொழிவாளர், வர்ணனையாளர், கவிஞர் அப்படின்னு பன்முக திறன் கொண்ட ஸ்ரீதரன் சார் அவர்கள் நம் நிலையம் வந்திருக்கிறார். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம். ரெயின்போ எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்களோடு நாம் இந்த கலந்துரையாடலை தொடர்வோம்.
0: சார், இப்போ விநாயக பெருமான், விநாயகன் மேலான தலைவன் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய வடிவம் அப்படின்னு சொன்னால் எல்லாராலையும், குறிப்பாக சொல்லணும்னா குழந்தைகளால் ரொம்ப போற்றக்கூடிய பிடித்த ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வடிவத்திற்குள்ள நிறைய சூட்சுமங்களும் நிறைந்திருக்கும். அந்த வடிவத்தின் மகிமைகள் பற்றி சொல்லுங்கள் சார்.
1: நிச்சயமாக, விநாயகர் என்பவரே குழந்தைகளுக்கான ஒரு தெய்வம் தான். அதனால தான் மண்ணில் தான் குழந்தைகள் விளையாடும். அந்த குழந்தைகள் விளையாடுறதுக்கு மரப்பாச்சி பொம்மைன்னு அந்த காலத்தில் விளையாடுறதுக்கு கொடுப்பாங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்களானா யானை பொம்மை நிச்சயமாக இருக்கும். அப்போ அந்த யானையினுடைய உருவம் என்பது ஒரு குழந்தைகளுடைய மனதை கவரக்கூடிய உருவமாக அமைகிறது. விலங்கினங்களிலேயே முதலிலே பெரிய உருவம்னா யானை தான். அதிலே ரொம்ப சிறிய உருவம் என்பது எறும்பு அப்படின்னு அத்தி முதல் எறும்பு ஈராகன்னு நம்முடைய தமிழ் புலவர்கள் எல்லாம் பாடி கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிறந்த பால பருவத்திலேயே ஒரு பக்தி வழிபாட்டுக்கு தயார் பண்ணணும்னா அதுக்கு எந்த தெய்வத்தை முதல்ல வணங்கணும்னா விநாயகர் பெருமான் தான். இவருக்கு மேலான எளிமையான தெய்வம் கிடையாது, இவருக்கு மேலே கொடுப்பதிலே சிறந்த தெய்வம் கிடையாது. நாயகன் அப்படின்னாலே விநாயகன், விநாயகன்னா என்ன

பிரார்த்தனை, இவருக்கு மேல் நாயகன் இல்லை என்னும்படியான விக்னராஜனை நான் பணிகிறேன் என்று ஆதிசங்கர பகவத்பாதர் கணேச பஞ்சரத்னத்தில் பாடுறார். அவருடைய வடிவமே எளிமையினுடைய அவதாரம், அதனால தான் அவர் யானையாக உருவம் கொண்டு இருக்கிறார். ஆக ஒரு குழந்தைக்கு ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டுக்கு உரிய சிலை வடிவம்னா விநாயக பெருமான் தான். இந்த விநாயகருக்கு ஒரு குழந்தைகள் கூட சொல்லும்படியாக அவருடைய வடிவத்தினுடைய தத்துவங்களை விளக்கும் ஒரு எளிமையான ஒரு ஸ்லோகம் இருக்குது. அது என்னென்னா, மூஷிக வாகன மோதக கஷ்ட சாமரகர்ண விலம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே அப்படின்ற ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகத்திலேயே விநாயக பெருமானுடைய வடிவத்தினுடைய தத்துவ விளக்கங்களை இந்த ஸ்லோகம் அழகாக சொல்கிறது. முதல்ல சொல்கிறது மூஷிக வாகன அப்படின்னா, மூஞ்சூறு என்கிற சின்ன சுண்டலி மேலே ஒரு யானை உட்கார முடியுமா அப்படின்னா அதுதான் சித்தி. விநாயகர் சொல்லும் இஷ்ட சித்தி விநாயகர், வரசித்தி விநாயகர் இப்படிலாம் சொல்கிறோம். அப்போ சித்தினா ஒரு காயத்திற்கு ஒரு பேரறிவை சுமக்கக்கூடிய ஒரு வலிமையை ஒரு சின்ன உருவத்துக்கும் கிடைக்க முடியும். அதான் வள்ளுவர் உருவ கண்டு எல்லாமே வேண்டும். ஆக அவ்வளோ பெரிய யானையாக இருக்கிற பேரறிவாய் இருக்கிற தத்துவமான விநாயகர் ஒரு சின்ன ஜீவாத்மாக்கு, ஒரு குழந்தைக்கு கூட நான் மனத்திலே புந்திகளே இருப்பேன். அதனால தான் ஐந்து கரத்தனை ஆணிமுகத்தனை இந்தி நிலம்பெறை போலமகிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்திகள் வைத்து அடி போட்டிருக்கின்றேன் என்று திருமந்திர மாலையில் பத்தாம் திருமுறையில் திருமூல நாயனார் பாடுறார். அப்போ மூஷிக வாகனன்ற வார்த்தையினால பேரறிவாய் இருக்கும் பரம்பொருளான பிரபஞ்சத்தினுடைய ஒளிவடிவான எம்பெருமான், சிற்றறிவாய் இருக்கிற ஒரு குழந்தை உள்ளத்துக்குள்ளே குடியிருக்கக்கூடிய பால விநாயகராக இருக்கிறார் என்பது எளிமையினுடைய தத்துவத்தை முதல்ல சொல்கிறார். அது அவருடைய பெருமை. ரெண்டாவது மோதக கஷ்ட கைத்தல நிறைகனி என்று அருணகிநாதர் திருப்புகழில் இதைத்தான் பாடுறார். அவர் கையில் எப்போவுமே இனிப்பான மோதகத்தை வச்சுருக்கார். குழந்தைகளுக்கு ஒரு சாக்லேட் காமிச்சா சந்தோஷப்படும், உடனே தாத்தா பாட்டின்னு வாசலை வந்து கட்டிக்கும். அப்போது வாழ்க்கை இனிப்போடு துவங்க வேண்டும், அப்போ தான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று ஒரு வாழ்க்கையை ஒரு விருந்து உபசரிப்போடு இனிப்போடு துவங்க வேண்டும் என்று மோதக கஷ்ட என்ற அவருடைய கரத்தில் இருக்கிற மோதகம் பூரணத்துவத்தை பெற வேண்டுமென்றால் வாழ்க்கையை இனிமையாக்கிக்கொள், உன் வாழ்வு நிறைவு பெறும் என்பதை காட்டுகிறார். மூணாவது சாமரகர்ண, அவர் வந்து முரம் போன்ற பெரிய செவிகளை வச்சுருக்கார். அந்த செவிகளை எதை காட்டுறதுன்னா, ஒரு முரத்தில் எப்படி வேண்டாத குப்பைகளை சலித்து வேண்டிய பொருளை மட்டும் நாம் சேமித்துக் கொள்கிறோமோ பயன்பாட்டுக்கு, அதுபோல காதுகள் மட்டும் திறந்தே இருக்கு. நமக்கு ஐந்து பொறிகளை இறைவன் கர்ம இந்திரியாக கொடுத்துருக்கான், கண்ணு மூக்கு வாய் காது இந்த உடம்பு, இந்த நாலுக்கு மூடி போட்டிருக்கான். கண்ணுக்கு இமையால மூடி, மூக்குக்கு ரோமத்தால மூடி, வாய்க்கு உதடால மூடி, இந்த மெய்க்கு தோலால மூடி, ஆனா காதுகளை மட்டும் திறந்து வைத்திருக்கான். ஏன்னா நிறைய கேட்கணும், கற்றலின் கேட்டலே நன்று என்று நம்ம மூத்தவர் சொல்லியிருக்காங்க. அப்ப நிறைய கேட்கறதுக்கு தான் பெரிய காதை வச்சுட்டு இருக்காரு. அதே சமயம் அதை முரமாக வச்சிருக்கிறது, எல்லாத்தையும் உள்வாங்காதே, அதில் தேவையானதை நல்லதை மட்டும் தீயதை விட்டு எடுத்துக்கொள் என்று ஒரு அன்னம் பாலிலிருந்து தண்ணீரை விளக்கி பிரித்து கொள்வது போல அதை பிரித்து நீ காதிலே உள்ளத்திலே போட்டுக்கொள்ள வேண்டும் என்று முரச்செவியினால் காட்டுறார். நாலாவது விலம்பித சூத்திர நூலாலே அவர் திருப்பூணூல் அணிந்திருக்கார், அது வயிற்றை தொட்டு கொண்டிருக்கு. நீ எப்போவுமே உன்னுடைய தோல் வலிமை நன்னா இருக்கணும், புஜபலம் இருக்கணும்னா உண்டி சுருக்க வேண்டும், வயிற்றை சுருக்கமாக வைத்து கொள்ளணும் அப்படின்னு தான் தொந்தி கணபதியாக இருக்கிறத அவர் விளக்கி, நான் எப்போவுமே நூல் போல இடையாக இருக்கிறதுக்கு இந்த நூலை சாத்தின்ட்டுருக்கேன்னு விலம்பித சூத்திரன் காட்டுறார். அடுத்து வாமன ரூப அப்படின்னா குட்டை உருவம், வள்ளுவர் சொல்ல உருவ கண்டு எல்லாமே வேண்டும். அதுபோல் ஒரு உருவத்தை பார்த்து எடை போடாதே, இவன் குட்டையா இருந்தாலும் கணங்களுக்கு அதிபதி அப்படின்னு காட்டுறதுக்காக வாமன ரூப அப்படின்னு சிறிய குழந்தை வடிவத்திலே இருக்கிறார்னு வாமன ரூப குரல் வடிவாக இருக்கிறார் என்று காட்டுறார். மகேஸ்வர புத்திர அப்படின்னா மகேஸ்வரன் என்பது அருளின் வடிவம், சின்ன குழந்தையா இறங்கி வந்தாலும் இவர் யாருடைய பிள்ளை என்றார், சாக்ஷாத் மகேஸ்வரனுடைய பிள்ளை, அருளின் வடிவம் என்பதை மகேஸ்வர புத்திரன்னு சொல்றார். இப்படிப்பட்ட விக்ன விநாயகன், இவன் உருவத்தால மட்டும் இந்த இலக்கணங்களை சொல்லல, அதுக்கு மேல நம்முடைய விக்னங்களை நாசம் செய்வதற்காக ராஜனாக வந்திருக்கான். யானை முகமும் அதனுடைய தும்பிக்கையும் காதுகளும் ஒரு மிருகத்தினுடைய உடலை ஒத்திருக்கிறது, மிருக தத்துவம் அது. யானையுடைய முகம் விநாயகருக்கிறது, மிருக தத்துவத்தை காட்டுறது. அதுக்கு அடுத்து நான்கு கரங்கள் வைத்திருக்கார், தோள்கள். அந்த நான்கு தோள்கள் வந்து தேவ உடலை காட்டுகிறது, தேவ சரீரத்துக்கும் நானே ராஜா அப்படின்னு காட்டுறார். அதுக்கு அடுத்ததாக நீ

0: புருவத்தினுடைய அமைப்பு மனிதனை போலே இருக்கிறது, நான் மனிதனுக்கும் நானே ராஜான்னு காட்டுறார். அதுக்கு அடுத்ததாக வயிறு பூதங்களுக்கு இருப்பது போல இருக்கிறதுனால பூதங்களுக்கு நானே ராஜான்னு பூத சரீரத்தை காட்டுறார். ஒடித்த கொம்பு இருக்கே, சண்ட பிரச்சண்டர்கள் நான் தான், விக்னத்தை உண்டாக்குறதும் அதை வினை நீக்குபவனும் நான் தான்றதை காட்டுறார். கடைசியில் கால தண்டத்தை கைத்து வைத்திருக்கார், காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய காலகாலனும் நான் தான் என்று நிர்வகிக்கக்கூடியவன் நான் படிச்சிருக்கேன். அப்படி விநாயகருடைய வடிவம் எதை காட்டுறதுன்னா, நாம் மனிதர்கள் மட்டும் வழிபடக்கூடியவர் இல்லை அவர் விநாயகர், அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து லோகங்களுக்கும் எல்லோருக்கும் வழிபடக்கூடிய கடவுளாகிருந்து நன்மையை செய்கிறவர் என்பது அவருடைய வடிவத்திலே நாம் பெறக்கூடிய தத்துவ விளக்கம்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ஐந்து கரத்தனை அப்படின்னு சொல்வோம். பொதுவாக ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு திருக்கரங்களினுடைய எண்ணிக்கை வேறுபடும். அப்ப ஐந்து கரங்கள் கொண்டு துதிக்கையோட சேர்த்து எப்படி நாம நல்ல விஷயங்களை சலித்து காதில் போட்டுக் கொள்ள வேண்டுமோ அதே மாதிரி நல்ல விஷயங்களை, அறிவார்ந்த சொற்களை நாம் அளந்து பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த துதிக்கை வாயை மூடி இருப்பதாகவும் வந்து வரலாறு உண்டு. கணங்களினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய கணபதியினுடைய தோற்றத்தை, ஞானத்தையும் வீடு பேற்றையும் ஒரு சேர நமக்கு வழங்கக்கூடிய கணபதியினுடைய அந்த உருவ அமைப்பை பாடல் மூலமா ரொம்ப அழகா விளக்குனீங்க சார். தொடர்ந்து நாம பேசுவோம். விநாயகர் சதுர்த்தி தின சிறப்பு நிகழ்ச்சியில நாம இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீக சொற்பொழிவாளர் ஸ்ரீதரன் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு தொடர்ந்து நாம பேசுவோம். சார், இப்ப விநாயகர் சதுர்த்தி தோன்றிய வரலாறு அப்படின்னு ஒண்ணு உண்டு, அந்த வரலாறு அதனுடைய முக்கியத்துவம் பத்தி சொல்லுங்க சார்.
2: விநாயகர் வழிபாடுன்றது வந்து முதல்ல ஐந்து சமயங்கள் இருந்தது, அதோடு ஆறுமுகனுடைய சமயத்தையும் சேர்த்து ஆறு சமயங்களாக பிரித்தார். அதுல சூரியனுக்கான வழிபாடு சௌரம் என்று சொல்லப்படுகிறது, கணபதிக்கான வழிபாடு கணபத்யம் என்று சொல்லப்படுகிறது, சிவனுக்கான வழிபாடு சைவம் என்று சொல்லப்படுகிறது, பெருமாளுக்கான வழிபாடு வைணவம் என்று சொல்லப்படுகிறது, சக்தி வழிபாடு சாக்தம் என்று சொல்லப்படுகிறது, இதோடு முருகனுடைய வழிபாடு சேர்த்து அது வந்து கௌமாரம் அப்படின்னு சேர்த்தாங்க. அப்போ அந்த ஆறு சமயங்களில் முதன்மையான சமய வழிபாடுன்னு வந்தது என்னன்னா கணபத்யம் என்கிற கணபதியினுடைய வழிபாடு தான். இந்த வழிபாடு புராணங்களிலே மூத்ததான அந்த வழிபாடு. இது நமக்கு மட்டும் இல்லை, உலகளாவிய நாடுகளில் பார்த்தீங்களான்னா கணபதியினுடைய உருவங்கள் இன்னைக்கும் வழிபாட்டில் இருக்கிறத நாம பார்க்கிறோம். இந்த சமயங்களில் தொன்மையான கணபதி தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டில், நம்ம பாரத தேசத்தில் எப்போ இந்த வழிபாடு நாம் வந்து விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாட ஆரம்பித்தோம்னு பார்த்தோம்னா, வீர சத்ரபதி சிவாஜியாக இருக்கக்கூடிய மராட்டிய மன்னன் சிவாஜி தான் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை பிரபலப்படுத்தி மராட்டிய தேசத்தில் எப்போவும் ஆண்டுதோறும் அந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை அரசு விழாவாகவே எடுத்து மிக விமரிசையாக அதை குடும்ப விழாவாக கலாச்சார விழாவாக சத்ரபதி சிவாஜி மராட்டிய தேசத்தில் அறிமுகம் பண்ணினார் வட மாநிலத்தில். அதைத் தொடர்ந்து விடுதலை போராட்டத்தின் போது பால கங்காதர திலகர் அவர் தொடர்ந்து தேசியம் வளர்க்கவும் தெய்வீகம் வளர்க்கறதுக்காகவும் இந்த நிகழ்ச்சியை ஒரு குடும்ப விழாவாக வீதிகளிலே விநாயகருடைய ஊர்வலத்தை கொண்டு வரணும்னு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை பவனியை கொண்டு வந்து அதனால் வீரமும் வேட்கையும் சுதந்திர வேட்கை நமக்கு ஊட்டி கொடுத்து அதனாலே சுதந்திரம் பெற்ற வரலாறு பாலகங்காதர திலகருடைய வரலாறு. அப்படி விநாயகர் சதுர்த்தி வழிபாடு தமிழகத்துக்கும் தொடர்ந்து வந்தது. சிவனாரே திரிபுர சம்ஹாரத்தின் போது விநாயகரை வழிபாடு செய்தார் அப்படின்னு சொல்லி அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரான அருணகிரிநாதர் பாடுறதுனால இது தொன்மையான வழிபாடாக இருந்த புராண காலத்து வழிபாடு. அதன் பிற்பாடு கிபி ஏழாம் நூற்றாண்டில் தோன்றிய நம்முடைய தேவார முதலாசிரியர்களை ஞானசம்பந்த பெருமான் வலிபலம் என்கிற தேவார தலத்தில் பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அபரிவர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே என்று அற்புதமாக பாடி கொடுத்தார். ஏழாம் நூற்றாண்டில்

0: பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர்மனுடைய படைத்தளபதியான பரஞ்சோதியார் சாளுக்கிய மன்னர்களை வென்று வெற்றி சின்னமாக வாதாபி கணபதியை கொண்டு வந்து செங்காட்டங்குடியிலே நிறுவி அங்கே பக்தியை வளர்த்தான்னு பார்க்கிறோம். ஆக 7ஆம் நூற்றாண்டுகளிலே தொடங்கிய தமிழ் இலக்கியத்தை வளர்த்த பெருமை நம்முடைய முக்குருடி விநாயகர் விநாயக சதுர்த்தி விழா வழிபாட்டில் உண்டு. அதுதான் இன்று விரிவடைந்து வீதிகள் தோறும் தெருக்கள் தோறும் பவனி விழாவாக விநாயக சதுர்த்தியை நாம் கொண்டாடி கொண்டு வருகிறோம்.
1: ரொம்ப சிறப்பாக அதனுடைய வரலாறு பற்றி சொன்னீங்க சார். பொதுவா இப்ப நம்ம சிவபெருமானுக்கோ அம்மனுக்கோ பெருமாளுக்கோ முருக பெருமானுக்கோ கோவில்கள் இல்லாத தெருக்கள் கூட இருக்கலாம், ஆனால் விநாயக பெருமானுக்கு அப்படின்னு கோயில்கள் இல்லாத தெருக்களே கிடையாது. அந்த அளவிற்கு ரொம்ப எளிமையாக வழிபடக்கூடிய கடவுளும் கூட. பிடித்து வைத்தால் பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க. மஞ்சளோ களிமண்ணோ குங்குமமோ மாவோ எதில் பிடித்து வைத்தாலும் விநாயகராக வழிபடக்கூடிய எளிமையான தெய்வம். விநாயகர் சதுர்த்தி எப்படி உருவாச்சு? இந்த காலத்தில் அதை நாம் பிரம்மாண்டமாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விழாவா, சமத்துவத்தை போற்றக்கூடிய ஒரு விழாவா இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. எல்லோருக்கும் பிடித்த கடவுளாக, குழந்தைகள் கொண்டாடக்கூடிய இறைவனாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானை பற்றி நாம் நிறைய பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீக சொற்பொழிவாளர் கவிஞர் ஸ்ரீதரன் சார் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரோடு பேசலாம். சார், இப்ப விநாயகர் சதுர்த்தி தோன்றிய வரலாறு பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தக்கூடிய பண்டிகையா இது முதல்ல ஆரம்பித்தது அப்படின்னு சொன்னீங்க. இப்ப விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வழிபட வேண்டிய நேரம், ஏன்னா இன்று நாம விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடக்கூடிய ஒரு நாள்ல இருக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கும், எந்த நேரத்துல நாம வழிபடணும், அந்த வழிபாட்டு முறைகள் நாம எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அதை பத்தி சொல்லுங்க சார்.
1: நீங்க ஏற்கனவே சொன்ன போல விநாயகர் என்பவர் ஒரு குழந்தைகள்ல இருந்து முக்தியை நாடக்கூடிய சித்தர்கள் வரையில, ஒரு சின்ன குழந்தை கூட ஒரு களிமண்ணை உருட்டி வச்சு நான் பிள்ளையார் பண்ணிட்டேன் பார்த்தியான்னு, ஒரு எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இன்றைக்கி ஒரு போட்டிகள் வைக்கும்போது சிலை பண்ணுறதுன்னா முதல்ல எந்த சிலை செய்யும்னா விநாயகர் சிலை தான் செய்யும். ஏன்னா அதை ஒரு உருட்டி வச்சு ஒரு தும்பிக்கமாய் உருட்டி வச்சா விநாயகர்னு வந்துடும். மற்ற சிலைகள் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்போது ஒரு குழந்தைக்கும் பிடித்தவாறு ஒரு சிலையை நிறுவ முடியும்னா களிமண்ணில் குழைத்த விநாயகர் பெருமன்றம். அதனால தான் பிடியதன் உருவுமைன்னு உமையம்மையே பிடித்து வைத்தால் பிள்ளையார் அப்படின்னு உருவாக்கினா நீங்கள் அற்புதமாக சொன்னீங்க. அதனால தான் ஒரு குழந்தையிலேருந்து ஒரு விவசாயிலேருந்து அன்றாட தொழிலாளியிலேருந்து பெரிய சித்தர்களில் தலைவராக இருக்கிற அகத்தியர் வரையில் வழிபட்டவர் யார்னா விநாயக பெருமான் தான். அது ஏன்னா அதனால தான் ஆற்றங்கரையில் இருக்கார், ஏரிக்கரையில் இருக்கார், தோப்பில் இருக்கார், கிணத்தடியில் இருக்கார், குளக்கரையில் இருக்கார், இப்படி இல்லாத இடமே கிடையாது. அவர் கோயிலில் நுழைஞ்சா கூட வாசலில் துவார கணபதின்னு அந்த கோபுரத்து வாசல்லையே விநாயகர் வணங்கி தான் உள்ளே போவோம். அதுக்கப்புறம் கொடிமரம் கிட்ட போட கொடிமரத்து பிள்ளையார், அப்புறம் ஆழத்து பிள்ளையார், கம்பத்தடி பிள்ளையார், அதுக்கப்புறம் வந்து கோட்டமூர்த்தி விநாயகர், கன்னிமூல கணபதி, பரிவார விநாயகர், இப்படி எல்லாம் தாண்டின்னு கருவறையில் விநாயகர் இருக்கார். அப்போ விநாயகர்னு பார்த்தா அவர் ஒரு இடத்துல ஒரு திசையில் ஒரு உருவத்திலே இல்லை, அவர் எல்லா விதமாகவும் எல்லா திசையிலும் நீக்கமர நிறைகின்ற எளிய வழிபாடு இந்த விநாயக சதுர்த்தி. அதனால தான் நம்ம இந்து தர்ம சாஸ்திரங்களில் எல்லா தெய்வத்தை விட ரொம்ப சிறப்பாக சீக்கிரமாக வழிபட்டு வரத்தை பெறக்கூடிய ஒரு வழிபாடு இருக்குன்னா அது விநாயக சதுர்த்தி விழாதான்னு சொல்கிறாங்க. அதை நாம் இன்றைக்கி சிறப்பாக கொண்டாடின்னு இருக்கோம். பாரத தேசமெங்கும் இதை வந்து மிகச்சிறப்பாக கொண்டாடிருக்காங்க. வீடுகள் தோறும், வீதிகள் தோறும், அவர் இல்லாத முச்சந்தியாக இருக்கட்டும், நார்ச்சந்தியாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் விநாயகருடைய வழிபாடு கொண்டாடுறோம். இதை வீடுகளில் நாம் வந்து சிறப்பாக இன்றைக்கி விநாயக சதுர்த்தி கொண்டாடும் போது அதுக்கான நேரம் எப்படி கொண்டாடணுன்றதை நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சோமவாரம் சொல்லக்கூடிய திங்கக்கிழமையாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அவருக்கு உகந்த திதி வந்து சதுர்த்தி திதி அப்படின்றதான திதி. அந்த சதுர்த்தி திதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காத்தால 7-6 மணிக்கு ஆரம்பித்து நாளைக்கு காத்தால 7:44 மணி வரையில் இந்த சதுர்த்தி திதி அமைஞ்சிருக்கு. இதில் சிறப்பு பூஜை நேரம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, திராவுகால யமகண்டம் இல்லாமல் தெய்வ ஆராதனை செய்யும் பொழுது நல்ல நேரத்தில் முகூர்த்த நேரத்தில் பண்ணுவாங்க. அது மாதிரி செய்யக்கூடிய நேரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11:00 to 2:00 மதியம் 1:31 வரையில சிறப்பு நேரமாக அமைகிறது. அதனால இந்த நேரத்தில் விநாயகருடைய பூஜையை நாம வீடுகளில் செய்தோம்னா நம்ம என்ன பிரார்த்தனைகளுக்காக நம்ம இல்லத்தில் பூஜை பண்றோமோ அதை எளிமையாக நாம் பெற முடியும். இதை பூஜை எப்படி பண்ணணும்னா காலையில் இன்னைக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நாம் எழுந்துக்கணும். எழுந்து அந்த சூரியனை நாம் வந்து வணங்கி நீராடி சூரிய நமஸ்காரம் பண்ணோம். அதன் பிறகு களிமண்ணால்

சிலை செய்து கிழக்கு பார்த்து கிழக்கு முகமாக ஒரு மனை போட்டு அந்த மனை மேலே அந்த களிமண் சிலையை வைத்து வணங்கணும். அந்த சிலை வைக்கும்போது வர்ணப்பிள்ளையார் வைக்கலாமான்னு சில பேருக்கு சந்தேகம் வரும். சிலைகளில் எந்த பிள்ளையார் வேணாலும் வைத்து வணங்கலாம். வர்ணப்பிள்ளையார் வைக்கலாம், பொம்மை சிலை வைக்கலாம், மரப்பாச்சி பொம்மையாக இருக்கிற மரச்சிலைகள் வைக்கலாம், களிமண்ணால் வைக்கலாம், சிலையாக அதாவது பஞ்சலோகத்தில் இருக்கிற விக்கிரகமாக வைத்தும் வழிபடலாம். எதுவுமே வீட்டில் வைக்கிறதுக்கு வழி இல்லைன்னா ஒரு மஞ்சளை உருட்டி வைத்து அதுக்கு குங்குமம் வைத்து ஆவாகனம் பண்ணி வழிபடலாம். ஆக களிமண்ணை எதுக்காக எடுத்து வழிபடுறோம்னா, மண்ணிலிருந்து நம்முடைய பிறப்பு தோன்றுகிறது, மண்ணிலேயே திரும்பும் ஜலத்திலே கரைகிறது என்பதைத்தான் ஒரே நாளில் ஆவாகனம் பண்ணி பூஜைக்கு பிறகு திரும்ப விசர்ஜனமும் பண்ணுறதுன்னு இந்த விநாயகர் சதுர்த்தியில் வச்சுருக்கோம். இப்படி களிமண்ணை குழைத்து பண்ணுவது அதீதமான பலனை நமக்கு கொடுக்கும். அடுத்து அந்த களிமண் சிலையை கொண்டு வந்து வீட்டில் கிழக்கு முகமாக பிரதிஷ்டை பண்ண பிறகு அதற்கு தோரணங்கள் எல்லாம் அலங்காரங்கள்லாம் பண்ணி பிள்ளையாருக்கு வந்து வத்திரங்கள் சாத்தி திருப்பூணல் என்கிற உபவீதமாக அணிவித்து

0: களிமண்ணை குழைத்து பண்ணுவது அதீதமான பலனை நமக்கு கொடுக்கும். அடுத்து அந்த களிமண் சிலையை கொண்டு வந்து வீட்டில் கிழக்கு முகமாக பிரதிஷ்டை பண்ண பிறகு அதற்கு தோரணங்கள் எல்லாம் அலங்காரங்கள்லாம் பண்ணி பிள்ளையாருக்கு வந்து வத்திரங்கள் சாத்தி திருப்பூணல் என்கிற உபவீதமாக அணிவித்து அவருக்கு நெற்றியில் திருநீரெட்டு சந்தனம் குங்குமம் இதெல்லாம் போட்டு மஞ்சள் புஷ்பங்கள்லாம் எடுத்துக்கொண்டு அதில் புஷ்பங்களில் அருகம்புல் விநாயகருக்கு உகந்த புஷ்ப திரவியமாக இருக்கிறது. இந்த அருகம்புல் ஏன் விநாயகருக்கு ஏற்றம்னா எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்கள் முதல், அந்த உயிரெழுத்துக்கள்ல முதல் எழுத்து ஆணி ஆரம்பிக்கிறது. அப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு வள்ளுவர் இதை சொல்றார். இந்த அகாரத்திலிருந்து தான் சொல் தொடங்குறது. அதனாலதான் நமக்கு உயிரை கொடுக்கிற இந்த அம்மாவை அம்மா அப்பா என்று அகாரத்திலேயே நாம் கூப்பிடுகிறோம். அப்ப அந்த அகார சப்தத்துக்கு உயிர்களுக்கு அகரம் தான் முதல். அதுபோல உயிர் தொகையாய் தோன்றக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அந்த வடிவங்கள்ல முதல்ல தோன்றக்கூடிய உயிர் எது அப்படின்னா புல்லுதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு போற இடம் புல்லு முளைச்சு போச்சுன்னா அதுக்கு தனியா விதையே போட வேண்டியது இல்லை, ஒரு மழை பெஞ்சா புல்லு முளைச்சிரும். இப்ப இயற்கையாவே முதல்ல தோன்றக்கூடிய உயிர் புல்லு தான். அதுதான் மணிவாசு சொல்றார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பெய்யாய் கனங்கராய் வல்லசுரமாய் முனிவராய் தேவராய் செல்லானின்றகி தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தே நிலைத்தேன்னு பிறப்பை பட்டியல் போடும்போது புல்லாகின்னு தான் ஆரம்பிக்கிறார் அவர். அப்போ அந்த புல்லு தான் முதல் தாவரம். அப்போ உயிர்களுக்கெல்லாம் முதல் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எதுன்றத அருகம்புல் முதல்ல தோன்றுறா போல அகர முத எழுத்துக்கெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு முதல் தெய்வமாக முழு முதற் கடவுளாக முதற் பூஜை செய்யக்கூடியவர் தெய்வமாக. அதனாலதான் அவருக்கு பேர் அக்ர பூஜைன்னு பேர். அக்ர பூஜைனா முதல் பூஜை. எந்த தெய்வத்துக்கு நாம் பூஜை பண்ணாலும் பிள்ளையார் பிடிச்சி அவரை ஆவாகனம் பண்ணி வழிபாடு பண்ணாம அந்த தேவதா மூர்த்தங்களை பூஜை பண்ண முடியாது. அதனாலதான் திரிபுர சம்ஹாரத்தின் போது விநாயகர் வழிபடலேன்னு அவர் அந்த அச்சை இருத்தார் அப்படின்ற கதையை நாம பார்க்கிறோம். அச்சிவன் உரைகிறதும் அச்சது பொடி செய்து அதித்தீரான்னு பண்ணிருக்கார். அப்போ விநாயகர் வழிபாடு எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டு என்ன வரம் பெறனாலும் விநாயகரை முதல்
1: அக்ரபூஜை முதல் பூஜை கொள்ளக்கூடியவன் முதலாயிருக்கிற அருகம்புல்லை ஏற்றுக்கொள்கிறான். அப்படிதான் வந்தது. இப்போ இவருக்கு நாமாவளி அஷ்டோத்திர நாமாவளின்னு நூத்தி எட்டு சொல்லி புஷ்பங்களால அர்ச்சனை பண்ணணும். அப்படி பண்ண முடியாதவர்கள் அதுபோல ஆயிரத்தெட்டு சகஸ்ர நாமாவளின்னு பண்ணலாம். இதுக்கெல்லாம் நேரம் இல்லை அவகாசம் இல்லை தெரியல பண்ண முடியலன்றவங்க அவருக்கு அந்த காலத்தில் பெரியவங்க ஒரு வசனம் சொல்லுவாங்க, கம்முன்னு இரு காரியம் நடக்கும் அப்படின்றது விநா
0: கம்முன்னு நாம சொன்னோம்னா நம்ம காரியம்லாம் ஜம் ஜம்னு நடந்துரும்னு கம்முன்னு காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப காரிய சித்தி தருகிறன் விநாயகர். இப்ப எந்த மந்திரங்கள் தெரியலனாலும் ஓம் கம் கணாதிபதயே நமஹா அப்படின்ற மந்திரத்தை நம்ம 5 தரமோ 3 தரமோ 8 தரமோ நம்ம எவ்வளவு தரம் சொல்ல முடியுமோ அதை 108 1008 ஒரே மந்திரத்தை சொல்லியும் அந்த புஷ்பங்களால் அர்ச்சிக்கலாம். இதுல அவருக்கு 108 நாமங்கள் விநாயகருக்கு சகர்சநாமாவளி இருக்கு. அதுல சோடச நாமாவளியின் 16 மந்திரங்கள் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. முடிஞ்சவங்க இந்த 16 மந்திரங்களை இப்பெல்லாம் செல்போன்ல கூகுள்ல போட்டா கிடைக்கிறது, அதை எடுத்துக்கிட்டு அப்படியே சொல்லியும் நாம இந்த பூஜை பண்ணலாம். காயத்ரி மந்திரம் ஒன்று இருக்கு, ஓம் ஏகதந்தாய் வித்மகே வக்ரதுண்டாய் தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத்து. இதை வந்து நம்ம டேப் ரெக்கார்டர்ல போட்டு ஒழிக்க விட்டுட்டு கூட நம்ம பூஜை பண்ணலாம். இந்த மந்திரத்துக்கு காயத்ரியும் சந்ததம் மாதகான்னு ஒவ்வொரு தெய்வத்தும் காயத்ரி சொன்னா அவ்வளவு வேத உச்சரிப்ப சொன்னா பலன் தருவார். ஆகையினால இதை சொல்லி பண்ணலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல நமக்கு அஷ்டோத்திரமே தெரியல, சொல்றதுக்கு நேரமே இல்லை அப்படின்னா நைவேத்திய நாயகன் அவருக்கு ஒரு நாமாவளி உண்டு, அதனால அவருக்கு நைவேத்திய பிரியன் உண்டு, அதனால கையில கைத்தலன்
1: நிறைவேற்றும்.
0: அப்ப அதை பயமுறுத்தாம பேசக்கூடாது. இப்ப என்ன பண்ணா வினயமா, அது சின்னது உன் சக்திக்கு இதை விட பெருசா ஒண்ணு தரேன்னு சொல்லி ஒரு கரடி பொம்மைய பஞ்சு பொம்மையை தூக்கி கொடுத்தா அது உடனே சட்டுன்னு இதை வச்சுட்டு அதை வாங்கின்றோம். அப்படிதான் அந்த அவிபிராட்டி ஏமாற்றி உனக்கு 4 தரேன் எனக்கு 3 தரியா அப்படின்னு சொல்லி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன். வெறுமை கூட தந்தா பிசியறது கூட குழந்தையால முடியாதுன்னு சொல்லி அதையும் நான் பிசிந்து உனக்கு மை போல திரட்டி தருகிறேன்னு அதை அழகா சொல்றார். இதை அருணகிரிநாத பெருமாள் பெருமான் விநாயகருக்கு என்னென்ன படைக்கலான்னு ஒரு திருப்புகழை பக்கரை விசித்திரமணின்னு பாடுறாரு. அதுல அவர் பட்டியல் போடுறார்,
1: இக்கபரை நற்கணிக சர்க்கரை பரு

0: புடன் பொறியாவல் தூபரையில நீர் வண்டெச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழமிடி பல்வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பக்ஷணம் என கொளுர் விக்கின சமர்த்தனும் அருளாழி வெப்ப குடில செடில விற்பரமரப்பரும் வித்தகமரு புடைய பெருமாளே.
1: இது அற்புதமான பாடல். விநாயகர் காரணங்க நான் திருப்புகளை பாடுகிறார். இதுல பாத்தீங்கன்னா இக்கு அவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்பு நெய் எல் பொறி அவள் துவரை இளநீர் வண்டச்சில் என்று சொல்லக்கூடிய தேன் பயறு அப்ப வகை அப்பங்கள் பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகைனா இடித்து மாவாக செய்யக்கூடிய மாவினால பண்ணக்கூடிய அந்த மோதகம் போன்ற பணியாரங்கள் இதெல்லாம் கணபதி விரும்புகிறான். இப்படி கனிகளோடு என்னென்ன பக்ஷணங்கள் இருக்கோ இதெல்லாம் ஒரு குழந்தைக்கு கொடுக்கிறா போல கொடுத்தா வரத்தை கொடுப்பான். இப்படி நாம ஒரு ஒரு குழந்தைக்கு நம்ம வீட்டில் ஒரு பர்த்டே கொண்டாடுற மாதிரி விநாயகரை கொண்டாடணும்னு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க. இதை விநாயகர் சதுர்த்தியில நாம வந்து பயன்படுத்தி விநாயகர் அவர்களை பெறணும்.
2: ரொம்ப அழகா சொன்னீங்க. நடுவில் இந்த மோதகம் அதையும் வந்து நினைவுபடுத்திட்டீங்க. மோதகத்துக்குன்னு ஒரு தத்துவம் உண்டு இல்லையா ஐயா? விநாயகருக்கு ஏன் மோதகம் ரொம்ப பிடிக்கும்? அதன் பின்புலம் மறைந்திருக்கின்ற தத்துவம் என்ன?
1: மோதகம் அப்படின்றது எப்போவுமே ஒரு பலாப்பழம் எடுத்துனீங்களான்னா வெளியில் பார்க்கும்போது அதனுடைய முள் தான் தெரியும். அந்த முள்ளை பார்த்து இது ஒரே முள்ளாக இருக்கே தூக்க முடியலையே அப்படின்னு விட்டுட்டான்னா உள்ளே இருக்கிற சுவையான சுளையை நாம் ருசிக்க மறந்துடுவோம். முக்கணிகளில் ஒன்று அந்த பலாப்பழம். அதுக்கு அடுத்து ரெண்டாவதாக அதை பிளந்தீங்களான்னா உள்ளே நமக்கு எப்படி மஜ்ஜையில் வந்து உள்ள திசுக்கள்லாம் இருக்கோ அதை வந்து மடக்கி கையை கால்களெல்லாம் இயக்கிறதுக்காக வச்சுருக்காங்களோ அது மாதிரி அதில் ஒரு பிசுக்கு ஒன்று இருக்கும் பலாப்பழத்தில் கையெல்லாம் ஒட்டிக்கும். ஐயோ இதில் கையெல்லாம் ஒட்டிக்கிறதே இதை வந்து நான் என்னால் க்ளீன் பண்ணவே முடியாது இது போக முடியல அப்படின்னு நினச்சா அப்போவும் அந்த சுவையான பலாப்பழத்தினுடைய சுவையை நாம் வந்து இழந்துருவோம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அந்த முள்ளான பலாப்பழத்தை பிளந்து உள்ளே இருக்கிற அந்த பிசுக்கள் டிசுக்களை எல்லாம் அகற்றி உள்ளுக்குள்ளேருந்து சுவையான அந்த கனியை எடுத்து உண்ணும் பொழுது தான் அதற்குள்ளே ஒரு கொட்டையை வர வைத்திருக்கிறான் பலா கொட்டைன்னு இது எல்லாத்தையும் கலைந்து நாம் உண்ணும் பொழுது தான் அந்த சுவை மதுரமாக இருக்கிறது. அதில் ஒரு தேனை கலந்து சாட்டா பலாவினுடைய இன்சுவையோடு தேன் கலந்த பலாவின் இன்சுவை முக்கணியில மதுரமாக இருக்கும் என்று பெரியோர்கள்லாம் பாடியிருக்காங்க. அப்போ விநாயகருடைய வழிபாடு எப்படின்னா நீ வெளிப்புறமாக பார்த்தா அந்த உருவத்தினாலே உனக்கு வாழ்க்கை பிடிபடாது. சில பேருக்கு தனித்துவமான சில அடையாளங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு பாட்டு நல்லா வரும், ஒருத்தருக்கு பேச்சு நல்லா வரும், ஒருத்தருக்கு வந்து விளையாட்டு நல்லா வரும். ஆனா எல்லாருக்கும் விளையாட்டு தான் ஒரு அப்பா குழந்தை ஊக்குவிக்க கூடாது. யாருக்கு எதிலே தனித்துவம் இருக்கோ அப்படி ஊக்குவிக்கணும். அப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அந்த மோதகம் என்கிற மாவை பிளந்தால் அதற்குள்ள இனிப்பான பூரணம் என்கிற தத்துவம் இருக்கிற போல ஒவ்வொருத்தருடைய அறிவையும் நாம் பிளந்து பார்த்தோமானால் அறிந்து பார்த்தோமான பகுத்தறிதல் சித்தி கணபதி என்று சொல்றோம். வரசித்தி விநாயகர்னா வரத்தின் மூலமாக அந்த காயத்திலே என்ன நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை அவன் வெளிப்படுத்துவான் சமயத்தில். அப்போ அந்த தருணத்தை கொடுக்கறதுக்கு கணபதி கிட்ட வேண்டிட்டோம்னா அவன் அந்த இனிமையான வாழ்க்கையை மாத்த உனக்குள்ளே இந்த அறிவு இருக்கு, உனக்கு பாட்டு வரும், உனக்கு வந்து பேச வரும், நீ வழக்கறிஞரா போ அப்படின்னு அவர் வெளிப்படுத்துறார். அந்த வெளிப்படுத்தக்கூடிய தன்மை மூடி இருக்கிறது மாயா இருள் அப்படின்னு சொல்லுவாங்க. வள்ளலார் இன்னைக்கு திரை விளக்குறோம்னா மாய இருளை நீக்கி ஒளியை காண வேண்டும், அறிவால் அறிந்து உன் இருதால் அறிஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே என்று திருப்புகள்ல அருணகிரியார் பாடுறார். அப்ப அந்த மோதகம் என்பது மாவை பிளந்து பார்த்தால் உள்ளே இனிப்பு சுவை பூரணமாக நிறைந்திருப்பது போலே நமக்குள்ளே புத்தியினுள்ளே இறைவனை அகழ்ந்து பார்த்தோமானால் எப்படி ஆழத்து பிள்ளையார்ன்னு பிள்ளையார் இருக்கிறாரோ அது போல நம்முடைய ஹிருதயத்துக்குள்ளே நாபிக்கமலம் மூலாதாரத்துக்கு இன்னைக்கும் ஆறு ஆதாரங்கள் நம்ம உடம்புல இருக்கு. அதுல மூலாதாரத்துக்கு கணபதி தான் ஆவாகனம்னு பேரு. அந்த மூலாதார கணபத்தினே புதுமாக நம்முடைய பாபநாச சிவன் பாடல்கள் பாடுகிறார் மூலாதார மூர்த்தின்னு. அந்த மூலாதாரம் என்பது பிறப்பை கொடுக்கக்கூடிய சக்தி. அந்த இடத்துல விநாயகர் இருக்கார். அதனாலதான் மண்ணால் அவருக்கு வழிபாடு. மண்ணில் பிறப்பை கொடுக்கறதுனால அந்த பிறப்பை பேரருளாக முக்தியாக மாத்திக்கணும்னா மூன்று நாடிகள் நமக்குள்ள இருக்கு. அந்த நாடிகள் வழியாக சகசிராரம் என்கிற சிரஸ் அடையணும் தான் யானை தலைய அவர் வச்சிருக்கார். இதெல்லாமே தத்துவங்கள். இப்படி ஒரு சின்ன மோதகத்துக்குள்ள ஒரு முடிச்ச தாமர மலர் மாதிரி வச்சு ஆறு ஆதாரங்கள் தாமரையாக தான் இருக்கு. உள்ளுக்குள்ளே ஆதார சக்தியான கணபதியை பார்க்கலாம். நிறைந்துவான அந்த பூரண மோதக பொருளை நீ வாழ்க்கையினுடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டு வெற்றியை அடையலாம், காரிய சித்தி அடையலாம் என்பதை காட்டதான் மோதகம் என்கிற அழகான அந்த பண்டத்தை தத்துவ விளக்கமாக நாம் சமர்ப்பிக்கிறோம்.
2: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். எளிமையான கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகர், அதனால தான் எளிவந்த பெருமான் அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய விநாயகரை

நாம் முழு அன்போட முழு மனதோட நாம் இருப்பதை வைத்து வேண்டினாலே முழு அருளும் நமக்கு கணபதி தருவார் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். தொடர்ந்து நாம் பேசலாம். விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியில் இன்னைக்கு நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.

0: எல்லாமே சமபூமி.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். விநாயகர் சதுர்த்தி தின சிறப்பு நிகழ்ச்சியில இன்னைக்கு விநாயகரினுடைய மகத்துவம் குறித்து நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் ஸ்ரீதரன் சார் அவர்கள். தொடர்ந்து அவரோடு பேசலாம். சார், இப்ப விநாயகர் பத்தி நிறைய எளிமையான பாடல்கள்லாம் உண்டு, நாட்டுப்புற பாடல்களையும் நிறைய அமைந்திருக்கு. எள்ளு பொறியும் இடித்த அவலும் வள்ளி கிழங்கும் வாழைப்பழமும் அள்ளி தருவோம் ஆனை முகத்தாய் அப்படின்னு நாம எளிமையான பொருட்களை வைத்து வழிபடுகின்ற பொழுதும் கணபதியினுடைய அருட்கருணை எப்படி நம்ம மேல முழுமையா இருக்கு அப்படின்றதற்கான உதாரணம் இவைகள் எல்லாம். இப்ப நாம சில பேருக்கு ஒரு வழக்கமாவே இருக்கும், எதை எழுத தொடங்கினாலும் பிள்ளையார் சுழி போட்டு விட்டு எழுதக்கூடியது ஒரு வழக்கமா இருக்கும். எப்படி ஒரு காரியத்தை நாம தொடங்கும் பொழுது விநாயகர் துதியோட விநாயகர் வழிபாட்டோட தொடங்கினா அந்த காரியம் வந்து எந்த தடையும் இல்லாம முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்ப அந்த பிள்ளையார் சுழியினுடைய மகத்துவம் பத்தி சொல்லுங்க சார்.
2: அதாவது அகார உகார மகாரம் சேர்ந்ததுதான் பிரணவாகாரம் அப்படின்ற ஓம்காரம். எந்த ஒரு தெய்வத்தை நாம வழிபட்டாலும் அந்த ஓம் அப்படின்ற சப்தம் இருக்கு, சப்த பிரணவம் பேரு. இந்த சப்த பிரணவத்துல மூணு எழுத்துக்கள் மறைஞ்சிருக்கு. அது என்னன்னா அகார உகார மகாரம். ஆ உ மா என்பது கூட்டு சேர்க்கை தான் ஓம் என்கிற பிரணவம். பிரணவத்தினுடைய வடிவமாக இருக்கிறவன் யாருன்னா விநாயக பெருமான் தான். அதுல அந்த அகாரம் என்பது பிறப்பை காட்டுகிறது, அதுக்கடுத்து உகாரம் என்பது காக்கும் தத்துவத்தை காட்டுகிறது, மகாரம் என்பது அழிக்கும் தத்துவத்தை காட்டுகிறது. இதைத்தான் மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று மும்மூர்த்திகளாக இருக்கிறான் பார்க்கிறோம். அப்போ மும்மூர்த்திகள்ல முதல் மூர்த்தியா இருக்கிற அகார தத்துவமான பிரம்ம தத்துவம் யாருன்னா விநாயகர் தான். நம்முடைய பிரம்ம பாகம் சொல்லக்கூடிய காலில இருந்து இடுப்பு கிட்ட இருக்கக்கூடிய நாபிக்கமலம், அந்த நாபிக்கமலத்துல தொப்புள் கொடிக்கு கீழே அந்த விநாயகர் வந்து குடிகொண்டிருக்கார் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம். இது மண்ணுன்னு பேரு. நம்ம அதாவது ஒரு ஆலயத்துல கும்பாபிஷேகம் பண்ணீங்கன்னா கூட அதுக்கு மூணு தத்துவம் சொல்லுவாங்க, அதாவது பிரம்ம தத்துவம், அப்புறம் வித்யா தத்துவம், சிவ தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த மூணு தத்துவங்கள்ல சிவ தத்துவம் தலையா இருக்கு கழுத்துக்கு மேல, சக்தி தத்துவமான வித்யா தத்துவம் நடு பாகமாக இருக்கிற உடம்புல இருக்கு, பிரம்ம தத்துவமாக இருக்கிற தத்துவம் கீழே பாதத்துல இருக்கு. இதைத்தான் சிலை திருமேனிக்கு நிறுவரம். அதுல இந்த கணபதி எப்படின்னா அம்மைக்கும் அப்பனுக்கும் நடுவிலே தான் வந்து எல்லாரையும் ரட்சிக்கக்கூடிய ரட்சகத்துவம் உடைய கனிவு உடைய கருணை உடைய தருண கணபதியாக, கருணை கணபதியா இருக்கிறதுனால இவருக்கு சுழி போடுறோம். அதுதான் உகார தத்துவம்னு பேரு. அப்ப அந்த உகாரம் என்பது எளிமையா நமக்கு சொல்லும்படியா கடிதம் எழுதும் போது கூட ஊ அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறோம். ஒரு குழந்தை கூட உமாச்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஊன்னு சொல்லி ஆரம்பிச்சா அந்த குழந்தைகள் உடனே பிடிச்சுக்கும், அதனால உமாச்சி பார் கை கூப்புன்னு. அப்ப அந்த உகார தத்துவம் யாருன்னா கணபதி தான். அதற்கு தான் பிள்ளையார் சுழி போடுறோம். சுழி போட்டு செயலதுவும் தொடங்குன்னு
1: அருணகிரிநாதரும் குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப அந்த எழுத்தினுடைய வடிவத்தை நமக்கு கொடுத்த கருணை கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு நாம நன்றி செலுத்தக்கூடிய விதமாகவும் இந்த பிள்ளையார் சுழி அமைந்திருப்பதை விளக்கத்தோட கொடுத்தீங்க சார், நன்றி. தொடர்ந்து நாம பேசுவோம்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். விநாயகர் சதுர்த்தி தின சிறப்பு நிகழ்ச்சியில பேசலாம். ஐந்து கரத்தனை அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி ஐந்து தொழில்களையும் விளக்கக்கூடியவர், பாசம் அங்குசம் ஏந்தியவர். அங்குசம் எப்படி ஒரு யானையை அடக்குமோ அப்படி நம்மை நாமே அடக்கிக் கொள்வதற்கான ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிறார். ஐந்து தொழில்கள் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் அப்படிங்கிற ஐந்து தொழில். நம்ம மும்மூர்த்தின்னு சொல்வோம், ஆனா ஐந்து மூர்த்திகளை உள்ளடக்கியவர் விநாயக பெருமான். பிரம்மன், விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம் அப்படின்னு ஐந்து மூர்த்தங்களாகவும் விளங்கக்கூடியவர். விநாயகரை நாம வழிபடுகின்ற பொழுது எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட ஒரு பலன் கூட அதில் கிடைக்கும் அப்படின்னு நாம நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். பொதுவா விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே களிமண் விநாயகர் தான் எல்லோருடைய நினைவிற்கும் முந்தைய காலங்களில் வருவார். நீங்க முதல்லயே தொடங்கும் போது சொன்னீங்க, ஒரு குழந்தை எப்படி மண்ணை பிடிச்சி ஒரே ஒரு தும்பிக்கையை வச்சு வழிபட்டா அது விநாயகர். ஆனா இப்ப கால மாற்றத்தால விதவிதமா விநாயகர், நிறைய வண்ணங்கள்ல விநாயகர், நம்ம நினைத்த உருவத்துல வாங்கக்கூடிய விநாயகர் அப்படின்னு பல விதங்கள்ல கிடைக்குது. விநாயகர்னா இப்படிதான் உருவம் அப்படின்றது போய் இப்ப இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏத்த மாதிரி விநாயகரை விதம் விதமா பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இந்த சூழலை எப்படி பாக்குறீங்க? இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கு?
1: விநாயகருடைய வழிபாடு எளிமையான வழிபாடு அப்படின்னு பாத்துட்டு வரோம். அந்த வகையில விநாயகரை பாத்தீங்களான்னா அவர் ஆயுதங்களே வைத்துக்கல, தும்பிக்கையே அவருக்கு ஆயுதமாக இருக்கு. இன்னைக்கு இந்த காலங்கள்ல அறிவியல் பூர்வமா மாட நாட்டுலாம் வந்துச்சு. அந்த மாட நாட்டுல வரையும் போது கூட பாத்தீங்களான்னா ரெண்டே ரெண்டு மொழிய போட்டு ஒரு கொடை மாதிரி ஒரு தும்பிக்கையை போட்டாச்சுன்னா யாரை கேட்டாலும் விநாயகர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது மாதிரி ஒரு எளிமையான ஒரு கலை ஓவியத்துல கூட தெய்வத்தை விளக்க முடியுமான்னா வேற எந்த தெய்வத்தையும் இந்த மாதிரி நீங்க விளக்க முடியாது. விநாயகரா பாத்துட்டீங்களா அந்த மண்ணே மறைந்து போறது, அங்க விநாயகருடைய வடிவம் உங்க கண்ணுக்கு புலப்படுறது அப்படின்றத மண்ணிலேருந்து புறப்படுறாரு. ஏன்னா நாமும் மண்ணிலேருந்து தோன்றணும். இந்த மண்ணிலேருந்தா பஞ்ச பூதங்களும் உண்டாருது. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றான் நீடு வாழ்வான் என்று வள்ளுவர் திருக்குறளை சொல்றார். நமக்கு ஐந்து பொறிகளுமே ஐந்து பூதங்களுடைய தத்துவமா கண்ணு மூக்கு இந்த காது வாய் இந்த உடம்பு ஐந்தும் கொடுத்துருக்கான். இதெல்லாம் மண் தத்துவமா இருக்கிறது. இந்த பூத உடலா இருக்கிற இந்த உடம்பு இது மண்ணிலிருந்து தான் வருது, திரும்பி மண்ணுக்கே போகிறது. அது மனிதன் மட்டுமல்ல எல்லா உயிர் தொகைகளுமே மண்ணில் தோன்றி மண்ணிலே மறைவுதான். மண்ணில மறைகிறத கரைக்கிறது எதுனா நீர் தான் கரைக்கிறது. அதை தான் விநாயகர் வழிபாட்டில் ரொம்ப எளிமையா அவர் இருக்கிற இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்களா ஒரு ஏரிக்கரனா அங்கே இருப்பார், ஒரு தோப்புனா இருப்பார். எங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கோ அங்க கண்டிப்பா விநாயகர் இருப்பார். அந்த நீர்நிலைகள்னா அந்த நீரை தக்க வைக்கிறதுக்கு எது தேவைன்னா களிமண் தான் தேவை. அதனாலதான் அந்த காலத்துல விவசாயத்துக்கு களிமண்ணில் நம்ம நெற் பயிர்களை எல்லாம் உருவாக்க ஆரம்பிச்சோம். இன்னைக்கு தானிய பயிர்கள்னு எல்லா மண்ணிலையும் நம்ம பயிர் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த காலத்துல களிமண் பூமி தான் நம்மளுடைய ஆதாரமா இருந்தது உணவுக்கு. அதுலதான் தானியங்கள் எல்லாமே விளைவிச்சோம். ஏன்னா அது வான் நின்று வழங்கக்கூடிய மழையை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய உறிஞ்சக்கூடிய தன்மை உடையது. யானை பாத்தீங்களானா தன்னுடைய தும்பிக்கையால அதுக்கு வேண்டிய அளவு நீரை ஒரே தரத்துல உறிஞ்சிரும். அது பொழியும் போதுதான் தெரியும் இத்தினூண்டு தும்பிக்கைகளை இவ்வளவு தண்ணியை எப்படா உறிஞ்சி வச்சுதுன்னு. அதைத்தான் இறைவனும் யானை உருவத்துல அந்த களிமண் எப்படி நீரை தேக்கி வைத்து நமக்கு அந்த பயிர்கள் வாடாம இந்த களிமண் தக்க வைத்துக் கொள்கிறது. இதை கண்டறிந்தவன் அந்த காலத்திலே நம்ம தர்மசாஸ்திரத்துல இதை பக்தி மூலமா சொன்னா இவனுக்கு வெறுமை சொன்னா அறிவியலா புரியாதுன்றதுனால பக்தி பூர்வமா களிமண்ண சிலையாக்கு சிலையாக்கு அங்கேருந்து விளைகிற தானியங்களை அந்த களிமண்ணுக்கே இயற்கைய படையின்னு சொல்லி அதை எங்க கொண்டு போய் வச்சனா ஆற்றங்கரையில அரச மரத்தடியில வை. அதுதான் ஆக்சிஜன் காத்த கொடுக்கறது. இயற்கைய பாதுகாத்தாலே இறைவன் நம்மை ரட்சிப்பான். அப்ப இயற்கையோடு இணைந்த தமிழர் பண்பாட்டை நீங்க ஆற்றங்கரையில அங்க தோப்பு தரவுல கிணத்தங்கரை வச்சு அங்க வயல் காடாக களிமண் பூமியில விவசாயம் பண்ணோம். அந்த களிமண்ணையே எடுத்து விநாயகரா அங்கே இருக்கக்கூடிய அந்த பாசனம் தரக்கூடிய கிணத்தடியிலையோ மரத்தடியிலோ ஏரிக்கரையிலோ குளத்தடியிலையோ அரச மரத்தடியிலையோ வச்சு வழிபட்டோம் களிமண்ணால சில பண்ணி. அதுக்கப்புறம் அந்த சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கிறதுக்காக பூஜித்த விநாயகரை தானியங்கள் எல்லாம் படைத்து நன்றி தெரிவித்த பிறகு திரும்ப எடுத்து அதே ஜலத்திலேயே நம்ம கரைச்சோம். கிணத்துல பாசன கிணறு இருந்தா அந்த வயக்காட்டில் அந்த கிணத்துலயே கரைச்சிருவாங்க. ஏரிக்கரைனா ஏரியில் கரைச்சிருவாங்க. குளம்னா குளத்தில் கரைச்சிருவாங்க. எதுவும் இல்லாத நாம என்ன பண்றோம் சமுத்திரத்தில் கொண்டு போய் போடுறதுன்னு இப்போ வழக்கம் வச்சுருக்கோம்.

ஏன்னா நாம் நீர்நிலைகளை பாதுகாக்க தவறிட்டதுனால உப்பு நிறைந்த சமுத்திரத்தில் கொண்டு போய் போடுறோம். இதனுடைய அந்த தாத்பரியம் தத்துவம் புரிஞ்சிக்காம தண்ணியில் கரைக்கணும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துன்னு போய் சமுத்திரத்தில் போடுறோம். ஆனால் நன்னீரிலே கரைத்தால் அந்த களிமண் திரும்ப உரமாகி மரங்களுக்கும் பாதுகாப்பு அரணாகி அந்த ஜலத்தை தக்க வச்சுண்டு மாறி பொய்த்தாலும் மண் பொய்க்காமல் வளம் கொடுக்கும்ன்றது தான் விநாயகருடைய தத்துவம். களிமண்ணில் பிடிச்சி திருப்பி ஜலத்திலேயே கரைக்கிறதுன்னு எந்த தெய்வத்துக்குமே வழிபட்ட பிறகு கரைக்கிறதுன்றது கிடையவே கிடையாது. ஆனால் விநாயகருக்கு மட்டும்தான் அவர் மண்ணிலேருந்து உற்பத்தியாகி திரும்ப ஜலத்தில் கரைத்து மண்ணுக்கே போகிற மாதிரி வைத்தார்கள். அது நீர்நிலையில் களிமண் பூமியாக இருந்தால் அது எப்பவும் சக்தியை கொடுக்கும்ன்றது தான் அதை பண்ணாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணிட்டோம்னா இந்த தத்துவங்கள் எல்லாம் மறந்துட்டோம். வீட்டில் வணங்கக்கூடிய தெய்வங்கள் இந்த கை கட்ட விரல் என்ன உயரம் இருக்கோ அந்த வசரத்துக்கு மிகாமல் வச்சு தான் பூஜை பண்ணணும் அப்படின்னு அந்த காலத்தில் வச்சாங்க. அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் புதுவெளியில் வைத்து கொண்டாட வேண்டும், கோவில்களில் வச்சு கொண்டாடணும் வச்சாங்க. ஏன்னா அளவுக்கேற்றாமல் அமுதம் படைக்கணும். நாம் கையளவு கஞ்சி குடிக்கும்போது இறைவனுக்கு பையளவு கொடுக்க முடியாது, மலையளவு கொடுக்க முடியாது. அப்போ அவ்வளோ பெரிய விக்கிரகத்தையோ சிலையோ படத்தையோ வைக்கக்கூடாது அந்த காலத்தில் வச்சாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு போட்டி போட்டுட்டு அந்த தெருவில் பிள்ளையார் வந்து 6 அடி வச்சாரா, நாங்கள் 8 அடி வைக்கிறோம், அவங்க 10 அடி வச்சாங்களா, 18 அடி வைக்கிறோன்னு இப்படி போட்டியில் தான் வைக்கிறாங்க. விரும்பலை கேட்டாலே நாம் எப்படி வழிபாடு செய்ய வேண்டுமோ அந்த முறையில் பண்ணாதான் அதுக்கு பலன் அதிகமே தவிர அதற்கு மீறி பண்ணால் அதெல்லாமே ஆடம்பரங்கள், அதை இறைவன் விரும்புவதே கிடையாது. அப்போ நீங்கள் வண்ணம் பூசினீங்களானா, ஆயில் பெயிண்ட்லாம் பயன்படுத்தினீங்களானா, அந்த ஆயில்லாம் நம்ம நீர்நிலைகளை கொண்டு போய் கரைச்சோன்னா அது அதனுடைய வேதிப்பொருள் திரும்ப நீர்நிலையிலேருந்து நீரை நாம் மட்டும் இல்லை ஒரு காக்கை குருவிகள்லேருந்து குடித்தா அந்த உயிர் செத்து போகிறது அப்படின்னு பார்க்கும். சமீபத்தில் கூட நிறைய மீன்கள் செத்து மிதந்தது ஆக்சிஜன் குறைபாடுனால. ஏன்னா ஏதோ ஆயில் கலப்பு மாசுபட்டது நீர்னு சொல்கிறோம். இந்த மாசு அடையிறதுக்கு எது காரணம், இயற்கையாகவே மாசுபடுறதில்லை, அதை மனிதன் தான் மாசுபடுத்துகிறான். நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகம் வந்து நமக்கானது மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளுக்குமானது. ஒரு கழுகோ ஒரு காக்காவோ ஒரு புறாவோ ஒரு மீனோ தன்னிடத்தை தானே மாசுபடுத்துறதே கிடையாது. ஆனால் மனிதன் தான் தன்னிடத்தையும் மாசுபடுத்திட்டு பிற உயிர்களுக்கான அந்த ஜீவனுக்குரிய விஷயங்களையும் மாசுபடுத்துகிறான். அப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா நீர்நிலைகளை இயற்கையை பேணணும்னா அந்த வழிகாட்டுதல் அரசு என்ன சொல்லுதோ அந்த வழியில் நாம் ஒரு சின்ன களிமண் பொம்மையை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணி அதை நீர்நிலைகளில் கரைக்கிறது என்பது தான். அந்த நீர்நிலைகள் மாசுபட்டால் இன்றைக்கி நமக்கு தெரியாது, நான் குடிக்க போகிறது இல்லையே அப்படி தான் நினைப்போம். ஆனால் சுற்றுச்சூழல் மாறுது. இன்றைக்கி எவரெஸ்ட் சிகரமே உருகிண்டு வருது, அதால் நேபாளத்தில் வெள்ளம் வந்தது அப்படின்னு இயற்கை சீதோஷ்ண நிலை மாறுவதற்கு என்ன காரணம்னா தானாக உருகலை, மனிதன் போய் அதை மாசுபடுத்தினதுனால உருக ஆரம்பிச்சுட்டு பார்க்குறோம். தன்னையும் கெடுத்துக்கொண்டு தனக்கு தன் வேண்டியது அறியாமல் சுற்றுச்சூழலையும் கெடுக்கிறான், அது வரும் சந்ததியை பாழ்படுத்தும். ஆகையினால இன்றைக்கி விளையாட்டாக நாம் செய்யக்கூடிய வழிபாடு அந்த நேரத்துக்கு ஒரு வேடிக்கையோ அல்லது ஒரு சுவாரஸ்யத்தையோ இல்லது ஒரு ஆனந்தத்தையோ கொடுக்கலாம். ஆனால் இயற்கையை காக்க தவறினால் அதனுடைய பாதிப்பு நமக்கு மட்டுமல்ல நம் சந்ததிக்கே ஆகும். அதனால் நாம் செய்யக்கூடிய வழிபாடு நன்மை தருவதாக இருக்கணும், நம்மால் செய்வது பிறருக்கும் நன்மை தருவதாக அமைய வேண்டும். இப்போ தர்மத்தின் வடிவான விநாயகனை உரிய முறையிலே நாம் வழிபட்டோம், இயற்கை காப்பாற்றினோம் சொன்னா அந்த தர்மத்தின் பலன் நம்ம மட்டும் இல்லை நம்ம தலையை காக்கணும், தலைமுறையை காப்பாற்றும் அப்படின்னு வைத்தாங்க. ஆகையினால் இந்த விநாயக சதுர்த்தியில நாமும் சிந்தித்து சிந்தையிலே விநாயகரை வழிபட்டாலே போதும். மற்றபடி உருவம்ன்றது நம்முடைய ஆத்ம திருப்திக்காக தான், அதுல பிரம்மாண்டத்தில் ஒன்றும் இல்லை அப்படின்றத புரிந்து கொண்டு எளிமையான முறையில் இல்லங்களில் வழிபட்டு உள்ளங்களில் வைத்து வழிபட்டு இதயபூர்வமாக விநாயகருக்கு வழிபாடு செய்து இந்த விநாயக சதுர்த்தியில நம்ம குடும்பத்தோடு ஆனந்தமாக கொண்டாடி நாம் பெற்ற இந்த இன்பத்தை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்குமாக அந்த கனிகளையும் நாம் படைக்கக்கூடிய அமுதுகளையும்
பகிர்ந்து கொண்டு எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு நாம் வாழ்ந்தோமானால் நாமும் நல்லா இருக்கலாம், நாடும் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த ரெயின்போ எஃப்எம் நேயர்களுக்கும்

0: இதை தொகுத்து சிறப்பாக வழங்கிய உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இப்ப இருக்கக்கூடிய அந்த நம்ம ஆடம்பரத்தால எப்படி வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, அப்ப வந்து எதற்காக உருவாக்கினார்கள் விநாயகர் சதுர்த்தி போன்ற பண்டிகைகள் அப்படின்னா, நம்மளுடைய ஒற்றுமையை காப்பதற்காக, அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலினுடைய நலனுக்காக. இப்ப நீங்க அந்த களிமண் சொன்னீங்க, அந்த களிமண் எப்படி போய் நீர்நிலையை காப்பாற்றியது, மண்ணினுடைய தரத்தை உயர்த்தியது, மண்ணரிப்பு வராம இயற்கை சீற்றம் வராம எப்படி காப்பாற்றியது என்பதை எடுத்துரைப்பதற்காக, அதனை சரி செய்வதற்காக நாம பண்டிகைகள் கொண்டாடிய ஒரு காலம் போய் இன்னைக்கு ஆடம்பரத்தை காப்பதற்காக, மற்றவர்களோடு போட்டி போட்டுக் கொள்வதற்காக இருக்கக்கூடிய நிலையை ரொம்ப அழகாவே வந்து விளக்கமாவே எடுத்துரைச்சிங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அப்படிங்கிற ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்த ரசாயன கலவை எந்த அளவிற்கு நீர்நிலையில போய் கலந்து அதனால ஏற்படக்கூடிய சுற்றுச்சூழல் பாதிப்பையும் வந்து நீங்க சொன்னீங்க. கொண்டாட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது மட்டும் இல்லாம நம்மை சார்ந்திருப்பவர்களினுடைய மகிழ்ச்சி சம்பந்தப்பட்டது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிட்டாலே இந்த கொண்டாட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாவும் ரொம்ப சிறப்பாகவும் நடைபெறும். நீங்க நிறைவுல சொல்லும் பொழுது சொன்னீங்க, எந்த ஒரு பண்டிகையா இருந்தாலும் நம்ம மகிழ்ச்சியை உள்ளத்தில் நாம நிறுத்த வேண்டும். அப்படி நிறுத்தக்கூடிய ஒரு பண்டிகையாக இந்த விநாயகர் சதுர்த்தி நிச்சயம் எல்லோருக்கும் இருக்கும். விநாயகரினுடைய உருவம் தொடங்கி, அந்த தோற்றத்தினுடைய மகத்துவம் தொடங்கி, எப்படியெல்லாம் வழிபாடு செய்யலாம், நிறைவுல நாம செய்யக்கூடிய தவறுகள், அந்த தவறை எப்படி நாம மாற்றி அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிற வழிபாட்டு நெறிமுறைகள் நாம இந்த பண்டிகையை நிறைவு செய்யணும் என்பது வரைக்கும் ரொம்ப அழகா சொன்னீங்க சார். உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி நிலையம் வந்திருந்து நம்ம நேயர்களோடு பல விஷயங்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக, நேயர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி, வணக்கம்.
1: திருவாக்கும் செய்கருமம் கை கூட்டும், செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும், உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை அப்படின்னு கபில தேவ நாயனார் குறிப்பிட்டிருக்கிறார். எளிமையான கடவுளான விநாயக பெருமானை நாம் வணங்குகின்ற பொழுது செல்வம், செய்தொழிலில் மேன்மை, வாக்கு வளம், உண்மையான பெருமை, உருவப் பொலிவு இவையெல்லாம் கிடைக்கும். உள்ளன்போடு நாம் விநாயக பெருமானை வணங்க வேண்டும். அதனால இந்த விநாயகர் சதுர்த்தியை நாம எளிமையாகவும் அதே நேரம் சிறப்பாகவும் எல்லோரோடும் இணைந்து இந்த நல்ல நாளை நாம் கொண்டாடுவோம். விநாயகரினுடைய அருள் நம்முடைய வாழ்வை வளப்படுத்தட்டும் என்று சொல்லி மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிற அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஆர்ஜே ரேகா. கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுளு.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். பிஜேபி ஆளும் 21 மாநிலங்களில் 2029 ஆண்டுக்குள் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி இன்று மாநிலம் முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி, முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மாநிலம் முழுவதும் வரும் 16 தேதி வரை சோதனைகள் நடத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2,715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்காசிய மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,618 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தூத்துக்குடியில் இந்திய உணவுக் கழக குடோனில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். நீலகிரி, கோவை மாவட்ட

மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி ஆடவர் மற்றும் மகளிர் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, டைம் சரியா 9:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. எஸ், ரெயின்போ ரேப் உங்க அர்ஜே ராகுல் கூட தான். எஸ், நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப பாடலே வந்து ஒரு அஸ்தலான பாடல் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிறேன். பண்டிகை வந்து எப்பயுமே அன்பை வந்து விதைக்கட்டும், மற்றவங்களுக்கு வந்து அந்த பாசம் கருணை இதெல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக வந்து இந்த நாள் அமையட்டும். எல்லா விதமான பண்டிகைகளும் நமக்கு உணர்த்தக்கூடியது அன்பு கருணை பரிவு இதெல்லாம் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், இல்லைனா தீமை பண்ணாமல் இருக்கிறதே மிகச்சிறந்த ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்குள்ளே போயிடலாமா? எஸ், தி அண்ட் தனுஷ் பாட்டு பாடின பாட்டு மாரி 2 படத்துக்காக காத்திருக்கு. இணைந்திருப்போம் நேர்களே.

வாட் அ பியூட்டிஃபுல் சாங்கில் எஸ்பிபி அண்ட் யோகி ரெண்டு பேருமே சேர்ந்து பாடியிருந்தாங்க. எஸ் அஃப்கோர்ஸ் சுனிதாவும் சேர்ந்து பாடியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் குமாருடைய அட்டகாசமான இசையமைப்பில் ஒரு ரீமிக்ஸ் பாட்டு சூப்பராக வந்து கொடுத்துருக்காரு. 9:13 ஆகிட்டு கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4. எஸ் ரெயின்போ ஆப்பில் அடுத்த பாடலாக சும்மா கிழி சாங் தான் வரப்போது. விவேக்னுடைய வரிகளில் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையமைப்பில் அனிருத் மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் ரெண்டு பேருமே பாடின பாட்டு இதோ நமக்காக.

நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. 9:20 ஆயிட்டு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.4 ரெயின்போ ரேப் நிகழ்ச்சி. வீட்டில் எல்லாருமே வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் சூப்பராக கொண்டாடி இருந்தாலும் அந்த ஸ்வீட் ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்கும் மத்தியில் அழகழகான பாடல்கள் வந்து நம்ம நிகழ்ச்சி மூலமாக கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் சுறா படத்துக்காக தஞ்சாவூர் ஜில்லாக்காரி பாட்டு தான் அவர் காத்திருக்கு. கேட்டு ரசிப்போம் இது எஃப்எம் ரெயின்போ 103.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. 9:30 ஆயிட்டிருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க அகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப். அஸ்தலான பாடல்கள் தொடர்ந்து கேட்டே வரும். அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாட்டு அஞ்சாதே படத்துக்காக, எஸ் நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பாட்டு தான் வரப்போது. நவீன் மாதவ் பாடியிருக்காரு கபிலன் வரிகளில், மிஷ்கினுடைய இயக்கத்தில் வெளியான இந்த படத்துலேருந்து பாடல். இதோ இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4, எங்கள் அமேசமதுள்ளு.

நெக்ஸ்ட் வரப்போகிற சாங் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பாட்டு. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ நான் இந்த பாடல் வந்து கேட்க போகிறேன். சிலம்பரசனுடைய குரலில் வாலிவாரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய சிமிப்பில் உருவான பாட்டு வல்லவன் படத்துக்காக இது வந்துட்டு இருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4. எல்லாமே செமதுள்ளு.

வில்லு படத்துக்காக தேவிஸ்ரீ பிரசாத் மற்றும் திவ்யா ரெண்டு பேருமே சேர்ந்து பாடின அந்த பாட்டை கேட்டு முடிச்சோம். 9:44 ஆயிருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ ரேப். எஸ், நேஷுடைய அடுத்த அஸ்தலான பாட்டு சங்கர் மகாதேவனுடைய வாய்ஸ்ல வர காத்திருக்கு. இந்த பாட்டுக்கான இசை ஜி வி பிரகாஷ்குமார் நாமுத்துக்குமார் வரிகளில் பாடல், இதோ கேட்டு ரசிப்போம் நேர்களே.

0: ரேடியோ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூள்.
1: ஓகே, டேஸ்லேயே நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதி நோக்கி வந்தாச்சு. நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலாக சிவகாசி படத்தில் இருந்தால் பாட்டு கேட்க போகிறோம். யாருடைய மியூசிக்லன்னு பார்த்தா ஸ்ரீகாந்த் தேவாவுடைய மியூசிக்கில் உதித் நாராயணன் அண்ட் அனுராதா ஸ்ரீராம் ரெண்டு பேருமே சேர்ந்து பாடியிருக்காங்க. இந்த பாட்டோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் 10:02 நிமிஷத்துக்கு டெல்ஃபின் கூட சேர்ந்து கெட் செட் கோ நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கு பேச போகிறேன்.

0: நேரம் 10 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை பயனுள்ளதாகவும் பலன் தரும் வகையிலும் மாற்றியமைத்த உறுப்பு நாடுகளின் தலைவர்கள் அனைவருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். விநாயகர் சதுர்த்தி இன்று மாநிலம் முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திரமோடி, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் பக்தி மற்றும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் விநாயகர் சதுர்த்தியான இன்று முழுமுதற் கடவுளாம் விநாயகர் பெருமானை மனமுருகி வழிபடுவோம் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு ஊர்களுக்கு சென்றுள்ள பொதுமக்கள் சென்னை திரும்ப ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆம்னி பேருந்துகளில் அதிக கட்டணம் வசூலிப்பதை தடுக்க மாநிலம் முழுவதும் வரும் 16 வரை சோதனைகள் நடத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2,715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேற்காசியா மோதலுக்கு தீர்வு காண வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெற இருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,618 கன அடியாக அதிகரித்துள்ளது. தூத்துக்குடியில் இந்திய உணவுக் கழக குடோனில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 113,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்ற

உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவ்ராவ் தங்கப்பதக்கம் வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: Get set go go

0: மணி 3 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. கெட் செட் கோ நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுடன் இணைந்திருப்பது ஆர்ஜே டெல்பின் மற்றும்
1: அண்ட் ஆர்ஜே ராகுல்.
0: எஸ், இன்னைக்கு நாங்க ரெண்டு பேர் தான் உங்களோட விளையாட போறோம். என்ன விளையாட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ் வார்த்தைகள் சார்ந்த விளையாட்டு தான். சோ வழக்கம் போல வந்து ராகுல், நம்ம வந்து தமிழ் எழுத்துடைய முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சொல்லுவோம். நம்ம வந்து எந்த வார்த்தை அப்படின்றத நம்மளுடைய நேர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக கண்டுபிடிப்பாங்க.
1: ஓகே,
0: ஸோ நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 044-29-86-0038 மற்றும் 044-29-52-0554 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். ஸோ மறந்துடாதீங்க தமிழ் வார்த்தை விளையாட்டு. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் நம்ம நேர்கள் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். ஸோ என்ன பாடல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்தசாமியின் திரைப்படத்திலிருந்து ரீட்டாவுடைய குரலில் தேவிஸ்ரீ பிரசாத்துடைய இசையமைப்பில் வந்துட்டுருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: இங்கே எல்லாமே சமதுளு.
0: எஸ்.

0: என்ற தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் நேயர், வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
1: காலை வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சிங்கச்சோழன், சென்னை நகர்ல இருந்து பேசுறேன்.
2: சிங்கச்சோழன் சார்,
1: சார் வணக்கம். விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் சார்.
2: விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் சார். கொண்டாட்டம் எப்படி போயிட்டு இருக்கு?
0: உங்களுக்கான
1: குறில் ஏ
0: எங்கள். ஆமா,

0: கடைசி எழுத்து இம்.
1: இம்மே.
0: இது வந்து எல்லா நாளையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்.
1: எல்லா நாளையும் குறிக்குமா?
0: ஆமா.
1: எல்லா நாளையும் வேற எதனா குறிப்பு இருக்கா?
0: ஆமா, எல்லா நாளும் நம்ம சந்தோஷமா இருக்கணும், எல்லா நாளும் நம்ம இப்படி இருக்கணும்னு சொல்ற மாதிரி அந்த அந்த மாதிரி ஒரு சொல். இதை விட ஒரு சிறப்பான க்ளூ கிடையாது.
1: என்றும், அப்புறம் வேற என்ன?
0: இன்றும் இல்ல, எல்லாத்தையும் சேர்த்து யோசிச்சு பாருங்க.
1: என்றும், எல்லா நாளும்,
0: அத கொஞ்சம் என்றும் தான், ஆனா இது கொஞ்சம் பெருசா. இன்னும்
1: இன்னும் பெருசாவா?
0: இன்னும் பெருசா, கிட்டத்தட்ட பாதி நெருங்கிட்டீங்க.
2: ஃப்ரெண்ட் வேற இல்லையா பக்கத்துல?
0: என்றென்றும் அதே தாங்க, சிறப்பா சொல்லிட்டீங்க, போங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: நன்றி,
0: நன்றி, நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கம். வாழ்க்கை மடிப்பாக்கம் கோபாலன். சேமா இருக்கீங்களா?
0: சேமமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? வாழ்த்துக்கள். சரி, விளையாட ரெடியா இருக்கீங்களா? ஓகே. முதல் எழுத்து வந்து வி. கடைசி எழுத்து இம். நம்ம வந்து இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணமா இது இருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து உலக அளவில் நிறைய வளர்ச்சி நடந்திருக்கு இல்லையா, தொழில்நுட்ப வளர்ச்சியெலாம் நடந்திருக்கு இல்லையா, அதுக்கு முக்கியமான காரணம் இது
4: தான்.
0: என்னது?
4: எத்தனை
0: எழுத்தா? நடுவில் ஒரு மூணு எழுத்து.
4: மூணு எழுத்தானா?
0: ஆமாம், மூணே எழுத்து தான். தெரியலையா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
4: ஓகே, பை.
0: நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
5: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியிலிருந்து சந்திரசேகர். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: வாழ்த்துக்கள் ராகுல் ஜி.
2: சூப்பர், சூப்பர் சார். எங்க சார் விநாயகர் சதுர்த்தி? அதுமா ஷோல வந்து ஜாலியா உட்காந்து நீங்க பேசினு இருக்கேன். வீட்டுல எல்லாம் ரெடி ஆயினு இருக்கோம், எல்லாம் போய் சாப்பிடணும்.
5: வீட்டுல அப்பதான் கொழுக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அம்மா.
2: ஆமா,
5: இனிமேதான் சாமிக்கு ஒரு 11 மணி வரும்.
2: நல்ல வேலை சார், 11 மணின்னு பிக்ஸ் பண்ணாங்க, இல்லன்னா காலர் வராமே இருந்திருப்பீங்க நீங்க.
0: சரி, கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன வார்த்தைன்னு? முடியக்கூடிய வார்த்தை இது வந்து நம்ம நம்ம நாட்டுடைய இல்ல உலகத்துடைய தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் இதன் மூலமா தான் நடந்திருக்கு.
5: தொழில்நுட்ப வளர்ச்சி
0: எல்லாமே இந்த இது மூலமா நடந்திருக்கு. அது என்னன்ற வார்த்தை தான் நீங்க கண்டுபிடிக்கணும்.
2: நடக்குது.
0: கண்டிப்பா நேரத்தில் கூட தொடர்ந்து பேசும். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். பையா திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல், யுவன் சங்கர் ராஜா தான்வியுடைய குரல்ல, நான் முத்துக்குமார் வரிகள்ல, யுவன் சங்கர் ராஜா இசையமைப்புல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: நீங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ்.

0: 22 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. கெட் செட் கோ நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம தமிழ் வார்த்தை விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேரம் எங்கேருந்து பேசுறாங்கன்னு பார்ப்போம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் டி சர்வே தமிழ்செல்வன் பேசுறேன்.
0: தமிழ்செல்வன் நல்லா இருக்கீங்களா?
1: சர்வே
0: தமிழ் சர்வேஸா?
1: உங்க அப்பா பேர் தமிழ் செல்வன், என் பேர் சர்வே.
0: ஓ, உங்க அப்பா பேர் தமிழ் செல்வன், உங்க பேர் சர்வேஷா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: இன்னைக்கு என்ன ஸ்கூல் லீவா உங்களுக்கு?
1: ஆமா.
0: சரி, இப்ப யார் விளையாட போறா? நீங்க விளையாட போறீங்களா, உங்க அப்பா விளையாட போறாங்களா?
1: இனிய கணேஷ் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றிகள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: தேங்க் யூ.
2: ஓகே, நீங்களே கேம் விளையாடுறீங்களா?
1: ஆமா.
2: சூப்பர், பாருங்க எவ்வளவு ஸ்போர்ட்டிவா வந்துட்டாருனு.
0: சரி, நான் உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா? முதல் எழுத்து நா.
1: ஓகே,
0: நான் வரக்கூடிய அந்த நாள். ஓகேவா? கடைசி எழுத்து இம். இது வந்து வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எல்லாரும் அதை இரவு நேரத்தில் ரொம்ப நல்லா பார்க்கலாம். நீங்க கண்டுபிடிச்சீங்களா? வீட்டில் அம்மா சொல்லி கொடுத்தாங்களா?
2: அம்மா சொல்லி கொடுத்தாங்க.
0: நீங்க கண்டுபிடிச்சீங்களா? நம்புற மாதிரியே இல்லையே.
2: சரி ஓகே, இன்னொரு ஏர் கேள்வி கேட்டலாம். அந்த குட்டின்றதால இன்னொரு ஏர் கேள்வி மட்டும் உங்களுக்கு அடுத்த ஒரு ஒரு க்ளூ இது கொடுக்குறேன். வார்த்தை பள்ளிக்கு செல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே எடுத்துட்டு போற ஒரு விஷயம் இது. பூல ஆரம்பிக்கும், இம்ல முடியும்.
1: புத்தகம்.
0: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
1: ரெண்டாவது
0: படிக்கிறீங்க, ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க நீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரியா?
1: நன்றி
0: நன்றி நன்றி. நல்லா படிங்க.
2: சூப்பர்.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: உங்களுக்கான வார்த்தை சொல்றேன், முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சொல்றேன், என்ன வார்த்தைன்னு நீங்க கண்டுபிடிங்க. சரி, நீல ஆரம்பிச்சு லீல முடியும். குரில். குரில் நீல ஆரம்பிச்சு லீல முடியும். நம்ம வந்து இத பார்த்து ரொம்பவே ரசிப்போம் இரவு நேரத்துல.
3: நீல
2: குரில் லீல முடியும்.
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
3: இரவு நேரத்துல ரொம்ப ரசி பண்றீங்க.
2: ஆமா, மாசத்துல ஒரு நாள் காணாம போயிடும். வானத்துல என்னெல்லாம் பாப்பீங்க? வானத்துல என்னெல்லாம் சார் பாப்பீங்க? பெருசா தெரியுது என்ன சார்?
3: நிலவு, நட்சத்திரம்.
2: நிலவு சொல்லிட்டீங்க
0: கிட்டத்தட்ட.
2: நிலவு
0: நிலவு என்ன கொடுக்கும் உங்களுக்கு?
2: வெளியில முடியினா என்னவா இருக்கும்? அதோட வெளிச்சம் என்ன?
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். சரிங்களா? நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
4: காலை வணக்கம். விநாயக சதுர்த்தி வாழ்த்துக்கள் எவருக்கும். ராகுல் அண்ட் யுவர் செல்ஃப்.
2: நன்றி நன்றி சார்.
0: என்ன வார்த்தை கண்டுபிடிச்சீங்களா?
4: ரங்கராஜன் தியாகராயன். எப்படி இருக்கீங்க?
2: சூப்பர் ரங்கராஜன் சார். உங்களுக்கான வார்த்தை அதாவது எழுத்து, ரெண்டு எழுத்து சொல்றேன் சொல்லுங்க சார்.
4: நிலவொளி.
2: ஆஹா, அட்டகாசம்.
0: சிறப்பா சிறப்பா சொல்லிட்டீங்க.
4: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
5: புதிய வைப்படம் உற்சாகமான காலை வணக்கமா?
0: காலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் சிதம்பரம் புவனையில இருந்து சுமதி பேசுறேம்மா.
0: சுமதிமா நல்லா இருக்கீங்களா?
5: சிறப்பா இருக்கமா.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை.
2: உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டா? முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்றேன், என்ன வார்த்தை நீங்க கண்டுபிடிக்கணும். குரில் சு.
5: ஓகே.
2: இன்ல முடியும், இன். கடல்ல வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயிரினம்.
5: சொன்னீங்களே
2: இப்போ கொஞ்சம்
5: சொல்லானாலும் இவ்வளவு.

0: வரும், வரா இன்னும் வராது.
1: ஏன் அது சேத்தா மாதிரி சொல்லுங்களேன்.
2: கொண்டிருக்கும் இருவருக்கும் பணிவான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மன்னரை பாலப்பாளையத்திலிருந்து ஸ்ரீரங்கசாமி பேசுகிறேன்.
1: ஸ்ரீரங்கசாமி சார், நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது தாங்கள் ஏதோ மொழி பெயர்த்து தமிழில் கூறினீர்கள், அது என்ன?
2: எழுந்தவுடன்
1: வீட்டில் உள்ளவர்களிடம் என்னவென்று கேட்பீர்கள்? டீ வேண்டும் என்று கேட்பீர்களா அல்லது காபி வேண்டும் என்று கேட்பீர்களா?
2: குழம்பி என்று கூறுவேன். குழம்பி
1: குழம்பி போய்விட்டால் என்ன செய்வீர்கள்?

0: என்கின்ற எண்ணத்தில் தான்.
1: காலையில் எழுந்தவுடன் வீட்டில் உள்ளவர்களிடம் என்னவென்று கேட்பீர்கள்? டீ வேண்டும் என்று கேட்பீர்களா அல்லது காபி வேண்டும் என்று கேட்பீர்களா?
0: குழம்பி என்று கூறுவேன். குழம்பி.
1: குழம்பி போய்விட்டால் என்ன செய்வீர்கள்?
0: குழம்பு இல்லை, குழம்பி.
1: அவர்கள் கேட்பவர்கள் குழம்பி விட்டால் என்ன செய்வீர்கள்?
0: அது குழப்பம் வேறு, குழம்பி என்பது வேற ஐயா.
1: ஓகே,
2: சரி. விளையாட தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை
0: ஆயத்தம் இருக்கிறேன்.
2: சரி, உங்களுக்கான முதல் எழுத்து வி.
0: வி.
2: கடைசி எழுத்து இல்ல.
0: இல்ல.
2: தமிழர் பண்பாட்டோடைய ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இது.
0: வீல தொடங்கி இல்ல
2: இல்ல முடியக்கூடிய ஒரு விஷயம் இது. நம்ம பண்பாட்டோடு தொடர்புடையது.
0: விரிவாக்கம்
2: நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்ம வந்து நம்ம பண்பாட்டை வந்து இதன் மூலமா செயல்படுத்துவோம். அவ்வளவுதாங்க, சிறப்பா சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: வாய்ப்படுத்தவும் செய்ய முடியும். நன்றி
2: நன்றி நன்றி
0: இருவருக்கும். நன்றி
1: நன்றி.
2: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில். டி வேதாந்த் ஜெயப்ரியா பேசுறேங்க.
1: வேதாந்த் ஜெயப்ரியாவா?
3: ஆமா.
1: ஓ
2: சரி, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
3: அஞ்சாவது படிக்கிறேன்.
2: ஓகே, விளையாட ரெடியா இருக்கீங்களா?
3: ஆ, விளையாட ரெடியா இருக்கோம்.
2: ஓகே, உங்களுக்கான முதல் எழுத்து கா, நெடில் கா.
3: ஓகே.
2: கடைசி எழுத்து இம். இது வந்து நீங்க டெய்லி பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். பள்ளி குழந்தைகள் அலுவலகங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். என்ன பொருள்?
3: காகிதம்.
2: அவ்வளவுதான்.
1: கலக்குறீங்களே,
2: சிறப்பா சொல்லிட்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். ஸோ நம்ம நேயர்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவெளியும் அதை தொடர்ந்து ஒரு பாடலும் கேட்டுட்டு வந்துடலாம். என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை நோக்கி பாயும் தோட்டா திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டு இருக்கு. சித் ஸ்ரீராம் குரலில், தாமரையுடைய வரிகளில், தர்புகர் சிவா இசையமைப்பில். கேட்டு இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ. இது 101.4.
1: இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. 10:37 ஆயிட்டு இருக்கு. கெட்ஸ் இட் கோ நிகழ்ச்சியில் நானும் டெல்ஃபினும் தான் விளையாடிட்டு இருக்கோம் உங்க கூட கேமை. நேர்டாக்கி நீங்கள் நாங்கள் சொல்லக்கூடிய க்ளூ வச்சு என்ன வார்த்தையை வந்து நாங்கள் சொல்ல ட்ரை பண்றோம் அப்படின்றத நீங்க கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அடுத்த நேர இணைப்புல இருக்காங்களா?
1: எஸ் வணக்கம், எஃப்எம் ரெயின்போ
2: மேடம், சென்னை நூம்பல்ல இருந்து ஹேமா மேடம்.
1: ஹேமா மேம், விளையாட ரெடியா இருக்கீங்களா?

0: வாழ்த்துக்கள் மேடம்.
1: நன்றி நன்றி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
2: ஏ சேமா சார், உங்களுக்கான ஒரு வார்த்தை
0: சொல்லுங்க சார்.
2: க்ளூ கொடுக்குறேன், கரெக்டா கண்டுபிடிங்க. ஈஸியா தான் இருக்கும். மால ஆரம்பிக்கும்
0: மா, குரில்.
2: குரில்,
0: ஓகே சார்.
2: இருள முடியும்,
0: ஓகே.
2: வானத்துல இருந்து பூமிக்கு வருது சார் இது.
0: மழை நீர்.
2: ஆஹா, சூப்பர்,
1: சிறப்பா கண்டுபிடிச்சிட்டீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். பெருசா இருக்கு. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.
3: எம்கேபி நகர், போஜராஜன் பேசுறேன்மா.
1: போஜராஜன் சார், விளையாட ரெடியா இருக்கீங்களா?
3: ஆ, விளையாடுறேன்மா.
1: ஓகே, உங்களுக்கான வார்த்தை வந்து முதல் எழுத்து பா.
3: பாவா?
1: பாப்பா, பாப்பால வரக்கூடிய, ஆனா நெடில் இல்ல, குறில் பா. கடைசி எழுத்து இம்மு. இது வந்து ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு கூட்டமாக இருக்க விஷயத்தை வந்து இந்த பேரை சொல்லி குறிப்பிடுவோம். ஆ, சொல்லக்கூடாது, பதில் சொல்லணும்.
2: வணக்கம்லாம் பலமாக வச்சிங்களே.
3: பெருங்கூட்டம்.
1: பெருங்கூட்டம் இல்லை, பால் ஆரம்பிக்கும் தானே சொன்னேன். பெருங்கூட்டம் எப்படி வரும்?
3: பா பா.
1: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா?
3: ஆ சரிம்மா, கொடுமா.
1: ஓகே, வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: வணக்கங்க.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: திருநந்தையூர் கணபதி. இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் கணபதி சார், ஹாப்பி பர்த்டே சார்.
4: விநாயகர் நல்வாழ்த்துக்கள் சார்.
2: நன்றி நண்பா, உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன வார்த்தைன்னு?
4: ஆ, கேக்குறேன். செல்ல ட்ரை பண்ணுங்க, ட்ரெயின்ல போய் நிக்கிறேன்.
1: சரி, முதல் எழுத்து குரில் பா.
4: பாவா?
1: ஆ, கடைசி எழுத்து இம். இந்த வார்த்தைய சொல்லி கூப்பிடுவோம். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? சரி, நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசுவோம். ஒரு சின்ன விளம்பரமும் அதை தொடர்ந்து ஒரு பாடலும் கேட்டு வந்துடலாம். எந்திரன் திரைப்படத்திலேருந்து ஒரு அருமையான பாடல் வந்துட்டுருக்கு. இந்த பாடலை யார் பாடியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவத் அலியையும் சின்மையும் சேர்ந்து பாடியிருக்காங்க. பா விஜயுடைய வரிகளை ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: இங்கே எல்லாமே சமதோளு.
5: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி

0: நேரம் 10:47 ஆயிட்டு இருக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. கெட் செட் கோ நிகழ்ச்சியில் உங்களோட இணைந்திருப்பது ராகுல் மற்றும் டெல்ஃபின். அண்ட் மோரோவர் இன்னைக்கு நம்ம விளையாண்டுட்டு இருக்கிறது தமிழ் வார்த்தை விளையாட்டு தான். ரொம்ப அழகா நம்ம நேயர்கள்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்கல்ல ராகுல்.
1: எஸ்
0: எஸ் நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேருக்கு போயிடலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. கலா மேம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன வார்த்தைன்னு?
2: குறியில்
0: ஆரம்பிக்கக்கூடிய

0: எழுத்து.
1: ஆமா, நடுவுல மூணே எழுத்து தான்.
0: ஆமா, ரெண்டு சொல்லிட்டாங்க.
1: முதல் எழுத்து குறில் பா, கடைசி எழுத்து எம். ஆமா, இது வந்து கூட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். கூட்டமா இருந்துச்சுன்னா இந்த வார்த்தையை சொல்லி நம்ம அழைப்போம்.
0: கும்பல் சொல்லி பழகி போச்சு, அதனால கும்பல்லே புடிச்சுன்னு இருக்காங்க.
1: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ஒட்டஞ்சத்திரம் ராதிகா செல்வன் பேசுறேன்.
1: ராதிகா மேம், கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன வார்த்தைன்னு?
2: இல்ல, நான் கேக்கலீங்களே, லைன் புடிச்சிட்டு இருந்தேன். என்னங்க?
1: சரி, குறில் குறிலா, பஞ்சில வரக்கூடிய பா இருக்கு இல்லையா, அது முதல் எழுத்து.
2: சரிங்க.
1: கடைசி எழுத்து இம்.
2: சரிங்க.
1: நடுவுல மூன்று எழுத்துக்கள் இருக்கு. இது வந்து ஒரு கூட்டமா இருக்கக்கூடியவங்களை நம்ம இந்த வார்த்தையை சொல்லி அழைப்போம். இல்ல, நம்ம வந்து ராணுவ படையை கூட இந்த பேர் சொல்லி அழைப்போம். என்ன வார்த்தை அது?
0: பயங்கரமா இருக்கு.
1: பயங்கர கூட்டமா? பயங்கர கூட்டம் இல்ல, கூட்டத்தை வேறு பொருள். ஓகேவா, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம்.
0: நீங்க கூட்டத்தை பார்த்தா பயங்கரமா இருக்குன்றீங்க, அந்த கூட்டத்தினுடைய பேர் என்னன்னு தான் நாங்க கேக்குறோம்.
1: நன்றி, நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: இருவருக்கும் காலை வணக்கம் சொல்வது மற்றும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் சொல்வது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
1: பாபு சார், கண்டுபிடிச்சிட்டீங்களா நீங்களாவது இந்த வார்த்தைய?
3: இல்ல மேடம், இதை பிடிக்க முடியும் கேட்கலாம்.
1: சரி, இது வந்து முதல் எழுத்து வந்து பா, குறில் பா. கடைசி எழுத்து இம்.
3: என்ன குறிப்பு?
1: இது வந்து கூட்டம், கூட்டம், கும்பல், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு நல்ல தமிழ் வார்த்தையை வச்சு அழைக்கலாம். இன்னொரு பொருள் என்னன்னா, நம்ம வந்து ராணுவ படையோ இல்ல ராணுவ படையை கூட இந்த பேரை சொல்லி அழைப்பாங்க. அவன் வந்து ராணுவத்துக்கு போயிட்டான் அப்படின்றத இந்த இப்படி இந்த வார்த்தையை சொல்லிதான் சொல்லுவாங்க. பெட்டாலியன் சொல்லலாம், ஆனா இது அந்த வார்த்தை கிடையாது. ஆள ஆரம்பிச்சு இம்ல சொல்லலாம்.
0: அதாவது சார், நிறைய வார்த்தைகள் வந்து தமிழ்ல இருந்து மத்த மொழிக்கு போயிருக்கும். ஓகேவா, நீங்க கிட்டத்தட்ட ஆன்சர் நெருங்கிட்டீங்க. பாருங்க,
1: சிறப்பு சிறப்பு சிறப்பா கண்டுபிடிச்சிங்க. நன்றி சார்.
3: நன்றி,
0: நன்றி.
1: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம். ஓகே, நேர் வந்து வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
4: ஹலோ,
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: நான் காயத்ரி பாலாவரம்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க காயத்ரி, உங்களுக்கான ஒரு வார்த்தை.
4: சொல்லுங்க.
0: கண்டுபிடிக்கலாமா?
4: கண்டுபிடிக்கலாம், சொல்லுங்க.
0: தோல ஆரம்பிக்கும் நெடில்.
4: தோவா?
0: தோ. இம்ல முடியும்.
4: ஓகே.
0: பண்டிகை நாட்கள்ல வீட்டை அலங்கரிக்க
4: தோரணம்.
1: அவ்வளவுதாங்க. நீங்க என்னங்க க்ளூவே கொடுக்காம கடக்கடன்னு கண்டுபிடிச்சிருங்க. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: நான் என் பேர் விஜய், நான் வந்து பத்திரம் பேசுறேன்.
1: ஓகே விஜய் சார், விளையாட ரெடியா இருக்கீங்களா?
5: கண்டிப்பா மேடம்.
1: ஓகே, உங்களுடைய முதல் எழுத்து இ.
5: ஓகே.
1: கடைசி எழுத்து இம்.
5: இம்.
1: ஓகே. இது வந்து எல்லா மொழியிலையும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இது இல்லாம மொழியே கிடையாது, முக்கியமா தமிழ் மொழியே இல்ல. தமிழ் மொழி கூடிய இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள்லாம் இத வச்சுதான் எழுதி இருக்காங்க. என்னது?
5: ஈரம்.
1: இல்ல இல்ல இல்ல, இது வந்து எல்லா எல்லா மொழியிலையும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுடைய பாடத்திட்டத்திலயும் இது ஒரு முக்கியமான பாடம்.
0: மொழியை பிழையின்றி பேசவும் எழுதவும் நமக்கு உதவுது அப்படின்லாம் படிச்சிருப்போம்.
1: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. ஐயோ, எனக்கு எக்கோ அடிக்குது. செஞ்சு கொஞ்சம் ஆடியோ கம்மி பண்ணிட்டு பேசுங்களேன். வணக்கம், லைன்ல இருக்கீங்களா? உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்கன்னு சொல்லுங்க.
6: ரதி பாலாஜி பேசுறேம்மா.
1: ரதி பாலாஜி.

0: இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்களா?
1: பால் ஆரம்பிக்கும். இல்ல முடியும். சின்னப்பா பெரியப்பா இல்ல. பால் ஆரம்பிக்கும். குரில் பால் ஆரம்பிச்சு இல்ல முடியும்.
0: சரி, உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கறோம். ராகுல் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, நான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். ரெண்டு வார்த்தையில எந்த வார்த்தை வேணாலும் நீங்க கண்டுபிடிக்கலாம்.
1: காலை நேரத்துல தோன்றக்கூடிய ஒரு ஒரு விஷயத்தால இது நடக்கக்கூடிய ஒரு பொழுது. பல்லா பால் ஆரம்பிச்சு இல்ல முடிஞ்சா பல்லு தானமா வரும், வேற என்னமா வரும் அப்படின்றீங்களா?
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு.
1: மூணு எழுத்து வார்த்தை.
2: இல்ல இல்ல, இன்னும் ஏதாவது குழு கொடுங்க.
1: அதான் காலை நேரத்துல ஒரு உதிக்கக்கூடிய ஒரு விஷயத்தால இது உருவாகக்கூடிய ஒரு பொழுது.
0: சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போம். நன்றி.
1: தலப்பா சாப்பிடறதுக்கு யூஸ் ஆகுது.
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: ஹலோ,
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: முடியும்.
1: பகல் கரெக்டா கண்டுபிடிச்சீங்க.
0: சிறப்பு, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
3: பால் ஆரம்பிச்சு இன்னும் முடி படைக்கலாம்
0: பட்டாளம், அது அது சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க.
3: ஓகே ஓகே,
0: நன்றி நன்றி. நிறைவு நேயரா ரொம்ப சிறப்பா பதில் சொல்லிருக்கீங்க இரண்டு கேள்விக்கும். நன்றி.
3: நன்றிங்க. நன்றி.
0: ஸோ நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ரொம்ப அருமையாக நம்ம நேர்கள்
1: ரொம்ப நல்லா போச்சு. எஸ்பெஷலி அந்த ரெண்டு குட்டீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க.
0: ஆமாம், அதுவும் டக்கு டக்குன்னு பதில் சொல்கிறாங்க,
1: வேற லெவல். இதுக்கான காரணம் வந்து மற்ற நேர்களை வந்து இந்த மாதிரி புது புது நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதும் ஒரு விதமான காரணம். அதனால் உங்கள் எல்லாருடைய பெருந்தன்மைக்கும் நன்றியை சொல்லிட்டு இனியா இருக்கக்கூடிய நாட்களில் எல்லாருமே சேர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றுட்டோம்னா நல்லாயிருக்கும்.
0: எஸ், ஸோ இதோட நான் கிளம்புறேன். ராகுல் உங்களோட
1: நான் கண்டினியூஸாக அவங்க கூட பேசினே இருப்பேன்
0: அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே டெல்ஃபின் ராஜேந்திரன்.
1: நான் உங்கள் ராகுல்.
0: கடைசியா என்ன பாட்டு போடுறோம்னு சொல்லவே இல்லை ராகுல்.
1: போட்டுலாம்.
0: வெப்பம் திரைப்படத்துல இருந்து சுசினுடைய குரல்ல, நான் முத்துக்குமார் வரிகள்ல, ஜோஷ்வா ஸ்ரீதருடைய இசையமைப்புல வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: இங்க எல்லாமே சமதுள்ளு.

0: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விநாயகர் சதுர்த்தி இன்று மாநிலம் முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லிக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் பக்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படும் இந்நாளில் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வழிபடுவோம் என்று தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மாநிலத்தில் 401 நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலம் விவசாயிகளிடமிருந்து 42,082 டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2,715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,618 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 113,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் மோதலுக்கு தீர்வு காணும் வகையில் வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவ்ரா தங்கப்பதக்கம் வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி ஆடவர் மற்றும் மகளிர் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. டைம் சரியா 11:03 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ. உங்களுடன் ரெயின்போல தான் நான் பேசிட்டு இருக்கேன், உங்க ஆர்ஜே ராகுல். இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னா, பண்டிகை காலம் அப்படின்னாலே வந்து நமக்கு மனசுக்கு ரொம்ப கொண்டாட்டம் இருக்கும். அதுவும் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை, அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகைனா ரொம்ப ஸ்பெஷலாகவே இருக்கும். அப்படியான ஒரு ஸ்பெஷலான ஒரு பண்டிகை தான் இந்த விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது. விநாயகர் சதுர்த்தின்னொடனே நமக்கு விதவிதமான உணவுகள்லாம் கிடைக்கும். ஒரு ஒரு ஏரியாவுக்கு போனால் ஒரு ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியாக வந்து அந்த டே ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்போம். அதுக்கு மட்டும் இல்லாமல் வாய்க்கு மட்டும் சுவை இல்லாமல் கண்ணுக்கும் விருந்து படைக்கக்கூடிய விதத்தில் வந்து நிறைய விநாயகர் சிலைகள் விதவிதமாக வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி விதவிதமாக வடிவமைக்கப்பட்ட விநாயகர் சிலையில் நீங்கள் எந்த ஒரு விதமான விநாயகர் சிலையை பார்த்து ரொம்ப வியந்தீங்க அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். கால் பண்ணி நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்கிற எண்கள் 044-298-6008 மற்றும் ஒரு 044-295-2505. இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்து வியந்த அந்த விநாயகர் சிலை என்ன அப்படின்றது தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஓகே, நேர்களாகிய நீங்கள் நிகழ்ச்சிக்கு வருவீங்கன்ற நம்பிக்கையோட ஒரு பாட்டை நோக்கி போயிடலாம்னு நினைக்கிறேன். உன்னாலே உன்னாலே படத்தில் இருந்தால் பாடலாக காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் 101.4 எங்களை அமைச்சு சமதுளு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. நிகழ்ச்சியுடைய ஆரம்ப பாட்டை சூப்பராக இருந்ததில் கேட்டு முடிச்சிங்க. எஸ், 11:11 ஆகிட்டு இருக்கு. அடுத்த முதலாவதாவது நேயர் யார் பார்த்துடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்
2: சார். திருப்பூர் மாவட்டம் மெல்லகோவில் தமிழ்ச்செல்வன் சார்.
1: தமிழ்ச்செல்வன் சார், நிகழ்ச்சியை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தலைப்பை சொல்லியிருந்தேன்.
2: சொல்லுங்க சார்.
1: நீங்கள் பார்த்து ரொம்ப ரசித்த ஒரு விநாயகர் சிலைனா என்ன சிலை சொல்லுவீங்க
2: சார்? நான் ரொம்ப ரசித்த விநாயகர்னா எங்கள் ஊரில் விநாயகர் விநாயகர் சார். அது அந்த விநாயகர் எங்க ஊருக்கு சொந்த ஊர்ல சின்ன விநாயகர் கோயில் சார். அது
1: ஓகே.
2: அது வந்து கும்பாபிஷேகத்தன்னைக்கு எடுத்து வெளியே வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எடுத்து கும்பாபிஷேகத்தன்னைக்கு உள்ள வச்சாங்க. கும்பாபிஷேகம் பண்றன்னைக்கு உள்ள வச்சாங்க சார். உள்ள வச்சு பூஜை எல்லாம் பண்ணாங்க.
1: ஓகே.
2: அப்ப வெளியே வச்சிருக்கும் போது சாதாரணமா இருந்துச்சு. உள்ள வைக்கும் போது அதனோட சக்தி வந்து அதிகமா காட்டி அந்த சிலையே ஒரு ஒளிப்புக தெரிஞ்சிருந்தது சார். அது
1: சூப்பர். நன்றி சார். விநாயகர் சதுர்த்தியின் போது பல்வேறு சிலைகள் வந்து வைக்கப்படும், விதவிதமான சிலைகள். அந்த மாதிரி சிலைகள்ல நீங்க பார்த்து ரொம்ப ரசித்த ஒரு சிலைனா எந்த சிலையை சொல்லுவீங்க? இதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. நான் உங்ககிட்ட உங்களுடைய கருத்துக்களை வந்து எதிர்பார்க்கிறேன். அழைக்கிறீர்கள் 0442986008 மற்றும் 0844249502502 நம்பர்ல ஆரம்பிக்கு கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாட்டு எஸ் நேயர் வந்துட்டாரு, அதனால நேயருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துடலாம். நேயர் வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம். மாதவத்துல இருந்து நித்யா பேசுறேன்.
1: நித்யாமா சொல்லுங்க, நீங்க பார்த்து ரொம்ப ரசித்த ஒரு விநாயகர் சிலைனா எதை சொல்லுவீங்க?
3: எங்க ஊர் பக்கம் வந்து ஒரு விநாயகர் இருக்காரு. அவருக்கு வந்து மணப்பாறை பக்கம், மணப்பாறையில பக்கத்துல எங்க வீட்டு பக்கத்துலயே.
1: ஓகே.
3: அங்க வந்து அந்த விநாயகர்

0: நல்லா சக்தி இல்லாது நல்லா பூஜை பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். விநாயகர் பார்த்தாலே அழகா இருக்கும். அந்த இது இது பண்ணும்போது அந்த இது வைப்பாங்கல்ல விநாயகர் அதுக்குன்னு, அந்த அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா இருக்கும்.
1: நன்றிம்மா, நன்றி நன்றி. ஓகே, நான் இன்னும் என்ன மாதிரியான பதில் எதிர்பார்க்குறேன்னா, ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடுற மாதிரி பிள்ளையார் வைப்பாங்க, அந்த மாதிரி அந்த அந்த அந்த இடத்துலையே வந்து பார்க்கும்போது வித்தியாசமாக தெரியும். சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாத வகையில் கரும்பால் வந்து விநாயகர் சிலையை வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட்டோடு வந்து பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் ஏதாவது பண்ணியிருந்து நீங்கள் பார்த்து ரொம்ப ரசித்த அந்த ஒரு விநாயகர் சிலைனா என்ன அப்படின்றதா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
2: The person you...
1: Okay, அவருடைய இணைப்பில் ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். நேர்களே, அடுத்ததா ஒரு பாடல் போயிட்டு வந்துடலாமா? எஸ், நாணயம் படத்துக்காக தான் பாடல் காத்திருக்கு. இணைந்திருப்போம். இது உங்கள் FM Rainbow 103.4, எல்லாமே சமதுள்ளு.

நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். உங்களோட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்த நேர் வரதுல கொஞ்சம் அப்படி டிலே இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். ரன் படத்துக்காக வித்யாசாகருடைய இசையமைப்பில் கார்த்திக் மற்றும் மாணிக்க விநாயகம் ரெண்டு பேருமே சேர்ந்து பாடின பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு ரசிப்போம் நேர்களே.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. சாமி படத்துலேருந்து அந்த பியூட்டிஃபுல்லான சாங் கேட்டு முடிக்கும் போது 11:31 ஆகிட்டு இருக்கு. நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வாழ்த்துக்கள் ஐயா. யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பேர் சார்? கொழுந்தநாதனா? கொழஞ்சிநாதன். ஓகே ஓகே.
1: கொல்கட்டா எப்படி சார் அனுப்புறது?
0: அது என்ன சார், போஸ்டல்ல அனுப்பலாம், நிறைய வழி இருக்கு.
1: சரி சார், நம்ம சென்னை டாப் டவுன் போட்டு வந்துருங்களா உங்களுக்கு?
0: சரி நண்பா, அன்புக்கு நன்றி. நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். கேம் இல்லை, நம்ம கருத்துக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நான் என்ன கேட்டிருந்தேன்னா, நீங்கள் பார்த்து ரொம்பவே ரசித்த ஒரு விநாயகர் சின்னைனா என்ன சிலை சொல்லுவீங்க?
1: அழகான அழகான பெரிய உருவத்தோடு இருக்கக்கூடிய காரைக்குடி பக்கம் இருக்கக்கூடிய ஸ்ரீ கர்த்தக விநாயகர்னு சொல்லக்கூடிய பிள்ளையார்பட்டி கணபதி ஐயா அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு 4 முறை போய் பார்த்துட்டு வந்துடும். யாரை பார்த்தோன்னா நான் வியந்து போனது. வாய்ப்பு கொடுத்து நன்றிங்க.
0: நன்றி நண்பா, நன்றி. ஓகே நேயர்களே, நீங்களும் பார்த்து வியந்த விநாயகர் சிலை, குறிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போல்லாம் வந்து உங்கள் ஏரியாக்களில் பலவிதமான விநாயகர் சிலைகள் வந்து வைப்பாங்க. அந்த விநாயகர் சிலையில் இந்த ஒரு சிலையை பார்த்து நான் ரொம்ப ரசித்தம்ப்பா, வியந்தம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் சிலை என்ன? நேர்கள் அடுத்தடுத்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்
2: கோபி.
0: ஆ கோபி சார்,
2: சொல்லுங்க
0: சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், நீங்க பார்த்து ரொம்ப ரசித்து.
2: புலிகுளத்தில் ஒரு பிள்ளை இருக்கும், 12 உயரம், 6 அடி அகலம், சூப்பரா இருந்துச்சு. தனியா சென்ட் அதாவது 4 வீதிக்கு நடுப்புற கரெக்டா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு.
0: நன்றி சார்.
2: நன்றி.
0: ஓகே அடுத்த நேர் இணைப்புல வணக்கம்.
3: இனிய நண்பருக்கு காலை வணக்கம்.
0: வணக்கம்.
3: அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன் சார். சார் வெஸ்ட்ரோதாச்சு போயிட்டு வரும் சார், பிள்ளையார்பேட்டைக்கு. சூப்பரா இருக்கும் சார் பிள்ளையார் பாக்கிறதுக்கும். என் குடும்பத்தோடு போயிட்டு வரும் சார், வெஸ்ட் ரோ ரெடி போயிட்டு பாத்துட்டு வருவோம் சார்.
0: ஓகே, பிள்ளையார்பட்டி விநாயகர் தான் நீங்க பாத்து எந்த ஒரு?
3: ஆமா சார், ஆமா சார், நான் விநாயகர் தான் பாப்போம் சார்.
0: நன்றி நன்றி நண்பா,
3: சூப்பரா இருக்கும் சார், ரொம்ப வாய்ப்பு கொடுத்து நன்றி சார்.
0: ஓகே நேர்களை, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்கிறீர்கள். 0449 2 9 8 6 0 0 3 8 மற்றும் 0449

2952525254 இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்து வியந்த ஒரு விநாயகர் சிலை குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போ உங்களுடைய தெருக்களில் நிறைய விநாயகர் சிலை வைப்பாங்க, நீங்கள் நிறைய இடங்களுக்கு போய் பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்த விநாயகர் சிலைகளில் உங்களுக்கு பிடித்த ஒரு விநாயகர் சிலைனா அல்லது வியந்த ஒரு விநாயகர் சிலைனா எதை சொல்லுவீங்க? அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். வணக்கம். ஓகே, நேர் வரதில் ஏதோ ஒரு தாமதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு பாடல் போயிடலாமா? எஸ். என்ன பாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, தேவ் படத்தில் இருந்தால் வரப்போகுது, ஒரு நல்ல ஒரு பழைய நினைவுகள்லாம் கொண்டு வர மாதிரியான ஒரு பாட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டு ரசிப்போம் நேர்களே.

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்கு எல்லாமே சமதூள்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. 11:40 ஆயிருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 உங்களுடன் ரெயின்போ நிகழ்ச்சி. இன்றைக்கி என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, விநாயகர் சதுர்த்தி அப்போது உங்களுடைய ஏரியாக்களில் நிறைய இடங்களில் விதவிதமான விநாயகர் சிலைகள்லாம் வச்சு வழிபடுவாங்க. அந்த மாதிரி விதவிதமாக வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளில் உங்களுக்கு பார்த்து ரொம்ப ரசித்த ஒரு விநாயகர் சிலைனா எதை சொல்லுவீங்க? நிறைய பேர் போவோம், சுண்டல் கொடுக்குறாங்களா சாப்பிடுவோம், கேசரி கொடுக்குறாங்களா சாப்பிடுவோம். ஆனால் அங்கே இருக்க சிலையை வந்து எத்தனை அளவுக்கு ரசிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம் தான். அப்படியும் மீறி சில பேர் வந்து ரொம்ப ரசிச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான ஆட்கள் தான் நம்ம நிகழ்ச்சிக்கு தேவை. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காரு, பேசலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் சார். என்ன சார், இருமலா சார்?
3: திருத்தன்குடி கோபுரத்தினம்.
2: கோபுரத்தினமா?
3: ஆமா,
2: கோபுரத்தினம் சார். சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன்.
3: நாங்க தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு பேர் கோயில் போயிருந்தேன், ஆறு போயிடும். ஆனா அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு போனாக்கா எத்தனை பேர் போனாலும் பொய்க்கட்டை கொடுப்பாங்க, சூப்பரா இருக்கும். தட்சணை போட்டா சாதகம்.
2: ஓகே, நன்றி சார், நன்றி. நல்லா ஒரு கருத்தை பதிவு பண்ணிங்க. அடுத்த நேர் இணைப்பில் இருக்காரா, பார்க்கலாம். எஸ், அடுத்த நேர் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படி ரெஸ்ட் எடுக்கிறார் நினைக்கிறேன். நேரில் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்கள் 0449-8600-0038 மற்றும் ஒரு 0444-2952-5254. ஓகே, பாட்டுக்கு போயிடலான்னு சிம்பாலிக்காக சொல்கிறாங்க நினைக்கிற நேர்கள். ஆடுகளம் படத்தில் வந்து பாடல் வந்துட்டுருக்கு, கேட்டு ரசிப்போம் நேர்களே.

0: பாருங்க, இங்க எல்லாமே சமதூள்.
1: ஓகே, உங்களோட நிகழ்ச்சியுடைய நிறைவு பதிவு நோக்கி வந்தாச்சு. சில நேர்கள் வந்திருந்தீங்க, இன்றைக்கி சில பேர் வந்து அப்படியே கொஞ்சம் கொண்டாட்டத்தில் பிஸியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது எப்படி இருந்தாலும் நமக்கு தேவையான சுண்டல் கேசரி இதெல்லாம் கிடச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படின்றத சொல்லிட்டு நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலை உதயம் NH4 படத்திலிருந்து பாடல்கிற காத்திருக்கு. மறுபடியும் உங்கள் எல்லாரையும் ஒரு மணிக்கு திரைக்கான நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கேன். அதுவரை இணைந்திருப்போம் நேர்களே.

0: இரவு நேரங்களிலும்.
1: என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவில் என் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: நேர்களே, நேரம் 12 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். விநாயகர் சதுர்த்தி இன்று மாநிலம் முழுவதும் பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வழங்கியது தமிழுக்கு அவர் அளிக்கும் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். லோக் அதாலத் நீதிமன்றங்கள் மூலம் சென்னை பெருநகர காவல்துறையில் 2715 வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர காவல் ஆணையர் திரு அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8618 கன அடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 113,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் மோதலுக்கு தீர்வு காணும் வகையில் வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே நடைபெறவிருந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மெக்சிகோவில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய வீரர் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 72 ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்று கோப்பையை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் ஹாக்கி ஆடவர் மற்றும் மகளிர் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
4: நேரம் 12 மணி. தொடர்வது
5: வணக்கம் நேயர்களே. பாரத பிரதமரின் நலத்திட்ட வரிசையில் இன்று பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா, அதாவது பாரத பிரதமரின் விவசாய நீர்ப்பாசன திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொள்ளலாம். நாட்டின் விவசாய துறையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தவும் ஒவ்வொரு விவசாயிக்கும் பாதுகாக்கப்பட்ட நீர்ப்பாசன வசதியை உறுதி செய்யவும் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் முக்கியமான திட்டம் பிரதம மந்திரி விவசாய நீர்ப்பாசன திட்டமாகும். கடந்த 2015 ஜூலை 1 அன்று தொடங்கப்பட்ட இத்திட்டம் நாட்டின் விவசாயத்தில் நிலவும் நீர் தட்டுப்பாட்டை போக்க ஒரு மாபெரும் திட்டமாக செயல்பட்டு வருகிறது. ஜல் சக்தி அமைச்சகம் மற்றும் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் இத்திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகின்றன. அனைத்து விவசாய நிலங்களுக்கும் நீர் என்ற உன்னத நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலமாக நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்தப்படுவதுடன் பாசன வசதி இல்லாத 1,000,000,000 ஏக்கர் நிலங்கள் புதிய பாசன பரப்பளவிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இதன்

பிரிவான விரைவான நீர்ப்பாசன நன்மைகள் திட்டம், அதாவது ஆக்சலரேட்டட் இரிகேஷன் பெனிஃபிட்ஸ் ப்ரோக்ராம் மூலம் பல ஆண்டுகளாக முடிக்கப்படாமல் நின்ற பெரிய மற்றும் நடுத்தர நீர்ப்பாசன திட்டங்கள் விரைவாக முடிக்கப்பட்டு கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு நேரடி பலன் அளிக்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மற்றொரு மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், ஒரு சொட்டு நீரில் அதிக பயிர், பர் டிராப் மோர் கிராப் என்பதாகும். பாரம்பரிய முறைகளில் அதிக தண்ணீரை பயன்படுத்தி விவசாயம் செய்வதற்கு பதிலாக சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் போன்ற நவீன நுண்ணீர் பாசன தொழில்நுட்பங்களை இத்திட்டம் தீவிரமாக ஊக்குவிக்கிறது. இதன் மூலம் குறைந்த நீரை பயன்படுத்தி அதிகப்படியான பயிர்களை விளைவிக்க முடியும். தண்ணீரின் வீணான பயன்பாடும் பெருமளவில் தவிர்க்கப்படுகிறது. மேலும் குளங்கள் மற்றும் நீர்நிலைகளை புதுப்பித்தல், மழை நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்குதல் போன்ற வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட் பணிகளும் இதன் கீழ் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நீர் மேலாண்மையில் தன்னிறைவு அடைந்து விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்திட பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாய் யோஜனா, அதாவது பிரதம மந்திரி விவசாயி நீர்ப்பாசன திட்டம், ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மைல்கல்லாக திகழ்கிறது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் இத்தகைய திட்டங்களை அறிந்து கொண்டு நீரை சேமிப்போம், நாட்டை வளப்படுத்துவோம். நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்ட வரிசையில் இன்று பிரதம மந்திரியின் விவசாய நீர்ப்பாசன திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொண்டோம். நன்றி நேர்களே.

12:07 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4ல ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எல்லாருக்குமே இனிய விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறது உங்கள் சகி ஆஜே காவ்யா. மதியம்னாலே நல்லா சாப்பிட்டு தூங்கலாம்பா அப்படின்னு தான் யோசிப்போம். அதுவும் இந்த மாதிரி ஹாலிடேஸ்லாம் வந்துட்டா சொல்லவா வேணும். அதுவும் இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வேற, நிறையா பேர் வந்து நிறையா வீட்டில் வந்து மோதகம் சுண்டல்னு பயங்கரமாக தடபுடலாக செஞ்சுருப்பீங்க. செய்யாதவங்க வீட்டில் நீங்கள் போய் உங்களுடைய உணவை பரிமாறிக்கிட்டீங்கன்னா அதை விட ஒரு அன்பின் பரிமாற்றம் இருக்கவா முடியும்? எஸ், எல்லாருமே சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன தலைப்புல பேச போற காவ்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையில உங்களை அதிகமா பயமுறுத்திய ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதை நீங்க எப்படி அதை வந்து சவாலை வந்து தடபுடலா என்ன சொல்றது தடபுடலாங்கிற போதே வந்து நாக்கு சொல்லலுது, அதாவது நீங்கள் அந்த தடையெல்லாம் எப்படி உடைச்சிட்டு நீங்கள் அதை வந்து வென்று காட்டியிருக்கீங்க அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வந்து இந்த உத்வேகமான ஸ்டோரியை என் கூட நீங்கள் பகிர்ந்துக்க போறீங்க. நீங்கள் பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா 2986003 8 அல்லது 2952055544 அப்படிங்கிற எண்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். ஆனால் ஒரே ஒரு அன்பு கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் ஸ்நேகிதிகள் மட்டும்தான் பங்கேற்க முடியும். எஸ், நிறைய விஷயம் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில ஒரு அட்டகாசமான பாடல் கேட்டு வந்துடலாம்.

நாட்டகத்தி திரைப்படத்திலிருந்து பிரதீப் மற்றும் கல்யாணி நாயரோட குரல்ல கபிலன் வரிகள்ல சந்தோஷ் நாராயணன் இசையில கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுல்லு.

12:12 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களை அதிகமாக பயமுறுத்திய ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து என்ன, அதை எப்படி நீங்கள் வந்து எதிர்கொண்டு வென்றீர்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில். உனக்கு அப்படி ஏதாச்சும் பயம் இருக்கா காவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப நாளாகவே வந்து பேசுகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அதை வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு பேச சொன்னால் எனக்கு அவ்வளோ பயம் வரும். அச்சோ, நம்ம நல்லா இருப்போமா இல்லை நல்லா தெரிவோமான்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து இந்த தாழ்வு மனப்பான்மையின் உச்சிக்கே போனவன் நான். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வந்து என்னடா காலம் விரயமாயிட்டே போகுதே, சரி போட்டு பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து பேசி வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய நண்பர்களாக இருக்கட்டும், நிறையா தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பயங்கரமாக பாராட்டினாங்க. நான் குறையாக நினச்ச எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அவங்க

0: கிடையாது. ஸோ நம்மளுக்கு நிறைவை மட்டுமே பார்க்கறதுக்கு நிறையா பேர் வந்து இந்த உலகத்தில் இருக்காங்க. நம்ம தான் வந்து பயங்கரமாக வந்து அடிச்சிச்சோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பயந்துட்டுருப்போம். ஆனால் அதெல்லாம் தடையை தாண்டி நம்ம வந்தோம்னு பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. நான் முழுமையாக வந்து அதை வென்றுட்டேனான்னு கேட்டிங்கன்னா தெரியல, பட் அதுக்கான தொடக்கத்தை வந்து நான் தொடங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களுமே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை என் கூட பகிர்ந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா 298-6-00-38 அல்லது 295-2-05-54 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். எஸ் நிகழ்ச்சியோட முதல் காலராக வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், ராஜலட்சுமி எழுத்து மாம்பழத்திலிருந்து. விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
0: நல்வாழ்த்துக்கள், சொல்லுங்க ராஜலட்சுமி.
1: எனக்கு வந்து அந்த கேலஸ்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் சமைக்கணும்னா ரொம்ப பயமா இருக்கும். அந்த குக்கர் வைக்கிற கிராமத்துல இருந்து வந்த அந்த திருவாரூர்ல இருந்து,
0: ஓகே,
1: அது அப்ப வந்து அந்த ஒண்ணு செய்யணும்னா அப்ப இன்னமும் வந்து அந்த சிலிண்டரை ஓபன் பண்ணவோ அதை மாத்தவோ அதெல்லாம் செய்ய
0: மாட்டான்.
1: அது அது ஒரு பயம். ஆனா அதையும் வாழ்ந்து சமாளிச்சுட்டு வந்துட்டேன். இன்னொன்னு வந்து ஷாப்பிங் இன்னும் போனா அந்த கையில கேஷ் எடுத்துட்டு போகணும்னா அதை நான் கையில வச்சுக்க
0: மாட்டேன்.
1: அந்த கேஷ வந்து யாராவதுதான் வச்சுக்கணும், எனக்கு வேணும் கேட்டா நான் வாங்கிக்கிறேன், நீங்க கொடுங்க.
0: ஆமா, எங்கேயாச்சும் வச்சிடுவோமோன்ட்டு ஒரு பயம் இருக்குமோ.
1: அந்த அது என்னமோ அந்த பணம்னா இன்னமும் எனக்கு வெக்கமா இருக்குது. பேங்குக்கு போனாலும் சரி, பேங்க் சம்பந்தமா இருந்தாலும் அவங்கதான் கேட்பாங்க, செக்ல கையெழுத்து போடுறேன்னா நீ பாட்டு கண்ண மூடிட்டு போடுறீங்க யாரு கேட்டாலும் அப்படின்னா யாரு வந்து கேட்க போறா? உங்க காசு நீங்க கேக்குறீங்க, பையன் கேக்குறான், யாரு ஏமாத்த போறீங்க என்ன அப்படின்னு. ஊருக்கு இப்ப போறதுல ஒரு டிக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த ரிட்டர்ன் டிக்கெட்டையும் எடுத்து கொடுத்துடுறாங்களா? அதை தவிர கொஞ்சோண்டுதான் ஒரு திருவாரூருக்கு போயிட்டு வர்றதுக்கு சொன்னா நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்க, ஒரு 200-300 சில்லறையெல்லாம்
0: வச்சுப்பேன்.
1: அது என்னமோ இதெல்லாம் எனக்கு ஒரு பயம், பயம்னு தான் சொல்ல மற்றபடி பேசுறது கொள்றதெல்லாம் நல்லா பேசுவேன், எல்லாம் செய்வேன்.
0: ஆனா இந்த விஷயம் பார்த்தா மட்டும் கொஞ்சம் பயமா இருக்குப்பா அப்படிங்கிறீங்களா?
1: பயமா இருக்குது, பயம் இருக்குது. அதே மாதிரி ஜுவல்ஸ் போட்டுக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய விசேஷங்கள் வந்தாலும் சரி, பையனுக்கு கல்யாணம்னாலும் சரி, யாருக்கு கல்யாணம், எல்லாரும் நகை போட்டுக்க போட்டுக்கனாலும் நான் போட்டுக்க மாட்டேன்.
0: ஒரு சில பயம் வந்து நமக்கு எப்பயுமே இருக்கும், அதை மாத்த முடியாது.
1: அது ஏன்னா அது முக்கியமான காரணம், இதை இந்த இடத்துல அவசியம் நான் சொல்லிதான் ஆகணும். நான் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அதனால வந்து நம்ம வந்து ஒரு ஏன் பண்ணல அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து இன்னும் இருக்குது. எனக்கு வந்து 70 ஆகுது, இதை சொல்றதுக்கு நான் வந்து இது பண்ணல, வெக்கப்படல. அது வந்து அந்த பணமோ நகையோ பொருளோ வந்து கணவன் சம்பாதிக்கிறது வந்து மனைவிக்கு உரிமை இருக்குது, புள்ள சம்பாதிக்கிறது அம்மாவுக்கு உரிமை இருக்குதுன்னாலும் அதை எனக்கு என்னமோ கொண்டாடி, எனக்கு வேணுங்கிறது சாப்பாடு கிடைக்குது, படுக்க இடம் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாம் இருக்குதா, ஓகே பாத்துங்க, எனக்கு அதை தவிர எனக்கு வேற ஒன்னும் வேணாம். அதே மாதிரி எல்லாமே வசதி, ஹோட்டலுக்கு போறதோ எல்லாம் கார்ல போறதோ எல்லாத்தையும் அழைச்சிட்டு போறாங்க. இதுதான் என்னோட பிரச்சனைன்னு சொல்லலாம், பயம்னு சொல்லலாம்.
0: கண்டிப்பா அருமையா சொன்னீங்கம்மா, நிறைய பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி, நன்றி ராஜலட்சுமி.
1: நன்றிப்பா, ரொம்ப நன்றி.
0: எஸ், தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் கிரீடம் திரைப்படத்திலிருந்து சோனு நிகாம் மற்றும் ஸ்வேதாவோட குரல்ல நான் முத்துக்குமார், வரிகள ஜி வி பிரகாஷ் குமார் இசையில. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: இன்று பிற்பகல் 2:30 NCRT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். பனிரெண்டு 12:20 ஆகிட்டு FM ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் வந்து எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பயங்கர பயமாக இருக்கும். ஆனால் அந்த விஷயத்தை வந்து எப்படியோ நம்ம வந்து அதை தாண்டி நம்ம வந்து அதை வந்து வென்று காட்டியிருப்போம் பார்த்தீங்களா. அது என்ன மாதிரியான பயம், அதை நீங்கள் எப்படி வந்து அதை வென்று காட்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருந்தேன். ஏன் கூட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா 2986-00-03 அல்லது 2952-0554 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமாக கால் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு காலர் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, என்னதான் வந்து நிறையா விஷயங்கள் இருந்தாலுமே அதாவது என்னுடைய காசில் இல்லையே காவியா அப்படின்னு சொல்லும்போது வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆண் பெண் அப்படின்லாம் கிடையாது, எல்லாருமே வந்து தன்னுடைய உழைப்பின் மூலியமாக வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து கிடைச்சிச்சு வச்சுக்கோங்களேன், அதோட என்ன சொல்லுது அதோட அருமையே வந்து பயங்கரமாக இருக்கும். நம்மளோட காசில் நம்ம ஒரு விஷயத்த வாங்கும் போது அதோட சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து அளவே கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து நல்லா படிங்க, நிறையா சம்பாதிங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்த காலர் வணக்கம். வணக்கம். ஆஹா, உங்களுடைய ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருமே பேசுறதுக்கு ஆவலா வரீங்க, நானுமே ஆவலா தான் இருக்கேன். ஆனா எல்லாருமே வந்து உங்க வாய்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் தாங்க 4 கேக்குது. கொஞ்சம் ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும், நல்லாவே பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஸ் தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் ரோஜா கூட்டம் திரைப்படத்துல இருந்து தான் வந்துட்டே இருக்கு. ஸ்ரீனிவாசோட குரல்ல, வைரமுத்து வரிகள்ல, பரத்வாஜி செயல கேட்டி நேந்திரங்கள். இது ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே சமதோலு.
1: அப்பு பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

12:27 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களை அதிகமாக பயமுறுத்திய ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அது என்ன, அதை நீங்கள் எப்படி எதிர்கொண்டு வென்றீர்கள் அப்படிங்கிற கேள்வி தான் நான் கேட்டிருந்தேன். சில காலர்ஸ்க்குலாம் இந்த கொண்டாட்டத்துக்கு நடுவில் வந்து நிறையா விஷயங்களை வந்து என் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நான் வந்து சமீபத்தில் ஒரு ஆங்கில வரிகள் ஒன்று படித்தேங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, த லைஃப் யூ வாண்ட் இஸ் ஆன் த அதர் சைட் ஆஃப் த ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகள் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயோன்ட்டு ஒரு விஷயத்தை நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு மறுபக்கத்தில் தான் நம்ம ஆசைப்பட்ட விஷயமும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க.

நம்ம அடையக்கூடிய வாழ்க்கை, ஆசைப்படுற வாழ்க்கை எல்லாமே நம்ம பயம்னு ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருப்போம் பாத்தீங்களா, அதை தாண்டிட்டாலே கிடைச்சிருங்கிறத தான் வந்து இந்த வரிகள் நமக்கு சொல்லுது. வாழ்க்கை கூட வந்து அந்த நம்ம பயம்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா, வாழ்க்கையில வர பயம்ட்டு ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், சவால்கள்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, அது வந்து கொழுக்கட்டை மாதிரி தாங்க. இந்த நேரத்துல வந்து நம்ம இந்த ரெஃபரன்ஸை சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெளியில இருந்து பாக்குறதுக்கு வந்து என்னடா இப்படி இருக்கே, ஹார்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனா நம்ம அதை கடிச்சு சாப்பிடும் போதுதான் அந்த இனிப்பான பூரணம் கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி

நினைக்கிறேன். ஸோ வெளியில இருந்து பாக்குறதுக்கு வந்து என்னடா இப்படி இருக்கே, ஹார்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனா நம்ம அதை கடிச்சு சாப்பிடும் போதுதான் அந்த இனிப்பான பூரை நம்ம கிடைக்கும் இல்லையா. அது மாதிரி நமக்கான இனிப்பான வாழ்க்கை, நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லாமே அதுக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. அதனால வந்து பயத்தை விடுங்க மக்களே அப்படிங்கறதான் வந்து நான் இதுல இருந்து சொல்லிக்க விரும்புறேன். எஸ் தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பத்ரி திரைப்படத்துல தான் வந்துட்டு இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: லேசா லேசா திரைப்படத்திலிருந்து கார்த்திகோட குரல்ல ஒரு அழகான பாடல் கேட்டு வந்த இந்த வேளை நேரம் சரியா 12:40 ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்னேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில வந்து என்ன தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில உங்களை அதிகமா பயமுறுத்திய ஒரு விஷயம் இருக்கும் பாத்தீங்களா, அத என்ன, அதை நீங்க எப்படி வந்து எதிர்கொண்டு வென்றீர்கள் அப்படிங்கறது தான் இன்னைக்கான தலைப்பு. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த காலர், வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் இங்க வந்து பேசுறீங்க?
2: நான் பரமகுண்டங்க ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க ராஜேஸ்வரி.
2: என்ன
1: தலைப்பு அப்படின்னு நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் வந்து நம்ம பயங்கரமா வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருப்போம் பாத்தீங்களா, அந்த விஷயத்த வந்து நீங்க எப்படி வந்து அதெல்லாம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வென்று வந்திருப்பீங்க இல்லையா, அந்த கதையை சொல்லுங்க பாப்போம்.
2: கட்டாயமா, அது ஒவ்வொரு வாழ்க்கையிலுமே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலுமே நடக்கும் இல்லையா. அதுல பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரவங்க கொரோனா காலத்துல என் மக திருமணத்துக்கு வர முடியல அவங்களுக்கு. அதாவது கொரோனா காலத்துல வரணும்னு கிளம்பிட்டாங்க, கிளம்புனது ஏதோ ஒண்ணு இதாயிருச்சு, அவங்க வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. பணமும் போயிருச்சு, பணமும் தேங்கிருச்சு, ஏன்னா டிக்கெட்ல பணம் போயிருச்சு, வர முடியாத சூழ்நிலை வேற. அந்த இது அந்த பாஸ்போர்ட் முத அவங்க வச்சிருந்தது தொலைஞ்சு போயிருச்சு, அத வந்து காணாம போயிருச்சுன்னு போய் இதுல போய் ரெக்கார்டு பண்ணாம இருந்துட்டாங்க. அது எல்லாருமே இப்ப ஒரு விழிப்புணர்வை சொல்றேன், என் பாஸ்போர்ட் வெளிநாட்டு இருக்கும்போது காணாம போயிருச்சுன்னா அதை போய் உடனே நம்ம அவங்க முதியவர்கள்ட்ட போய் சொல்லிடணும், அந்த நிறுவனத்துல போய் அதை சொல்லிட்டு திருப்பி மறுபடியும் அவங்களுக்கு காணாம போனது கிடைச்சிருச்சு, அதை போய் திருப்பி பதிவு சொல்லாம இருந்துட்டாங்க. இருந்ததுனால அங்க ஏர்போர்ட்ல மேல ஏறவும் வர முடியாத சூழ்நிலை. அப்போ திருமணம் ஒரு வாரம் தான், ரொம்ப எல்லாருக்குமே வேதனை, ஏன்னா மக திருமணத்தை பார்க்க முடியும்னா அழுகுறாங்க குலுங்கி. அப்ப நான் சொன்னேன், அழுகாதீங்க, இது ஒரு காலகட்டம், அதெல்லாம் பத்தி வருத்தப்படக்கூடாது, நீங்க திருமணம் முடிச்ச உடனே அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் சரி பண்ணி வந்துடலாம், நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும், எல்லாத்தையுமே நான் இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு
1: கவலை
2: இருக்கேன். நம்ம பெண்கள் இருக்கும் போது என்ன கவலை? அப்போ நான் சொன்ன கவலைப்படாதீங்க, அழுக கூடாது எந்த காரணத்தை கொண்டு, நாங்க புகைப்படம் எல்லாம் நாங்க எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க, நீங்க அதுக்கப்புறம் வர முடியும் உங்களால, தைரியமா இருங்க, தைரியத்தை எதிர்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு நான் இங்க எல்லாத்தையுமே சமாளிச்சு நம்ம அந்த பந்தங்க ஓரளவு உதவி செஞ்சாலும் நம்ம தானே எல்லாமே முக்கியமா பாக்குறது. அதனால எளிமையான முறையில சிக்கனமா எவ்வளவு எவ்வளவு குறைச்சிடணுமோ, எதை எதை பண்ணணுமோ, காசு பணத்துக்கும் எதுக்கு சிரமமா இருந்ததுனால எல்லா விதத்திலயுமே பர்ஃபெக்டா பண்ணி அந்த இடத்துல நின்றேம்மா. இந்த இடத்துல நின்று எல்லாத்தையும் சரி பண்ணி திருமணமும் நல்லபடியா இறைவனரால முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு வர முடிஞ்சிருச்சு அந்த ஆவேசம் சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆனந்த கண்ணீர் எடுத்தப்ப நான் சொன்னேன், அதெல்லாம் எதையுமே இது பண்ண கூடாது, நான் ஏன் விட்டுருங்க எல்லாத்தையும்,
1: நான் பாத்துக்கிறேன்.
2: ஆமா,
1: ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா.
2: முடியும்னு நம்ம ஒவ்வொருத்தருமே நினைக்கணுங்கப்பா, முடியாதது எதுவுமே கிடையாது உலகத்துல. நம்ம பெண்களாகிய நம்மகிட்ட ரொம்ப அதிகமான ஒரு 100% நம்பிக்கை உறுதி இருக்கிறப்போ நம்மனால ஆகாது எதுவுமே. அப்புறம் துன்பம் கூட இன்பமா மாறிடுது பாருங்க, மகிழ்ச்சியா.
1: என்ன மாதிரியான வரிகள்மா, எல்லாருக்குமே வந்து உத்வேகத்தை கொடுத்துருக்கீங்க இந்த வார்த்தைகள் மூலமா.
2: பெண்கள்னா வந்து சாதாரண
1: கண்டிப்பா
2: செயல்படுத்த முடியாது, நிறைய பேர்

0: அதை செயல்படுத்த முடியாத பட்சத்துலதான் யோசிச்சு பல கோழைத்தனமான முடிவு எடுக்கிறாங்க. பல முடியாது, இந்த பிரச்சனைக்கு முடிவு இல்லைன்னு நினைக்கிறாங்க. முடிவு இல்லாதது எதுவுமே கிடையாது உலகத்துல.
1: மாற்றுவழியில
0: சிந்திச்சு ஏதாவது சமயோஜீத பத்தியோட யோசிச்சோம்னா அத்தனை வகையிலயுமே அத்தனை சிக்கலையுமே இடியாப்பம் முடிஞ்ச மாதிரி சிக்கல் வாழ்க்கையில இருக்கும். அதையே இடியப்பத்தை அப்படி வாய்க்குள்ள வச்சு அப்படி சாப்பிடும் போது
1: ஆஹா, உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் இருக்கே, சொல்லிக்கிட்டே போலாம் போல. பட் அருமையா சொன்னீங்கம்மா, நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த காலர், வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
2: சசிகலா பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க சசிகலா.
2: விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்.
1: நல் வாழ்த்துக்கள் சசிகலா, சொல்லுங்க.
2: நான் வந்து எதுக்கு பயப்படுவேன்னா, இடி இடி இடி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பயப்படுவேன்.
1: இடி மின்னல்னாலே ஆகாதுப்பா நமக்கு.
2: இடின்னா ரொம்ப பயப்படுவேன். அப்ப வந்து ஒரு நாள் நாங்க வந்து வெளியில திடீர்னு வெளியில போயிட்டோம். வெளியில போயிட்டு இருக்கும் போது திடீர்னு மழை வந்துருச்சு, இடி, பயங்கரமான இடி. ஐயோ, அப்போ எப்படி வர்றதுன்னு தெரியாம ரொம்ப பயந்து, அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோல வந்து அந்த ஆட்டோல கூட உட்கார முடியல எனக்கு, அந்த அளவுக்கு பயம். அப்படி பயந்துட்டு எப்படியோ வீடு வந்து சேர்ந்து
1: எப்படியோ வந்துட்டோம்ப்பா. சரி, ஆனா அதுல இருந்து நீங்க எப்படி வந்து அதை எதிர்கொண்டு அதுல இருந்து வெளியில வந்தீங்க?
2: எப்பவுமே வீட்டுல இருக்கும் போது கூட சரி, அது என்னமோ எனக்கு, எனக்கு 52 வயசா எல்லாருமே எனக்கு ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு இவ்வளவு பெருசா இருக்கிற இடிய பார்த்து போய் பயப்படுறீங்க அப்படின்னு. ஆனா எனக்கு அது என்னமோ எதை பார்த்தும் பயப்பட மாட்டேன்.
1: அது ஒரு வகையான பயம் தான். அந்த நேரத்துல நல்லா ஹை வால்யூம்ல பாட்டு இல்லாட்டி நம்ம வானொலியே கேளுங்க, சரியா போயிடும். சரியா, நன்றிமா, நன்றி.
2: கரண்ட்ல வைக்க கூடாதுங்கறாங்க, அதனால நான் அப்ப கூட அதை ஆன் பண்ணி
1: விட்டுருவேன். அதாவது வீட்டுக்குள்ள இருந்து சொல்றேன் நானு, வெளியே கிடையாது. வெளியெல்லாம் போன் யூஸ் பண்ண கூடாது அந்த டைம்ல. ஓகேயா?
2: ஆமா ஆமா. ஆனா அது ஒரு விஷயம் எனக்கு, அந்த இடின்றது அது என்னமோ எனக்கு ஒரு பயம்.
1: நல்லா சொன்னீங்கம்மா, நன்றி சசிகலா, நன்றி, நன்றி. ஒரு விதமான பயம் தான்ப்பா எல்லாருக்குமே இருக்கு. ஆனா அதுல இருந்து எப்படி நீங்க வெளிவந்தீங்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த காலர், வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து? ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. யார் இங்க இருந்து?
3: புஷ்பாங்க.
1: சொல்லுங்க புஷ்பா.
3: உங்க பேருமா?
1: என் பேர் காவ்யா.
3: காலையில ஜோனல் இருந்தா?
1: டெல்ஃபின் இருந்தாங்க. எஸ், இப்போ நீங்க வந்து ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. சொல்லுங்கம்மா.
3: விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றிமா, நன்றி. தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டம்மா. நீங்க தனியா இருந்து
1: இல்ல, உங்க வாழ்க்கையில உங்களை அதிகமா ஒரு விஷயம் பயமுறுத்தி இருக்கும். ஓகேயா? அந்த விஷயத்த நீங்க எப்படி வந்து அதை முறியடிச்சு வெளியில வந்து ஜெயிச்சீங்க
3: அப்படிங்கறதுதான்.
1: ஒன்னா ரெண்டா?
3: என் பொண்ணு கல்யாணம் வச்சேன், கையில காசு கிடையாது, உதவிக்காவது கிடையாது, தனிப்பட்ட ஆள இருந்து எப்படி நிறைவேற்ற போறேன்னு ஒரு பயம் இருந்துச்சு.
1: கண்டிப்பா.
3: அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்படி கடவுளுடைய திட்டம், உங்ககிட்ட காசு வாங்கி நான் வீட்டு வேலை செஞ்ச வீட்டுல அவங்க கொஞ்சம் உதவி செஞ்சாங்க. எல்லாமா சேர்த்து பொண்ணு கல்யாணம் முடிச்சேன்.
1: அவ்வளவுதான். ஆரம்பத்துல கடினமா தான் தெரியும், ஆனா நம்ம வந்து உழைப்பின் மூலியமாகவும் முயற்சியின் மூலியமாகவும் கண்டிப்பா எவ்வளவு பெரிய விஷயத்தையுமே வந்து நம்ம வந்து சாதிச்சு காட்டிடலாங்கிறதுக்கு அருமையான எடுத்துக்காட்டு இது.
3: நடத்த முடியுமாங்கிற ஒரு சந்தேகம். வீட்டு வேலை செஞ்சு 1 ரூபாய் வழி இல்லாத உட்காந்துருக்க ஒரு கல்யாணம் சொல்லிமா நினைச்சுக்கோங்க.
1: கண்டிப்பா, அது ரொம்ப பெரிய விஷயம்மா.
3: இது எப்படி நடத்தின, எப்படி கடவுள் என்ன காத்து வரம்புனாங்கன்னு எனக்கு தெரியாதாங்க. கோவில்ல கல்யாணம் வச்சோம், மாப்பிள்ள வீட்டு சாயந்தரம் வரவேற்பு இருக்காங்க. என்னால முடிஞ்சு என் குழந்தைய நிறைவேற்ற.
1: அருமைமா, அருமைமா.
3: இன்னும் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு வழி.
1: கண்டிப்பா எல்லாமே வந்து நல்லதே நடக்கும். முயற்சி செய்யுங்க எப்பயுமே.

0: நல்லதே நடக்கும். நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த காலர், வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
1: வணக்கம் மேம், நான் சென்னை கே கே நகர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சாந்தி.
1: நான் எதுக்கு பயந்தேன்னா, சின்ன வயசுல இருந்து சிங்கம் புலி
0: அதெல்லாம் காட்டுக்குள்ளதானே இருக்கும், அப்புறம் என்ன?
1: இருந்தாலும் போகும்போது யோசிச்சு பாருங்க, சப்போஸ்
0: திடீர்னு நம்ம போற வழியில சிங்கம் குறுக்கால போச்சுன்னா என்ன
1: பண்றது? அந்த தூண்ல இருந்து வந்துச்சு ஏதாச்சும் சொல்லிட்டாங்கன்னா
0: பயம் வரும் இல்லையா அப்படிங்கிறீங்க. அதுவும் நீங்க சென்னை கே கே நகர்ல இருந்துட்டு நீங்க வந்து சிங்கம் வரும் புலி வரும்னு நினைச்சீங்கன்னா ஓகே, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல.
1: அந்த விலங்குகள் எல்லாம் பாவம் தான், சிந்திக்கிற திறனே இல்ல. சோ அது அடிமையா பாவம் உட்காந்து நம்மள பாத்துட்டு இருக்கு, நம்ம வெளியில இருக்கு.
0: கண்டிப்பா, அதாவது வந்து அதோட வீட்டை வந்து நம்ம கலைக்காம இருந்தோம்னா நம்மள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்கப்பா விலங்குகள் அப்படிங்கறதுக்கு வந்து சிம்பிளா நம்ம சொல்லிட்டு போயிடலாம். கோட்டை தாண்டி நீயும் வராத, நானும் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான்.
1: விலங்குகளை பார்க்கும் போது எனக்கு பயமே இப்ப இருக்கிறது இல்ல.
0: கண்டிப்பா
1: பார்த்துதான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்.
0: நிச்சயமா நிச்சயமா,
1: நம்ம பயமே வேணாம்.
0: தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் அழகி திரைப்படத்திலிருந்து, கார்த்திக் மற்றும் பவதாரணியோட குரல்ல இளையராஜா இசையமைத்து எழுதிய பாடல். கேட்டின் இந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

101.4 இங்க எல்லாமே தூளு. பனிரெண்டு மணி 56 நிமிடங்கள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஹாய் ஸ்னேகிதியே நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நானுமே வந்து விடைபெறும் நேரம் வந்தாச்சு. மீண்டும் ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக 96 திரைப்படத்திலிருந்து சின்மயி மற்றும் பிரதீப் குமாரோட குரல், உமாதேவியோட வரிகளை கோவிந்த் வசந்தா இசையில வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்களது ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே சமதுள்ளது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, நேரம் சரியா 1:01 ஆயிட்டு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 திரைகாணம் நிகழ்ச்சி. திரைகாணம் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல் தொகுப்போட உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் ராகுல். நிகழ்ச்சியினுடைய முதல் பாடலா அவனா இவன் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்கான இசை வித்வான் வி லக்ஷ்மணன் அவருடைய இசையமைப்பில் பி சுசிலா அவர்கள் பாடிய பாடல் இது. நமக்காக இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

ரெயின்போ எஃப்எம் 101.4 கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடல் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டு. என் கவிஞர் வாலி அவர்களுக்கே வந்து கொஞ்சம் சோர்ந்து இருந்த சமயத்தில் அவருடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி அவரை உத்தி செல்றதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஒரு பாடல் அப்படின்னே சொல்லலாம். சுமை தாங்கி படத்திலிருந்து தான் பி.வி. ஸ்ரீனிவாசனுடைய குரல் அந்த பாடல் கேட்க போகிறோம். இணைந்திருப்போம். இது உங்கள் எஃப்எம் ரெயின்போ 101.4.

தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து ரொம்ப விளையாடி இருப்பார் கவிஞர் அவர்கள். அதையும் கரெக்டாக கேட்ச் பண்ணி எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் அந்த பாடலில் பாடியிருப்பார் தன்னுடைய இசை ஆளுமையால். அடுத்ததாக ஒரு பாட்டும் வந்து கேட்க போகிறோம். இந்த பாட்டு வந்து 1961 வெளியாகிருக்கான். ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு காஸ்ட்யூமில் பார்க்குறது வந்து ரொம்ப கம்மி. சில பண்டிகைகள், சில கொண்டாட்டங்கள் அப்போ மட்டும்தான் இந்த மாதிரியான காஸ்ட்யூமில் நிறைய பேர் வந்து பார்க்க முடியும். நிச்சய தாம்பூலம் படத்தில் இருந்தால் அடுத்த பாடலில் காத்திருக்கு. இணைந்திருப்போம் நேர்களே.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
1: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

வண்டி ஓட்டுறதுக்கு தான் பாரு, எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு.

0: அப்பவே துப்பட்டாவை கட்டணும் சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
1: she is a fantasy, shanana, oh oh.
2: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

பாவமணிப்பு படத்திலிருந்து பிபி ஸ்ரீனிவாசனுடைய குரலில் அந்த காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடலை கேட்டு முடித்தோம். 1 மணி 14 நிமிஷம் ஆகிட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.4. அடுத்த ஒரு பாடல் காசேதான் கடவுள் அடா படத்திலிருந்து வந்துருக்கு.

0: தலை உதைத்த என்னப்பனே, உனை காணால் உரைத்தான் கண்ணப்பனே.
1: அதே அதே சபாபதே, அதே அதே சபாபதே.

0: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
1: வெள்ளி விழா படத்துக்காக சூப்பரான பாட்டு எல்ஆர் ஈஸ்வரியுடைய குரலில் கேட்டு முடித்தோம். காலத்தால் மறக்க முடியாத ஒரு பாடல், எப்பவுமே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு பாடலாக அந்த பாடல் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஒழிக்கக்கூடிய பாடல் பி சுசிலாவுடைய குரலில், வாலி வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதோடைய இசையமைப்பில் உருவான பாடல். இந்த பாடல் வந்து அநேகமாக தேசிய விருது பெற்ற பாடல்னு என்னுடைய நினைவு சொல்லுது, சரியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உயர்ந்த மனிதன் படத்தில் வந்து பாடல் இதுவும்

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: 1:51 ஆயிட்டு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நல்ல திரைக்கானம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடலா உத்தரவின்றி உள்ளேவா திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளில் எஸ்பிபி ஆல் சுப்ரமணியம் அவர்களும் பி சுசிலா அவர்களும் இணைந்து பாடிய பாடல் கேட்டு ரசிப்போம் நேர்களே.

0: ஓகே நேர்களே, திரைக்கான நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதி நோக்கி வந்தாச்சு. நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக கௌரவம் படத்தில் இருந்தால் பாடல் வரப்போது கேட்டு ரசிப்போம் நேர்களே.
1: நீ எங்கடா போவே?
2: நான் எங்க போகணும் தெரியுமா? எனக்கு யார தெரியும், போகணும்னு மட்டும்தான் தோன்றது. ஆனா எங்க போறதுன்னு

0: முடியே.
1: கண்ணா
2: செல்மா, எங்கடி இருந்து பாய
1: போயிட்டா?
2: போயிட்டா, அதை விட்ட போயிட்டானா? அவளுக்கு பெரிய மனுஷன் ஆகிட்டான என்ன கண்டிக்கலாம்? நான் அவனை கண்டிக்கப்படாதா? அது வேற ஒண்ணும் இல்லையே, கிழிக்கு ரக்கம் முளைச்செடுத்து ஆத்தவுக்கு பறந்து போயிடுத்து.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ மெலடிஸ், இதமாய் இசையாய்.
2: ஒரு நிமிடம் ஆயாச்சு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது உங்கள் சகி ஆர்ஜே காவ்யா. இந்த மதிய வேளையில இனிமையான பாடல்கள் தான் இந்த ஒரு மணி நேரம் கேட்க போறோம். அந்த வரிசையில நிகழ்ச்சியோட முதல் பாடலாக சமுத்திரம் திரைப்படத்திலிருந்து பைனாப்பிள் வண்ணத்தோடு அப்படிங்கிற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. ஹரிஹரனோட குரல்ல, பா விஜய் வரிகள்ல, கார்த்திக் ராஜா இசையில கேட்டு நேந்திரங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 2:11 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். பவர் பாண்டி திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் கேட்டு வந்தாச்சு ஷான் ரோல்டனோட குரல்ல. அடுத்த பாடல் அன்னியன் திரைப்படத்துல இருந்து தான், சங்கர் மகாதேவன் மற்றும் ஹரிணியோட குரல்ல, ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில. கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதொழு.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். FM ரெயின்போ 101.4 ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கும். விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து சுஜாதாவோட குரல்ல ஒரு இனிமையான பாடல் கேட்டு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக உள்ளம் கொள்ளை போகுதே திரைப்படத்திலிருந்து தான் ஹரிஹரனோட குரல்ல பா விஜய் வரிகள கார்த்திக் ராஜா இசையில கவிதைகள் சொல்லவா உன் பெயர் சொல்லவான்ட்டு அழகா கவிதையாவே பாடியிருப்பாங்க ஒரு பாட்டு. கேட்டு நேந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்திலிருந்து தான் வந்துட்டே இருக்கு. யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே ஜே யேசுதாஸ் மற்றும் சாதனா சர்கமோட குரலை வைரமுத்து வரிகளை வித்யாசாகர் இசையில கேட்டிணைந்திருங்கள்.

जोजो एक सफेद कुत्ता था। वह एक पेड़ के नीचे सो रहा था।

0: சாலை பயணம் பாதுகாப்பா இருக்கணும், பயணம் முடிஞ்சு பத்திரமா வீட்டுக்கு போகணும். இப்படி நம்ம எல்லாரும் நினைக்கும் போது விபத்துக்கள் ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் வேகம், அடுத்து கவனமின்மை. வேகம் விவேகமற்றதுன்னு சொல்லுவாங்க. வேகத்தை கையில எடுத்து விவேகத்தை இழந்து போறப்ப விபத்துக்களை சந்திக்கிறோம். சரி, இனி எங்க பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடினாலும் இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள போலவே கூட பயணம் பண்ற மத்தவங்க குடும்பமும் அவங்கள சார்ந்திருக்குது. எல்லாத்துக்கும் மேல உங்களுக்காக ஒரு குடும்பம் வீட்டுல நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம். வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் காவ்யா. விநாயகர் சதுர்த்தி விழா இன்று

ஸ்ரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர ஆர்லெக்கர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கியது தமிழுக்கு அவர் அளிக்கும் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தங்கு தடையின்றி மக்களுக்கு மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாருக்கு 150 கிலோ எடை கொண்ட கொழுக்கட்டை படையல் செயல்பட்டது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து பரிசல் பயணத்திற்கு மாவட்ட நிர்வாகம் இன்று தடை விதித்துள்ளது. சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் உள்ள அத்திப்பட்டு வானகரம் பகுதியில் 2,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நாய்கள் கருத்தடை மையத்தில் சென்னை மாநகர ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். துபாயிலிருந்து சென்னை வந்த பயணி ஒருவரிடமிருந்து 97,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். பாகிஸ்தானின் பலோஜிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் நேரிட்ட வெடிவிபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். உலக நாடுகளை சுகாதாரத்துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குனர் திரு டெட்ரோஸ் அதானோம் வலியுறுத்தியுள்ளார். உலக கோப்பை இன்று வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்.

0: நேரம் 3:04 தொடர்வது ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி.
1: இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் லூபஸ் நோய் குறித்து மூட்டு தசை மற்றும் இணைப்பு திசு நிபுணர் ருமட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஷாம் அவர்கள் விளக்கமளிக்க வருகிறார். உடன் உரையாடுகிறார் பிரபு அவர்கள்.
2: டாக்டர், லூபஸ் நோய்னா என்ன, அது எதனால வருது?
3: லூபஸ் இல்லைனா சிஸ்டமிக் லூபஸ் எரித்தமடோசிஸ் அதுதான் அதோடைய முழு பெயர். இது வந்து ஒரு ஆட்டோஇம்யூன் டிசீஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோவிட் அது வந்து நல்லாவே கொஞ்சம் நிறைய பேருக்கு ஜனங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு டேர்ம் ஆயிடுச்சு. ஆட்டோஇம்யூன்னா நம்ம வெள்ளணுக்கள் வந்து நார்மலாக நமக்கு ஒரு சளி பிடிக்குது, ஒரு பாக்டீரியா வருது, வைரஸ் வருதுன்னா அதை வந்து அட்டாக் பண்ணுறா தாக்குற மாதிரி இருக்கணும். ஆனால் இந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸில் என்ன ஆயிடுதுன்னா நம்ம வெள்ளணுக்களால் நம்ம உடம்பு யாரு, வெளியிலேருந்து வர கிருமி யாருன்ற அந்த வித்தியாசம்

படுத்துகிற தன்மையை வந்து எழுந்துடுறதுனால நம்ம வெள்ளணுக்களே நம்ம உடம்புல இருக்க ஆர்கன்ஸ் இல்லை அது மூட்டோ இல்லை தசையோ இல்லை ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணுறதுனால வர்றது தான் இந்த ஆட்டோயிமின் டிசீஸ். இல்லை எஸ்எல்இ இல்லை லூப்பஸில் என்ன மெயின் இஷ்யூனா, இப்போ தைராய்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோயிமின் தைராய்டில் தைராய்ட் மட்டும் பாதிக்கும், இல்லை ஒரு நரம்பு சம்மந்தப்பட்டது மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ்னா இல்லை வெறும் நரம்பு மட்டும் பாதிக்கும். லூப்பஸில் ஹெட் டு ஃபுட் நமக்கு எந்த ஆர்கனோனா பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காமனாக வந்து ஸ்கின் அதாவது தோல் இல்லை ஜாயின்ஸ் மூட்டுக்கள் பாதித்தாலும் இது இல்லாமல் சிறுநீரகம் நரம்பு ஹார்ட் லங்ஸ் அந்த மாதிரி எந்த ஆர்கனோனா பாதிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இது மல்டி சிஸ்டம் டிசீஸ்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோயூமின்லேயே ஒரு பர்டிகுலர் உறுப்புக்கு லிமிட்டாக இல்லாமல் பல ஆர்கன்ஸை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகைன் இது உடனே பதட்ட அடைய வேண்டாம், எல்லாருக்கும் எல்லா ஆர்கன்ஸும் பாதிக்கும்னு கிடையாது, ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. காமனாக ஆகிறது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்கின்னோ ஜாயின்ஸோ, இதை தாண்டி கொஞ்சம் சீரியஸ் எதுனா கிட்னியும் நரம்போ, இதுதான் யூஸ்வலாக நடக்கிறது. வரத்துக்கான காரணம் நீங்கள் கேட்டதா, எல்லா ஆட்டோயிமின் டிசீஸ்க்கும் ரெண்டு விஷயம் அடிப்படையாக தேவை. ஒன்று வந்து ஒரு ஜெனட்டிக் மேக்கப், நமக்கு ஆட்டோயிமின் டிசீஸ் வரத்துக்கான ஜீனுன்றது தேவை. உடனே எல்லாரும் இமீடியேட்டாக சொல்கிறது எங்கள் வீட்டில் அப்பாக்கே இருக்கும் இல்லை தாத்தாக்கே இருக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அகைனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம எல்லாருமே மரபுன்றது மேலேருந்து கீழே பாஸ் ஆன் ஆகிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் ஜீன் போதும் அவங்க எல்லாருக்குமே டிசீஸ் டெவலப் ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது. ஸோ நம்ம என்விரான்மெண்ட் சுற்றுப்புற சூழலில் நிறைய காரணிகள் இருக்குது, அது இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். நிறைய பேருக்கு சிக்கன் குனியா ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு வலி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு கோவிட் வந்ததுக்கப்புறம் ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தூண்டி விடுற விஷயம் நம்ம சுற்றுப்புற சூழலில் ஒன்று ரெண்டு வேணும். ஸோ மரபு இருக்கவங்களுக்கு தூண்டி விடுற மாதிரி விஷயம், இது ரெண்டும் சேரும்போது நமக்கு டிசீஸாக வரும். அதனால் ஜீன் வந்துருச்சுனாலே உடனே எனக்கு டிசீஸ் வந்துடும், அம்மாக்கிற்கு கண்டிப்பாக எனக்கு வந்துடும் அப்படி பதட்டம் அடைய வேண்டியதில்ல. அதே மாதிரி நான் இன்னொன்று சொன்ன மாதிரி அம்மாவுக்கு தான் இருக்கணும்ல ஃபேமிலி ட்ரீ, அதாவது அம்மா சைடில் பெரியப்பாக்கோ பெரியப்பா பசங்களுக்கோ இல்லை இந்த சைட் சித்தப்பா அந்த மாதிரி யாருக்காக வேணா இருக்கலாம். ஸோ மரபு முக்கியம், தூண்டி விடுற விஷயங்களும் நடக்கணும். இது ரெண்டும் இருந்ததுன்னா நமக்கு வந்து ஆட்டோயிமின் டிசீஸ் லூப்பஸ்க்கும் அதே காரணம் தான் வரத்துக்கு.

0: டாக்டர், இப்போ எனக்கு லூபஸ் நோய் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்?
1: லூபஸில் இந்த எஸ்எல்இ லூபஸ் பார்த்தீங்கன்னா மெயினாக அறிகுறிகள் தான் முக்கியம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மல்டிபிள் ஆர்கன்ஸ் இல்லை சிஸ்டம்ஸை பாதிக்கக்கூடியதாக இருந்தாலும் காமனாக வர்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இடைவிடாத ஃபீவர், காய்ச்சல் இருந்துக்கிட்டே இருக்கு. நம்ம எல்லாருக்கும் காய்ச்சல் வந்தால் வைரல் ஃபீவர் இல்லை டைஃபாய்டு எதுவும் இருந்தாலும் ஒரு வாரம் அதிகபட்சம் ரெண்டு வாரத்தில் நின்றுடும். இது கண்டினியூஸாக ஃபீவர் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்று. அப்புறம் வந்து ஜாயின்ட் பெயின், சிறு மூட்டுக்களில் பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்துக்கும் போது ஸ்டிஃப்னஸ் இருக்கும், ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவருக்கு பெயினும் அதிகமாக இருக்கும். ரூமட்டாய்டில் இதே தான் சொல்லுவோம். ரூமட்டாய்டில் என்னென்னா வீக்கம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும், எந்த அளவுக்கு பெயின் இருக்கோ அதுக்கேற்ற வீக்கம். எஸ்எல்இல லூப்பஸில் பார்த்தீங்கன்னா வீக்கம் அந்த அளவுக்கு இருக்காது, பெயின் மட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ நைட்லேயோ இல்லை மார்னிங் எழுந்துக்கும் போது பெயின் இருக்கலாம், இது ரெண்டாவது. அப்புறம் ஸ்கின் வந்து ரொம்ப அதிகபட்சமாக இன்வால்வ் ஆகிறது. டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா அந்த மூக்குக்கு ரெண்டு பக்கமும் அதுதான் வந்து ஒரு உல்ஃப் பைட்டான ரேஷ்னு சொல்லுவோம், இல்லை மாலார் ரேஷ்னு சொல்லுவோம். ஸோ கண்ணத்தில் சீக்ஸில் வந்து அந்த ரேஷஸ் செகப்பாக வர்றது, இதுதான் டிப்பிக்கலாக பட்டர்ஃப்ளை ரேஷ் இல்லை லூப்பஸ்க்கான மாலார் ரேஷ்னு சொல்கிறது. இது இல்லாமல் உடம்புல மற்ற பகுதிகளில் ரேஷஸ் வரலாம், கையில் இல்லை காலில், எங்கெல்லாம் வந்து சூரிய ஒளி படுதோ அந்த இடத்துலலாம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று, சூரிய ஒளி படும்போது ஃபோட்டோ சென்சிட்டிவிட்டி, அதாவது நம்ம வெயிலில் போனாலே அவங்களுக்கு ஸ்கின்ல எரிச்சல் இல்லை இந்த மாதிரி ரேஷஸ் வரும். அப்புறம் வாயில் வந்து அச்சரம் அடிக்கடி வர்றது புண்ணு மாதிரி, அது வந்து பேலட் இல்லை மேலே அன்னத்தில் வர்றது, இதெல்லாம் வந்து டிப்பிக்கலாக வந்து எஸ்எல்இல வரக்கூடிய அறிகுறிகள். இன்னொன்று வந்து முடி கொட்டுறது, அகைன் முடி கொட்டுறது ரொம்ப காமன். ஒரு நம்ம ஒரு சீப்பை எடுத்து வாரணும்னா அப்படியே சீப்போட ஃபுல்லாக முடி வந்துடும் அந்த மாதிரி. அகைன் இது எப்படி பார்க்கணுன்னா வெறும் ஜுரம் வந்துருச்சுன்னா உடனே எஸ்எல்இ, இல்லை வெறும் முடி கொட்டுறதுன்னா எஸ்எல்இ, அப்படி கிடையாது. எஸ்எல்இ இருக்கவங்களுக்கு முடி கொட்டுறதும் இருக்கும், ஜுரம், அப்புறம் இந்த மாதிரி ஸ்கின் ரேஷஸ், ஜாயின் பெயின், ஒரு ரெண்டு மூணு விஷயம் சேர்ந்து வரும். ஸோ ஏதாவது ஒன்றத்தை வச்சுட்டு உடனே நம்ம, ஏன்னா நான் சொன்னது எல்லாமே ஒரு காமனாக வரக்கூடிய சிம்டம்ஸ், அதை வச்சுட்டு மட்டும் பயப்படக்கூடாது. இன்னொன்று, வரக்கூடிய ஏஜ் குரூப், யாருக்கு வருது இதெல்லாம் வச்சோம், இந்த அறிகுறி இதெல்லாமும் இருந்ததுன்னா உங்கள் ஃபிசிஷியனோ இல்லை ரூமட்டாலஜி மருத்துவரோ யூஸ்வலாக சந்தேகப்படுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறதா இல்லையான்றது முடிவு பண்ணுவாங்க.
0: டாக்டர், யூஸ்வலாக இந்த நோய் வந்து எந்த வயதினரை அதிகமாக தாக்கும்?
1: லூப்பஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக தாக்கிறது பார்த்தீங்கன்னா பெண்களை தான். 10 பேருக்கு லூப்பஸ் இருந்ததுன்னா இல்லை 8 to 9 பேர் பெண்கள் தான் அதிகமாக பாதிப்பாங்க. ஆண்களுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப ரேர், அவ்வளோ காமன் கிடையாது. பெண்களில் பார்த்தீங்கன்னா 15 to 30 அந்த இளம் பெண்களை தான் அதிகமாக லூப்பஸ் நோய் தாக்கும். இது இல்லாமல் 16 கீழே இருக்கிறவங்களுக்கும் வரலாம், குழந்தைங்களுக்கும் வரலாம். அப்படின்னா சைல்டுஹுட் லூப்பஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எப்படி சுகர் டயபெட்டிஸ்லாம் குழந்தைங்களுக்கு வரலாமோ லூப்பஸும் குழந்தைங்களுக்கு வரலாம். ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, பெண்கள் 15 to 30 அதிகமாக வரும், மற்ற ஏஜில் வரக்கூடாதுன்றது கிடையாது. பட் ஒரு 35 இல்லை 40 மேலே வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து கம்மியாகிட்டே போகும். அதுவும் 60 மேலெலாம் எஸ்எல்இயா இருக்காது, இருக்குன்றது ரொம்ப ரொம்ப ரேராக தான் நாங்கள் பார்ப்போம். வியாதியோட தன்மை பர்டிகுலராக வந்து

0: சைல்ட்ஹுட் குழந்தைகள் ஆரம்பிக்குது இல்லை ஆண்களில் வருதுன்னா அவங்களுக்கு வீரியம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஸோ ஒன்று வந்து குழந்தைகள் ஆண்கள், அதே மாதிரி எஸ்எல்இ வந்து சின்ன வயசில் வர்றதுக்கும் கொஞ்சம் வயசாகி வர்றதுக்குமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சின்ன வயசில் வரும்போது அகைன் அவருடைய வீரியம் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் வயசாகி வரும்போது அந்த வீரியம் கம்மியாக இருக்கும். ஸோ ஆண்களில் குழந்தைங்களில் ரேர் அரிதாக இருந்தாலும் வந்துச்சுன்னா அதுவும் பர்டிகுலராக குழந்தைங்களில் கிட்னி இன்வால்மெண்ட் வர்றதுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எஸ்எல்இன்றது ஒரு நாள் விஷயம் இல்லை, இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு வருஷம் கழிச்சு, நாலு வருஷம் கழிச்சு, அஞ்சு வருஷம் கழிச்சு ஃபியூச்சர்லேயும் ஏதாவது இன்வால்மெண்ட், ஏதாவது ஒரு புதிய இப்போ கிட்னியில் வந்து ப்ரோட்டீன் போதா இல்லை ஏதாவது நரம்பு இன்வால்மெண்ட் வருதான்றது ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும்.
1: டாக்டர், எதனால பெண்களுக்கு ஜாஸ்தியாக வருது ஆண்களை விட?
0: பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஹார்மோனல் ரீசன்ஸ் தான் மெயின். அப்புறம் குரோமோசோம், நமக்கு பெண்களுக்கு எக்ஸ்எக்ஸ் ஆண்களுக்கு எக்ஸ்ஒய்ன்றது தெரியும். ஸோ இது ரெண்டு தான் வந்து மெயின் ரீசன். இன் ஜென்ரல் லூப்பஸ்னு இல்லை, ஜென்ரலாக ஆட்டோமின் டிசீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே பெண்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக வருது. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்மோனும் இந்த குரோமோசோமும் தான் அதற்கான காரணங்கள்.
2: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
3: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வடசென்னை திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி, விஜய் நரேன், அனந்து, பிரதீப் குமார், சந்தோஷ் நாராயணன் குரலில், விவேக் வரிகளில் சந்தோஷ் நாராயணன் இசையில் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: 3:16. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கிறோம்.
1: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
2: டாக்டர், இந்த நோய்க்கு வந்து பரவுற தன்மை இருக்கா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு போற மாதிரி?
3: இல்லைங்க, இது ஆட்டோமின் டிசீஸ் நான் சொன்னதுனால இது மரபுரீதியாக வர்றது. இது வந்து பரவாது, அதாவது கண்டேஜியஸ் கிடையாது, அதாவது தொத்து வியாதி மாதிரி கிடையாது. தொடரதுனாலையோ இல்லை அந்த லூப்பஸ் இருக்க பேஷண்ட்ஸோட நம்ம கூட இருக்கிறதுனாலையோ இல்லை அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டை யூட்டன்சில்ஸோ இல்லை தண்ணி டம்ளர் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுறதுனாலே பரவாது.
2: டாக்டர், இப்போது இந்த நோய்க்கான சிகிச்சை என்ன?
3: ஆட்டோஇம்யூன் சொல்லும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம இம்யூன் சிஸ்டமே எக்ஸஸாக வேலை செய்யுது. ஜென்ரலாக இம்யூனிட்டி நிறைய இருந்தால் நல்லதுன்னு தான் நம்ம எல்லாரும் பேசுவோம். பட் எதுவாக இருந்தாலுமே ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாச்சுன்னா பிரச்சனை தான். ஸோ ஆட்டோஇம்யூனில் நம்ம இம்யூன் சிஸ்டமே நம்மளை தாக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த இம்யூன் சிஸ்டமை வந்து நம்ம சப்ரஸ் பண்ணி ஆகணும், அதாவது அதை வந்து அமைதிப்படுத்தி ஆகணும். அப்படி இருக்கும்போது கொடுக்குற மருந்தும் இம்யூனிட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணுற மருந்து தான். அப்படி இல்லாமல் ஜென்ரலாக எந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ், லூப்பஸ்னில் வேறு நிறைய சில ஆட்டோஇம்யூன் டிசீஸ் எல்லாத்துக்குமே இம்யூனிட்டியை கம்மி பண்ணுற மருந்து கொடுத்து தான் ட்ரீட் பண்ணி ஆகணும். ஸோ இனிஷியலாக நமக்கு எமர்ஜென்சியாக வேலை செய்கிறதுக்கான மருந்து ஸ்டீராய்டு. ஏன்னா என் ஜென்ரலாக ஸ்டீராய்டினாலே நம்ம சமூகத்தில் ஒரு பயம் இருக்கும். ஸ்டீராய்டு மருந்து எஸ்எல்இ பேஷண்ட்ஸ்க்கு நிறைய டைம் வந்து ஒரு ஆர்கனை உறுப்பை காப்பாற்றுறதுக்கோ உயிரை காப்பாற்றுறதுக்கான மருந்து. ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுன்றது தான் இம்பார்ட்டண்ட். நல்லா கேட்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அது வருஷக்கணக்காக யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். ஸோ முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்எல்இ பேஷண்ட்ஸ்னால் லைஃப் லாங் ஸ்டீராய்டு எடுக்கணும், ஸ்டீராய்டே நிறுத்த முடியாதுன்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. இப்போ வந்து ஸ்டீராய்டுக்கான மாற்று மருந்துகள் வந்து நிறைய வந்துருச்சு. உதாரணத்துக்கு மைக்ரோஃபென்லேட் மொஃபட்டில் இல்லை அசாத்தயோப்ரின், ஹைட்ராக்சிக்ளோரோக்வின், அப்புறம் நிறைய இப்போ நியூர் இன்ஜெக்ஷன்ஸ் ரிட்டிக்ஸிமேப், இன்னும் ஒன்று ரெண்டு இன்னும் இந்தியாவில் இப்போ இல்லை பட் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அதே மாதிரி பயாலஜிக்கல் இன்ஜெக்ஷன்ஸ் இல்லை சில புது மாத்திரைங்க, இது எல்லாமே நிறைய புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இதிலெல்லாம் என்ன அட்வான்டேஜ்னா, இந்த மருந்துகள்லாம் ஸ்டீராய்டு செய்கிற வேலையை அதுங்க செய்யும், மைனஸ் தோஸ் சைட் எஃபெக்ட்ஸ், அதாவது ஸ்டீராய்டினால் வரக்கூடிய பக்க விளைவுகள் இல்லாமல் பட் ஸ்டில் ஸ்டீராய்டினால் கிடைக்கக்கூடிய நல்ல எஃபெக்ட்ஸை மட்டும் கொடுக்கக்கூடிய மருந்துகள். ஆனால் அந்த இமீடியட்டாக இப்போ எனக்கு வந்து ஒரு பேஷண்ட் ஃபிட்ஸோட எஸ்எல்இ பேஷண்ட்ஸ் வராங்க, இல்லை யூரின் ப்ரோட்டீன் போய் அவங்களுக்கு ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்துடுது, உடனே வந்து பேஷண்ட்டை சரி பண்ணணும் போது அந்த எமர்ஜென்சிக்கு ஸ்டீராய்டு தான் ஸ்டில் யூஸ் பண்ணுவோம். நான் சொன்ன மற்ற மருந்துகள்லாம் இதோட ஓவர்லாப் பண்ணிட்டு ஒரு சில மாதங்களில் கழித்து ஸ்டீராய்டை கம்மி பண்ணி நிறுத்திட்டு அந்த ஸ்டீராய்டுக்கான மாற்று மருந்து ஸ்டீராய்டு ஸ்பேரிங்னு ஒரு டெக்னிக்கலாக டேர்ம் யூஸ் பண்ணுவோம், அதை வந்து லாங் டேர்ம் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
2: டாக்டர், இதற்கான ட்ரீட்மெண்ட்டு ப்ளஸ் மெடிசின்ஸ்லாம் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கா இல்லை இதுக்கான ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா?
3: ஜென்ரலாக நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூப்பஸ் இல்லை ரூமட்டாய்டு இதுக்கான மருத்துவர் ரூமட்டாலஜிஸ்ட்ன்றவங்க குவாலிஃபைடு மருத்துவர்கள், அவங்களுடைய நம்பர்ஸ் வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் கம்மி. ஆனால் மருந்து, நீங்கள் கேட்ட கேள்விக்கு மருந்து கிடைக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம ஊரில் எல்லா இடத்துலையும், அது அரசு சார்பான மருத்துவமாக இருந்தாலும் சரி இல்லை தனியார் மருத்துவமனை, எல்லா இடத்துலையுமே வந்து மருந்து கிடைக்குது. பேசிக் மருந்துங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டீராய்டோ ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மைக்ரோஃபென்லேட் இந்த மாத்திரைங்க இது எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். சில மருந்துகள் இந்த ரிட்டிக்ஸ் மேம்லாம் ஒன்று ரெண்டு விலைவு கொஞ்சம் உயர்வாக இருக்கும். ஆனால் அதுவுமே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகள் பர்டிகுலராக மெடிக்கல் காலேஜஸ் இருக்க எல்லா இடத்துலையும் ரூமட்டாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை,

ஸ்டான்லி, கீழ்பாக்கம், இந்த மூணு இடத்துலையும் வந்து ருமட்டாலஜி துறை இருக்குது. அங்கே வந்து நம்ம அரசாங்கம் வந்து இந்த காஸ்ட்லி மருந்து, இந்த ரிட்டிக்ஸிமாப், இந்த மாதிரி இதெல்லாம் ஆக்சுவலாக இலவசமாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த அரசு காப்பீட்டு திட்டம், அந்த திட்டத்தின் கீழ் இது எல்லாமே இலவசமாகவே கிடைக்குது கவர்மெண்ட். இதில் ப்ரைவேட்லேயுமே எல்லா பெரிய ஹாஸ்பிட்டல்லையுமே ருமட்டாலஜி டிபார்ட்மெண்ட்டும் அங்கே ருமட்டாலஜி மருத்துவராக இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு மற்ற மருத்துவத்துறை அளவுக்கு ருமட்டாலஜி மருத்துவர்கள் ரொம்ப கம்மி. பாஸ் பண்ணி வெளில வரவங்க டாக்டர்ஸே இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்சம் ஒரு மேபி அரௌண்ட் 30 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பர்ஸ் வந்து கம்மி. பட் எல்லா மருத்துவமனையிலையும் அரசு ஆர் தனியார்லேயும் இதுக்கான டிபார்ட்மெண்ட்டோ இல்லை அந்த மருந்தும் கண்டிப்பாக கிடைக்குது.

0: டாக்டர், இந்த நோய்க்கான மருந்துகள் மற்ற நோய்களை பாதிக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ ஏதாவது வேறு டிசீஸ் இருக்குன்னா அதை அஃபெக்ட் பண்ணுமா?
1: இல்லைங்க, அதான் இப்போ நீங்கள் கேட்குறது வந்து இப்போ அதே பேஷண்ட்டுக்கு தைராய்டு இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குன்னா இந்த மருந்து அதுவும் சேர்த்து எடுக்கலாமான்றது. ஜென்ரலாக பெரிய இன்ட்ராக்ஷன் இருக்காது, அதாவது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஏன்னா மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி இளம் வயது இருக்கிறவங்கள தான் அதிகமாக தாக்கப்போகுது. ஸோ அந்த வயசில் இருக்கும்போது அதிகபட்சம் அவங்களுக்கு ஒரு தைராய்டு இருக்கலாம், பிபி சுகர் அந்த ஏஜில் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஆனால் ஒரு பேஷண்ட்டுக்கு யாருக்காவது சுகர் இருந்ததுன்னா அப்போ அந்த மாதிரி பேஷண்ட்ஸில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இனிஷியலாக ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறதுக்கான அவசியம் இருக்கும். அப்போ வந்து நம்ம ஸ்டீராய்டு யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணோம், ஏன்னா ஸ்டீராய்டு யூஸ் பண்ணால் சுகர் அதிகமாகலாம். பட் ஜென்ரலாக நான் சொன்ன மாதிரி இது அஃபெக்ட் பண்ணுற ஏஜ் வந்து ரொம்ப இளம் வயதராக இருக்கிறதுனால ஜென்ரலாக அவங்களுக்கு மற்ற வியாதிகள் நிறைய இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ப்ளஸ் அப்படி இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம டோஸ் மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
0: டாக்டர், சப்போஸ் இந்த நோய் என்ன பாதிச்சுன்னா என்ன மாதிரி உணவு முறை மாற்றங்கள் நான் செய்யணும்?
1: ஸோ ஜென்ரலாக வந்து ஆட்டோமின் லூப்பஸ்க்கு மருந்து இல்லாமல் அவங்க சைட்லேருந்து என்ன செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா, உணவு முறைகள் எஸ்எல்இக்கான கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப கம்மி. ஏன்னா உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு எது ஒத்துக்குது ஒத்துக்கலன்னு. ஜென்ரலாக ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்னு சொன்னிங்கன்னா ஒரு ஹெல்த்தி டயட், மோர் ஆஃப் காய்கறி பழங்கள் நிறைய சேர்த்துக்கிட்டு, சுகர்ஸ் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அப்புறம் இப்போ கிடைக்கிற ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு, நான்வெஜ்ஜில் வந்து ஃபிஷ் வந்து ஓரளவுக்கு நல்லது, ரெட் மீட்டுன்னு சொல்கிற இதை வந்து கம்மி பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ ஃபுட்டில் பெரிய கனெக்ஷன் கிடையாது. சயின்டிஃபிக்காக ஸ்டடீஸில் வந்து லூப்பஸ்க்கு இந்த ஃபுட்டு சாப்பிட்டா அதிகமாக இல்லை இந்த ஃபுட்டு சாப்பிட்லன்னா அந்த மாதிரி பெரிய கனெக்ஷன் கிடையாது. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிட்டு இந்த சுகர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிக்கிட்டால் நல்லது. அதே மாதிரி ஃபிஷ் கண்டென்ட்டையும் எடுத்துக்கலாம், ஏன்னா இல்லை ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கும். பட் அதோட முக்கியமானது ஜென்ரலாக நம்ம எல்லா டிசீஸ்க்குமே சொல்கிறது வெயிலில் போய் நில்லு, சூரிய ஒளி பட்டா நல்லதுன்னு. ஆனால் எஸ்எல்இக்கு சூரிய ஒளி தான் முதல் எதிரி. ஸோ யூவி ரேஸ் எந்த ஒரு சோர்ஸ்லேருந்து நமக்கு வந்தாலோ அது ஆப்வியஸாக சன்லைட்லேருந்து வரும். ஈவன் நீங்கள் வந்து லேப்டாப்பில் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுலேருந்து கூட யூவி ரேஸ் வரலாம். இல்லை அந்த காலத்தில் அந்த குண்டு பல்பு பழைய பல்ப்ஸ் இருந்ததுன்னா அதுலேருந்து கூட யூவி ரேஸ் வரலாம். ஸோ எங்கெல்லாம் யூவி ரேஸ் வருதோ அது உடம்புல பட்டுதுன்னா எஸ்எல்இ பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுடைய வியாதித்தன்மை அதிகமாகலாம், அவங்களுடைய ஸ்கின் லீஷன்ஸ் அந்த ஸ்கின்ல வர ரேஷஸ் அதிகமாகலாம். அதனால எஸ்எல்இ பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் ஸ்ட்ரிக்ட் சன்லைட் வந்து அவாய்ட் பண்ணணும். ஈவன் நீங்கள் காரில் போகிறீங்கன்னா ஜன்னலோரம் சன்லைட் நம்ம மேலே படுதுனாலும் அவாய்ட் பண்ணணும். ஈவன் வீட்டில் இருக்கீங்க ஜன்னலோரம் சன்லைட் வருதுனாலும் அவாய்ட் பண்ணணும். எங்கே போனாலும் சன்ஸ்கிரீன் லோஷன் போடணும். அதிலும் அதில் பின்னாடி சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும், அது வந்து அட்லீஸ்ட் 50 மினிமம் 50 இருக்கணும். அது இல்லாமல் கூட அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது பெட்டர். இன்னொன்று அதுவும் சென்னை மாதிரி கிளைமேட்டில் இருக்கவங்க பர்டிகுலராக ஒரு அந்த உச்சி வெயில் ஒரு மார்னிங் 10 to 4 அவாய்ட் பண்ண முடியும் அந்த டைமில் வெயிலில் போகிறதுனா பெட்டர் டு அவாய்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் ரொம்ப முக்கியமான விஷயம். இது இல்லாமல் எஸ்எல்இ அதோட வீரியம் அதிகமாக இருக்க பேஷண்ட்ஸ்க்கெலாம் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். அப்போ வந்து யோகா மாதிரி வழிமுறைகளும் நமக்கு வந்து ஒரு காம் டவுனான அப்ரோச்சை இது பண்ணுறதுக்கும், ஈவன் சயின்டிஃபிக்காக சில இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கும் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ யோகா, எக்ஸசைஸ், ஒரு ஹெல்த்தி ஃபுட், அட்லீஸ்ட் ஒரு 7 மணி நேரம் தூக்கம், 7 to 8 மணி நேரம் தூக்கம், ப்ளஸ் சன்லைட் ப்ரொடெக்ஷன், இதெல்லாம் தான் மருந்து இல்லாமல் எஸ்எல்இ பேஷண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய வழிமுறைகள்.
2: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
3: என்ன சார், வீடு தெரிஞ்சீங்களே, கிடைச்சிருச்சு போல.
4: அட நீ வேற, இந்த ஊர்ல வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளவு ஈஸியா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வீட்டையும் காணும்.
3: சரி சரி, ஃபீல் பண்ணாத, நான் ஒரு வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போவோமா?
4: ஆஹா, ரைட், வா சுருதி, போலாம்.
3: நீ குருவி, நான் பார்த்து வச்சிருக்க வீட்டை ஒருத்தன் விட்டுட்டு இருக்கான் பாரு.
4: என்ன சொல்ற குயில்? அவன யோ, எதுக்கு எங்க வீட்டை வெட்டுற?
5: என்ன குருவி பேசுது?
4: இந்த லாஜிக் எல்லாம் கரெக்டா பேசு, ஆனா லாஜிக்கே எல்லாம் எதுக்கு இந்த மரத்தை வெட்டுற நீ?
5: ஆமா, என் கார் போறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால வெட்டுறேன்.
3: ஏயா, நாங்க இங்க வீடு இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம், நீ என்னடானா, உனக்கு கார் போக இடம் இல்லன்னு நீ சுவாசிக்க காரணமா இருக்க இந்த மரத்தையே வெட்டுறியே, உனக்கு இது சுயநலமா தெரியல? தெரியல.
5: என் அறிவு கண்ணை திறந்து வச்சுட்டேன்.
6: உன் கண்ணனை துருப்பிடிச்சு இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு?
4: கடைசியில எங்களையே அட்வைஸ்

0: பண்ண வச்சிட்டீங்களே.
1: மரங்களை பாதுகாக்கணும்னு பறவைகள் வந்து நம்ம கிட்ட சொல்லணுமா என்ன?
2: மரங்களை வளர்ப்போம், இயற்கையை காப்போம்
1: என்றும் உங்கள் அக்கறையில் ரெயின்போ FM 101.4.

0: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: டாக்டர், இந்த நோய்க்கான ட்ரீட்மெண்ட் வந்து நான் லைஃப் லாங் எடுக்க வேண்டியது இருக்குமா இல்லை ஷார்ட் டேர்மில் முடிச்சிக்கலாமா?
2: ஜென்ரலாக ஆட்டோமின் டிசீஸ் எல்லாமே கண்ட்ரோலபிள் தாங்க, அதாவது அதை கட்டுப்படுத்த தான் முடியும், க்யூர் உடம்பு விட்டு எடுக்க முடியாது. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து ஜென்ரலாக லாங் டேர்ம் தான் போகும். இதில் க்யூர்னா உடம்பு விட்டு எடுத்தால் க்யூர்ன்ற வார்த்தை சொல்லுவோம், இது வந்து ரெமிஷன் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா டிசீஸை நம்ம வந்து நல்லா மருந்து கொடுத்து கரெக்டான டோஸில் கொடுத்து தூங்க வைக்க முடியும், அது எழுந்துக்காம அமைதியாக இருக்கிறது. ஸோ ஒரு எஸ்எல்இ பேஷன்ஸ்க்கு நான் என்ன ஒரு அச்சீவபிள் டார்கெட் இது இருந்ததுன்னா, நான் என்னுடைய ட்ரீட்மெண்ட் நல்லா போயிட்டுருக்குன்னா இதுவும் புது பிரச்சனைங்க வரக்கூடாது. அதாவது நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து 6 மாதம் 1 வருஷம் போயிட்டுருக்குன்னா புதுசாக வேறு எந்த உறுப்பும் பாதிக்கக்கூடாது. ஸ்டீராய்ட் மருந்து இல்லாமல் வெறும் ஒரு ஹைட்ராக்சிக்ளோரோக்வின், அதான் ரொம்ப பேசிக் மருந்து, கூட இன்னொரு ஒரு மாத்திரை, அது மைக்கோஃபென் லெட்டோ அசாதைப்ரின், இந்த மருந்துலேயே அவங்களுடைய டிசீஸ் கண்ட்ரோலாக இருக்குன்னா அது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். எவ்வளோ நாள் எடுக்குதுன்னும் போது கண்டிப்பாக இவங்க நிறைய பேர் ஆரம்பிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20-25 தான் அதிகமாக நிறைய பேர். ஸோ மோஸ்ட்லி ஒரு மேரேஜுக்கு முன்னாடி இல்லை மேரேஜ் பண்ண இமீடியட் இந்த டைமில் தான் ஆரம்பிக்கும். இன்னொரு நெக்ஸ்ட் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே ப்ரெக்னன்சி அண்டர்கோ பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சது அவங்களுடைய 40 வயசு வரைக்கும் எடுக்கும் அது மினிமம் நம்ம வந்து எடுக்க முடியும். சில பேருக்கு அவங்க வியாதியோட வீரியம் கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கம்மி பண்ணி நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவோம். பட் சில பேர் நான் சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் ஸ்டீராய்டு இல்லாமல் வெறும் பேசிக் மருந்தில் மட்டுமாவது கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு டைரெக்டான பதில், இது லாங் டேர்ம் அட்லீஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர மாத்திரையை கம்ப்ளீட்டாக நிறுத்துறதுன்றது ரொம்ப ரேர், ஒருத்தர் ரெண்டு பேருக்கு நன்மைக்கு தவிர நிறைய பேருக்கு நடக்காது.
1: டாக்டர், இந்த நோய்க்கான தடுப்பூசி ஏதாவது இருக்கா?
2: தடுப்பூசினா அதாவது அந்த ஊசி போட்டால் லூப்பஸ் வராமல் இருக்கிறது அப்படி எதுவும் கான்செப்ட் கிடையாது. பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு கொடுக்குற மருந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சத்தன்மையை கம்மி பண்ணுற மருந்து, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நோய் தொத்து வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்லுவோம், வைரல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்க, அப்புறம் காமன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நியூமோகாக்கல், இதுக்கான வேக்சின் தடுப்பூசி இருக்குது, அப்புறம் அக்கி ஷிங்கிள்ஸ்னு சொல்லுவோம், ஸோ ஹெர்பிஸ் ஜாஸ்டர்னால வர்றது, இந்த மாதிரி தடுப்பூசி அதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால அவங்களுக்கு நோய் தொத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அது வராமல் இருக்கிறதுக்காக தடுப்பூசி எடுத்துக்கிறது பெட்டர். இன்னொன்று யங் ஃபீமேல்ஸ்னும் போது HPV ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வேக்சின், இந்த மாதிரி இந்த 4 வேக்சின் செல்லி பேஷன்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா பெட்டர். இப்போது ரூமட்டாய்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேக்சின்ஸ் ட்ரையல்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஃபியூச்சரில் டவுன் த லைன் நமக்கு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு ஈவன் ஆட்டோமின் டிசீஸ்க்கு கூட தடுப்பூசி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்போதைக்கு அதுக்கான தடுப்பூசி எதுவும் இல்லை. ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால நோய் தொத்து வராமல் இருக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இவங்களுக்கும் தடுப்பூசி எடுத்துக்கிட்டால் பெட்டர் அவங்களுக்கு.

0: டாக்டர், இந்த நோய் எப்படி டெஸ்ட் பண்றது லேப்லயோ ஹாஸ்பிட்டலே போயிட்டு?
1: நோயுடைய அறிகுறி, எஸ்எல்இ பேஷன்ஸ்க்கு நோய் அறிகுறி, அதாவது ஒரு பேஷண்ட் பாக்குறோம், அவங்க சொல்ற அறிகுறிகளை வச்சு இது எஸ்எல்இயா இருக்கும்ன்ற சந்தேகம் வந்தா மட்டும்தான் அதுக்கான டெஸ்ட் கேட்கணும். ஏன்னா நான் இப்ப அடுத்து சொல்ல போற அந்த டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, சும்மனே நம்ம 100 பேர் பிடிச்சி நம்ம பண்ணோம்னா அல்ல 4-5 பேருக்கு அது பாசிட்டிவ் வந்துடலாம். ஸோ நிறைய பேர் தேவையில்லாமல் சில சோ மெனி ரீசன்ஸ் இந்த டெஸ்ட் பண்ணிட்டு அது பாசிட்டிவ் வந்துட்டு அவங்க நெட்ல பார்த்துட்டு உடனே ஐயோ எனக்கு இந்த டெஸ்ட் பாசிட்டிவ், எனக்கு எஸ்எல்இ வந்துருச்சுன்னு பயப்படுவாங்க. அது பண்ணாதீங்க. முதல்ல டாக்டரை பாருங்க, அவருக்கு எஸ்எல்இ மாதிரி அறிகுறி தோணுச்சுன்னா அப்போதான் அந்த டெஸ்ட் கேட்கணும். நம்ம ரிவர்ஸ் டெஸ்ட் பண்ணிட்டு பாசிட்டிவ் வந்துட்டு அதுக்கப்புறம் எஸ்எல்இக்கான அறிகுறி இருக்கான்றது பார்க்கக்கூடாது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கான டிபிக்கல் ஸ்கின் ரேஷஸோ, ஜாயின் பெயினோ, ஃபீவரோ, இல்லை யூரின் ரொம்ப நுர நுறையா போகுது, கால் வீங்குது, அதாவது கிட்னி இன்வால்மெண்ட் இருக்கு, இல்லை சில யங் ஃபீமேல்ஸ்க்கு வந்து திடீர்னு அவங்களுடைய வெள்ளணுக்களோ இல்லை செகப்பணுக்கள் அனிமியா ஆகிடுவாங்க, வெள்ளணுக்கள் ரொம்ப கம்மியாயிடும், இந்த மாதிரிலாம் இருந்தது, திடீர்னு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு ஃபிட்ஸ் மாதிரி வருது, காரணமே இல்லை, அந்த மாதிரி ஒரு யங் ஃபீமேல் இந்த மாதிரி காரணமே இல்லாமல் இந்த விஷயங்கள் நடக்கும்போது அப்போ டாக்டர் இது எஸ்எல்இயா இருக்கலாமோ, இல்லை நான் ஒரு உறுப்பு இல்லாமல் பல உறுப்புகள் திடீர்னு வந்து நுரையீரலை சுற்றி வயிற்றுலலாம் நீர் கொத்துக்கும், கூட ஒரு அனிமியாக இருக்கும், கூட யூரினில் ப்ரோட்டீன் போகும், அந்த மாதிரி மல்டி சிஸ்டம் இன்வால்மெண்ட்டாக வரும்போது அப்போ டாக்டர் சந்தேகப்படுவாங்க எஸ்எல்இயா இருக்கலான்னு. அப்போ தான் அதுக்கான பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ANA ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடி அப்படின்ற ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. இனிஷியலாக ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ணுவோம், அது பாசிட்டிவாக இருந்ததுனா கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட் ANA ப்ரொஃபைல்னு ஒன்று பண்ணுவோம். இதுதான் எஸ்எல்இக்கான கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட்டு. இது இல்லாமல் எஸ்எல்இ ஆக்டிவாக இருக்கா இல்லையான்றதுக்கு C3C4 அப்படின்ற ஒரு டெஸ்ட் இருக்குது, காம்ப்ளிமெண்ட்ஸ்னு பார்ப்போம். அது ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா வியாதி வீரியமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடிலேயே DSDNAன்னு ஒன்று இருக்குது. கிட்னி இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும்

0: உங்களுக்கு இந்த டிஎஸ்டிஎன்ஏ ஆன்டிபாடி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஏஎன்ஏவாக இருக்கட்டும், காம்ப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நான் சொன்ன டிஎஸ்டிஎன்ஏ, இது எல்லாமே சந்தேகம் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். இல்லைன்னா நிறைய ஃபால்ஸ் பாசிட்டிவ்ஸும் பார்ப்போம். அது தேவையில்லாத பேஷண்ட்ஸை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறதும் செலவு இந்த மாதிரி தான் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு டாக்டரை பாருங்கள், அவங்க சந்தேகப்பட்டதுக்கப்புறம் இந்த டெஸ்ட்டை பண்ணுங்கள். டேரெக்டாக நமக்கு சுகர் இருக்கான்னு போய் பார்க்குற மாதிரி, கொலஸ்ட்ரால் இருக்கான்னு போய் பார்க்குற மாதிரி, பிபி இருக்கா, நம்மளா போய் இல்லை ஒரு மாஸ்டல் செக்கப்பில் இந்த டெஸ்ட்டை கொண்டு வர முடியாது. ஏன்னா இது இன்னொன்று ஆசச் இந்த லூப்பஸ்ன்றது காமனான டிசீஸே கிடையாது, ரொம்ப அரிய வகையான டிசீஸ், எல்லாருக்கும் வரப்போகிறது இல்லை. அதனால் காமன் திங்ஸ் ஆர் காமன், இது யாருக்காவது வருதுனாலே நமக்கு டாக்டர் ஆமாம் இந்த மாதிரி இருக்குன்னு சந்தேகப்பட்டதுக்கப்புறம் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லாமல் அந்த டெஸ்ட்டு பண்ண வேண்டாம்.
1: இப்போ நான் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்காமல் இருந்தேன்னா இது வந்து என்னோட உறுப்புகளை பாதிக்குமா?
0: அகைன், எல்லாருமே லாங் டேர்ம் எடுக்கணும் போது ஃபஸ்ட்டு கேட்கறது வந்து ஓகே நான் எடுக்கலனா என்ன ஆகிடும்ன்றது. நீங்கள் கேட்கறது படி இப்போ சுகர் நம்ம ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கலனா மற்ற உறுப்புகளை பாதிக்கும்ன்ற மாதிரி இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சில பேருக்கு எஸ்எல்இ பேஷன்ஸே மைல்டாக வெறும் ஸ்கின்னு ஜாயிண்ட்டை மட்டும் பாதிச்சுட்டு போகிற மாதிரியும் இருக்குது. பட் ஆனால் கிட்னி நரம்பு இதெல்லாம் பாதிக்கிறதுக்கான சான்ஸ்

0: டெஸ்ட்டு கேட்கறது வந்து ஓகே நான் எடுக்கலனா என்ன ஆகிடும்ன்றது. நீங்கள் கேட்கறது படி இப்போ சுகர் நம்ம ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கலனா மற்ற உறுப்புகளை பாதிக்கும்ன்ற மாதிரி இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சில பேருக்கு எஸ்எல்இ பேஷன்ஸே மைல்டாக வெறும் ஸ்கின்னு ஜாயிண்ட்டை மட்டும் பாதிச்சுட்டு போகிற மாதிரியும் இருக்குது. பட் ஆனால் கிட்னி நரம்பு இதெல்லாம் பாதிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணலைன்னா மற்ற உறுப்புகளை டெஃபினட்டாக பாதிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஆகிடும் அப்படின்ற மாதிரி கிடையாது. பட் இருந்தாலும் இது ஒரு வியாதியோடைய வீரியம் அதிகம்ன்றதுனால நம்ம அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது அட்வைசபிள் இல்லை. ஏன்னா ஏர்லியாக கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒரு கிட்னியோ இல்லை நரம்பு மண்டலத்தையோ இல்லை ஹார்ட்டையோ பாதிக்கிற இதை வந்து கம்மி பண்ண முடியும். பேனிக் ஆகாமல் இதை வந்து லாஜிக்கலாக யோசிக்கணும். ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வியாதி கிடையாது. நம்ம பாக்குறது இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தா 15 வருஷம் கழிச்சு நம்ம நல்லா இருப்போமா, 20 வருஷம் கழிச்சு வரைக்குமோ நல்லா இருப்போமா, அப்படி பாக்கணும். அதனால கண்டிப்பா ஏர்லியா டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.
2: 3:31 எஃப்எம் ரெயின்போ 101.4 அடுத்த பாடல் பரியேறும் பெருமாள் திரைப்படத்திலிருந்து, பிரீத்திகாவின் குரலில், விவேக் வரிகளில், சந்தோஷ் நாராயணன் இசையில்.

0: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது.
1: அவசியம் இல்ல வியாதியோட வீரியம் இன்னும் அதிகமாகலாம். ஸோ நல்லா போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் ஃபார் ரெண்டு ரீசன். ஒன்று, தேவையில்லாமல் டோஸ் திருப்பி மேலேருந்து முதல்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாத்திரைகள் இதுக்கு நான் சொன்னதெல்லாம் எப்படின்னா, ஏன் வந்து எல்லாருக்கும் இனிஷியலாக ஸ்டீராய்ட் கொடுப்போம்னா, அந்த மாத்திரைகள்லாம் வேலை செய்யறதுக்கு 2-3 months எடுத்துக்கும். ஸோ அதனால தான் இனிஷியலாக கூட ஸ்டீராய்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி திடீர்னு நிறுத்திட்டோன்னா திருப்பி அந்த மாத்திரையை நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத டோஸ் அதிகமாகலாம், ப்ளஸ் அது இல்லாமல் வந்து நமக்கு காம்ப்ளிகேஷன்ஸ், மற்ற ஆர்கனும் இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகலாம்.
2: டாக்டர், இப்போ லூப்பஸ் நோய் இருக்கிற பெண் பிரசவத்தை எப்படி பிளான் பண்ணலாம்?
1: முன்னொரு காலத்தில் எஸ்எல்இ இருந்தாலே பேஷண்ட்ஸ் அவங்க ப்ரெக்னன்சி பற்றி யோசிக்கக்கூடாதுன்ற கான்செப்ட் போய் இப்போ அவங்களும் வந்து மற்றவங்க மாதிரி நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம். ஒரு பேஷண்ட் போய் பார்க்கும்போது அவங்களுக்கு வேற ஒரு காம்ப்ளிகேஷன் இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், 1 or 2 அப்சல்யூட் கான்ட்ராஇண்டிகேஷன்ஸ் இருக்கு. அதாவது ஹார்ட்ல ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, இல்லை கிட்னி ப்ராப்ளம்னால ஃபெயிலியர் மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெக்னன்சி சஜஸ்ட் பண்ண மாட்டோம். பட் அந்த மாதிரி பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. மெஜாரிட்டி, மோர் தன் 90% ஆஃப் த பேஷன்ஸ் எல்லார் மாதிரியும் அவங்களும் நார்மலாக ப்ரெக்னன்சி பிளான் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின் வந்து ஃபெர்டிலிட்டி, அதாவது அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஏதாவது விதத்தில் கம்மியாகுமானா கண்டிப்பாக இல்லை. ஒரே ஒரு இது என்னன்னா, சைக்ளோஃபாஸ்மைட் ஒரு இன்ஜெக்ஷன் சில பேருக்கு வியாதியோட வீரியம் அதிகமாக இருக்கும்போது கொடுப்போம். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸோட அளவு வந்து கம்மியாகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்படி கொடுக்கும்போது கூட அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு தான் அந்த சைக்ளோஃபாஸ்மைட் கொடுப்போம். ஸோ அந்த மருந்தை தவிர்த்துட்டோம்னா மற்றபடி எஸ்எல்இ பேஷன்ஸ் மற்றவங்கள மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு எவ்ரி சான்ஸஸ் தர். ரெண்டாவது, எஸ்எல்இயோட வியாதி தன்மையை குறைஞ்சது 6 months கட்டுப்பாட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணும். ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் என்னன்னா, உங்கள் ரூமட்டாலஜிஸ்ட் மருத்துவர்கிட்ட நீங்கள் அட்வான்ஸாக மேரேஜ் டைம் அதுக்கப்புறம் பிளான் பண்ணும்போது முன்னாடியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அவங்க அதுக்கேற்றபடி உங்கள் டிசீஸ் கண்ட்ரோலில் இருக்குது, 6 months நல்லா இருக்குது, அந்த C3 C4 இல்லை பிளட் கவுன் CSR இதெல்லாம் பண்ணிட்டு எல்லாமே நல்லா இருக்கு, இப்போ நீங்கள் பிளான் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, ANA இல்லை ANA ப்ரொஃபைல்னு சொன்னது நிறைய ஆன்டிபாடிஸ் சம்மந்தப்பட்டது. இந்த ஆன்டிபாடிஸில் சில ஆன்டிபாடிஸ் இருக்குது, SSA SSB சொல்லுவோம். இது இருந்ததுன்னா நம்ம பேபியோட ஹார்ட் ரேட்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மானிட்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று, ஆன்டி ஃபாஸ்போலிபிட் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது ஒரு சில ஆன்டிபாடிஸ் இருக்குது. அது இருந்ததுன்னா வந்து அதாவது அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ அந்த ஆன்டிபாடிலாம் முன்னாடியே டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அபார்ஷன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக பிளட் தின்னர்ஸ், ஆஸ்பிரின் இல்லை ஹெப்பாரின் இன்ஜெக்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டிசீஸ் 6 months முன்னாடி குறைஞ்சபட்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆன்டிபாடிஸ்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு. மூணாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்தெல்லாம் எடுத்தால் கன்சீவ் ஆகலாம், இதெல்லாம் எடுத்து ஆகக்கூடாதுன்னு இருக்கு. ஏன்னா சில மருந்துகள் வந்து பேபிக்கு சேஃப் கிடையாது. அதனால் அதுவும் நீங்கள் அந்த 6 months முன்னாடியே உங்கள் ரூமட்டாலஜிஸ்ட் மருத்துவ டிஸ்கஸ் பண்ணிட்டு, ப்ரெக்னன்சி சேஃப் ட்ரக்ஸ்ன்னு இருக்குது, அசாதியோப்ரின், ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் இல்லை டாக்கர்லிமஸ் இந்த மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி ப்ரெக்னன்சி சேஃப் ட்ரக்ஸ்க்காக மாத்திரையை மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணணும். ஸோ முறையாக ஒரு ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங், ப்ராப்பர் பிளானிங், நல்ல டிசீஸ் கண்ட்ரோல் நீங்கள் கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணிங்கன்னா எஸ்எல்இ பேஷன்ஸ் மற்றவங்கள மாதிரியே நார்மல் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணலாம்.

0: டாக்டர், இப்போ சப்போஸ் யாருக்காவது இந்த நோய் வந்துடுச்சுன்னா அவங்க எப்படி நார்மலாக லைஃப்பை லீட் பண்ணலாம்?
1: சில பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தால் அவங்க டிசீஸ் கண்ட்ரோல் இருக்கும். ஒன்று, ரெண்டாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல், அதே இந்த காலத்தில் அரிதாகிடுச்சு. அதாவது ஒரு ப்ராப்பர் ஸ்லீப், ஒரு எக்ஸசைஸ், இல்லை யோகா பண்ணுறது, ஹெல்த்தி டயட், இது இன்னொன்று. இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களாலேயே நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியும். பட் இந்த கொஸ்டினில் நான் மெயினாக சொல்ல விரும்புவது என்னன்னா, நிறைய டைம்ஸ் எஸ்எல்இ பேஷண்ட்ஸ்க்கு சோர்வடைவுத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும், ஃபெட்டீக்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வெளியிலேருந்து பார்க்கும்போது அவங்க நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஈஸியாக சோறு அடைஞ்சிருவாங்க. அதாவது அரை மணி நேரத்தில் 10 வேலையை கண்டினியூஸாக செஞ்சிருப்பாங்க, பட் இப்போ அவங்களால முடியாது. 2 வேலை செஞ்சாலே உடனே கொஞ்சம் நேரம் போய் தூங்கணும் போல இருக்கும். எதனால் இதை பற்றி நான் சொல்கிறேன்னா, எஸ்எல்இ பேஷண்ட்ஸில் இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அந்த ஒர்க் பிளேஸில் இருக்கவங்க இதை புரிஞ்சுக்கணும். ஸோ எஸ்எல்இ பேஷண்ட்ஸ்க்கு ஈஸியாக சோர்வடைகிற தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து பிரேக் விட்டு ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பார்க்க நல்லா தானே இருக்காங்க, இவங்க சும்மா சொல்கிறாங்க, அந்த மாதிரி வந்து தவறுதலாக எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த எஸ்எல்இ ஃபெட்டிக்கு ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மருந்து ஹெல்ப் பண்ணும். பட் அதை மீறியும் நான் சொன்ன மாதிரி நான் மெடிக்கல் ஒரு யோகா அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணால் பெட்டராக இருக்கும். இன்னொன்று, அவங்க சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல், லைக் எப்படி வீட்டில் டிவைட் பண்ணி ஒர்க் பண்ணுறது, வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிற டைமில் வெளில போகாமல் இருக்கிறது, ஸோ ஓவராக எக்ஸர்ட் பண்ணிட்டு அப்புறம் 1 or 2 days அவங்க பெட் அவுட்டே எடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி புரிதலோட மற்றவங்களும் சரி, ரிலேட்டிவ்ஸும் சரி, இல்லை க்ளோஸ் மேம்

0: ஃபேமிலி மெம்பர்ஸும் புரிஞ்சிக்கிட்டு அவங்கள ட்ரீட் பண்ணாங்கன்னா தட் வில் பி அவங்க வந்து ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுறதுக்கு ஈவன் மோர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எஸ்எல்இனா நிறைய டைம்ஸ் வந்து ஈவன் மருத்துவத்துறையிலையும் ஐயோ எஸ்எல்இனா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு லைஃப் இல்லை அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக அவங்கள பேசாமல் இருக்கிறது. அப்புறம் முன்ன இருந்த மாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய மருந்து வந்திருக்கிறதுனால அவங்க வந்து லைக் எனி அதர் பர்சன் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்க எஸ்எல்இ பேஷன்ஸ் அவங்களும் அவங்கள படி நார்மலாக அவங்க ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இல்லை ஒரு நார்மல் ப்ரெக்னன்சி கிட்ஸோட லைஃப் லீட் பண்ணுறது அந்த மாதிரி லீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை சுற்றி எந்த ஒரு டேபும் இருக்கக்கூடாது, அது தொத்து வியாதியும் கிடையாது நீங்கள் ஆல்ரெடி கேட்ட மாதிரி. ஸோ இந்த மாதிரி அதை வந்து ஒரு ஒரு டிசீஸ் மாதிரியோ ரொம்ப அதை இதுவாக பார்க்காம அதை பற்றி புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ சுகர் பிபி தைராய்டெலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, நம்ம யாருக்கும் சுகர் இருக்குன்னா அவங்கள ரொம்ப இது பண்ணுறதில்ல. பட் எஸ்எல்இனும் போது ஒரு வித்தியாசமாக பார்க்கறதுக்கு, அதுவும் அவங்களுக்கு அதுவும் சிறு வயதில் அவங்களுக்கு அந்த முடி கொட்டுறது ஸ்கின் ரேஷஸ்லாம் வரும்போது நிறைய பெண்களுக்கு அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது என்ன இப்படி ஆகிடுச்சு, ஏன்னா அவங்களோட ஃபேஷியல் அப்பியரன்ஸே மாறிடலாம். ஸோ அது வந்து சைக்கலாஜிக்கலாக அவங்களை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கெல்லாமும் நம்ம ஸ்கூலில் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை காலேஜ் போகிற ஃப்ரெண்ட்ஸோ அவங்க அதை புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ட்ரீட் பண்ணால் அவங்களுக்கு இன்னுமே லைஃபை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: இதுவரை லூப்பஸ் நோய் குறித்து மூட்டு தசை மற்றும் இணைப்பு திசு நிபுணர் ருமட்டாலஜிஸ்ட் டாக்டர் ஷாம் அவர்கள் விளக்கமளித்தார். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
2: பூதகியாக பணித்திடுவாயா, பாபை விரகம் பருகிடுவாயா, ஆயர் தம்மாயா நீ வா.

3:48 ஆகிட்டிருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ரோஜா திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா குரலில், வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் இசையில். கேட்டிணைந்திருங்கள்.

0: அந்த ஸ்வர்க்கமே.
1: ஹே வாவ், உன் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் இந்த துப்பட்டா கான்ட்ராஸ்டா சூப்பரா இருக்கு.
2: தேங்க் யூ சோ மச். சரி வா, டைம் ஆச்சு, நம்ம கிளம்பலாம்.
1: அப்பவே துப்பட்டாவை கட்டுன்னு சொன்னல பாரு, இப்பவும் எல்லாரோட கண்ணும் நம்ம மேலதான் இருக்கு. அம்மா,
3: she is a fantasy, shanana, oh, oh, oh.
1: துப்பட்டாவை தோளுக்கு போடணும், வீலுக்கு போடக்கூடாது. வண்டி ஓட்டும் போது துப்பட்டாவை ப்ராப்பரா நாட் பண்ணுங்க. சாலை பாதுகாப்பு விதிகளை கடைபிடிங்க.
4: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
5: 3:54. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி நிறைவு பாடலாக பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் மகாலட்சுமி குரலில், வாலி வரிகளில் தேவா இசையில் கேட்டிணைந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விநாயகர் சதுர்த்தி விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மாநில ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் போது ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கியது தமிழுக்கு அவர் அளிக்கும் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தங்குதடையின்றி மக்களுக்கு மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார்

150 கிலோ எடை கொண்ட கொழுக்கட்டை படையல் செய்யப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகளும் விவசாயிகளும் மகிழ்ச்சியடைந்தனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரியாற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளதை அடுத்து பரிசல் பயணத்திற்கு மாவட்ட நிர்வாகம் இன்று தடை விதித்துள்ளது. சென்னை அம்பத்தூர் மண்டலத்தில் உள்ள அத்திப்பட்டு வானகரம் பகுதியில் 2,32,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் நாய்கள் கருத்தடை மையத்தில் சென்னை மாநகர ஆணையர் திரு சமீரன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். துபாயிலிருந்து சென்னை வந்த பயணி ஒருவரிடமிருந்து 97,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறையினர் இன்று பறிமுதல் செய்தனர். உலக நாடுகள் சுகாதாரத்துறையை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ராஸ் அதனம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஃபன் பண்ணலாமா? நாலு மணி 3 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். இந்த 4 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் உங்களிடம் வந்து ஆஜராக போறது வந்து உங்கள் சக்கி ஆஜய் காவ்யா தாங்க. இது டீ சாப்பிடுற டைமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கரெக்டு தான். பட் இருந்தாலுமே வந்து இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்க மூளையை வந்து கொஞ்சம் தலைகீழா சொல்லலை விடலாமே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு வந்திருக்கங்க. எஸ் ஆமாம், இன்னைக்கு நாம் விளையாட போகிற கேம் பார்த்தீங்கன்னா சாதாரண கேம் இல்லை மக்களே. மூளைக்கு லீவ் விட்டவர் சங்கம் கேம். என்ன காவியா சொல்கிற, புரியவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேம் வந்து நம்ம ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டியில் நம்ம பல முறை விளையாடிருக்கோம். பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் குவஸ்டின்ஸ் எல்லாம் வந்து வேறு மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இன்னும் புரியலன்னா கொஞ்சம் விரிவாக்கத்தோடயே சொல்கிறேன் கேளுங்க. அதாவது தமிழ்நாட்டோட தலைநகரம் எது அப்படின்னு கேட்டால் சென்னை அப்படின்னு சொல்கிற அதிமேதாவிகளுக்கு இங்கே இடமே இல்லைங்க. சிக்காகோவா இல்லை கோயம்புத்தூரா அப்படின்ட்டு சரியா இல்லை இல்லை தப்பா கெத்தா சிரிப்பு வர மாதிரி சொல்றீங்கன்னா அவங்களுக்கு தான் பாராட்டுகளும் அவங்க தான் வெற்றியாளரும் கூட. இனிக்கான கேம் ஷோ என்னன்னு பாத்தீங்கன்னா, சரியான கேள்வி தவறான பதில். நீங்க உங்க லாஜிக்கெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு மேஜிக் பண்ண கிளம்பி வாங்க. 2986000038 அல்லது 2952050545 அப்படிங்கிற எண்களுக்கு தாராளமா கால் பண்ணலாம். எஸ், அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு எனர்ஜெட்டிக்கான சாங் கேட்டு வந்துடலாம். கபாலி திரைப்படத்திலிருந்து அனந்து, சந்தோஷ் நாராயணன் மற்றும் கானா பாலாவோட குரல, சந்தோஷ் நாராயணனோட இசையில கபிலனோட வரிகளை கேட்டு நேர்ந்திருங்கள். இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

0: நாலு மணி எட்டு நிமிஷம் ஆயிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில பேச வந்தாச்சு உங்கள் சக்கி ஆர்ஜே காவ்யா. நிகழ்ச்சியில் இணையும் முதல் காலர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: கோயம்பேடு பார்த்திபன், விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மேடம்.
0: நல்வாழ்த்துக்கள் பார்த்திபன். உங்களுக்கான கேள்வி கேட்டுலாமா? தலைப்பு எல்லாம் கேட்டி
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்க மேடம்.
0: குளிர்ச்சியா இருக்குங்கறனால ஊதி ஊதி குடிக்கிறீங்களா?
1: ஆமா மேடம்.
0: ஓகே, வாரத்துல எத்தனை கிழமை ஹாலிடே நமக்கு வரும்?
1: மூணு நாளா?
0: பரவாயில்லையேப்பா, அதிர்ஷ்டக்காரதான். சக்கரை என்ன டேஸ்ட்ல இருக்கும்?
1: சக்கரை வந்து கசக்கும் மேடம்.
0: கசக்கும்ல? கடிகாரத்துல மொத்தம் எத்தனை நம்பர்?
1: கடிகாரத்துல 24 நம்பர் மேடம்.
0: அதாவது அசால்ட்டா நீங்க தப்பா சொல்றீங்க பாத்தீங்களா? அதுதான்ப்பா உண்மைட்டு ஒரு ரெண்டு தடவை சொன்னா நம்பிடுவாங்க, அந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அருமையா விளையாடு நீங்க பார்த்திபன். இதுக்கு மேல கேள்வி கேட்டா எப்படி நான் தான் தோத்து போவேன் தெரிஞ்சு போச்சு. நீங்க தான் ஜெயிச்சீங்க, வெற்றியாளர் நீங்க தான், முதல் காலரே வெற்றியாளர். நன்றி
1: நன்றி மேடம்.
0: வணக்கம். வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: சிவகுமார்.
0: எஸ், சிவகுமார் அவர்களே, உங்களுக்கான கேள்வி கேட்டுலாமா?
2: அதுக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் மேடம்.
0: எஸ், தாராளமாக வாழ்த்துக்கள்.
2: ஓகே ஓகே, கேள்வி கேட்டலாம் மேடம்.
0: எஸ், ஒரு வருஷத்துல எத்தனை மாசம்?
2: ஒரு வருஷத்துல 25 மாசம் வருது மேடம்.
0: 25 மாசம்ங்கிறது வந்து தவறான, சரியான, இந்த நேரத்துக்கு வந்து சரியான பதில் தான், பட் இருந்தாலும் யோசிக்கலாம் கூடாது, சட்டு சட்டுன்னு சொல்லணும், சரியா?

0: ஓகே.
1: மழை எங்க இருந்து பெய்யும்?
0: பூமியில இருந்து பெய்யும்.
1: மீன் எங்க வாழும்? சமையா முயற்சி செஞ்சீங்க, கிட்டத்தட்ட வந்தாச்சு. கொஞ்சம் யோசிக்காம விளையாடிங்கன்னா இன்னும்
0: சூப்பரா.
1: இன்னும் ஒரே ஒரு கேள்வியா? ஓகே. வாழைப்பழம்ங்கிற வார்த்தையில என்ன பழம் இருக்கு? அழகா சொல்றீங்க, பட் இருந்தாலும் ஒரு கேப் விட்டீங்க பாத்தீங்களா. நன்றி நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா, நல்ல முயற்சி. நன்றி. அவ்வளவுதான் நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து சட்டுன்னு புடிச்சிட்டாங்க பாத்தீங்களா, நான் என்ன சொல்ல வரேங்கறத. நிகழ்ச்சியில இணையும் அடுத்த காலர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம், தேவராஜ் அம்பத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
1: சம்பத்தூர்ல இருந்து தேவராஜ், சொல்லுங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: அருமையா இருக்கேன் தேவராஜ் அவர்களே. உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
2: கேளுங்க மேடம்.
1: சென்னைங்கிற பேர்ல முதல் எழுத்து என்ன? உடனே சொல்லுங்க பாப்போம். இரவுக்கு எதிர் சொல்
2: மேடம்.
1: இரவுக்கு எதிர் சொல்
2: நல்லது.
1: நல்லது நல்லது நல்லது. ஆனா இவ்வளவு எல்லாம் யோசிக்க கூடாது, உடனே உடனே சொல்லணும் இல்லையா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குங்கிறீங்களா? பட் இருந்தாலும் நல்ல முயற்சி தேவராஜ் அவர்களே. நன்றி. பதில் சொல்றதை விட உடனே சொல்றீங்களாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. எஸ், என் கூட பேசணும்னு நினைச்சீங்கன்னா 2980-86-00-38 அல்லது 2950-25-54 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமா கால் பண்ணலாம். எஸ், நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த காலர், வணக்கம். மாலை வணக்கம். யார் எங்க இருந்து?
3: ராயப்பேட்டை வெங்கட்.
1: எஸ் வெங்கட் அவர்களே, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
3: சொல்லுங்க, ஆரம்பிக்கலாம்.
1: எஸ், வெற்றிக்கு எதிர் சொல்.
3: வெற்றிக்கு
1: எதிர் சொல் வெற்றிங்கிறது வந்து ஓகேதான், பட் இவ்வளவு யோசிச்சுட்டு இருந்தா எப்படி? பட் இருந்தாலும் நன்றி சார், நன்றி. அதாவது மக்களே, நீங்க அழகா விளையாடுறீங்க, சூப்பரா விளையாடுறீங்க, பட் இன்னும் கொஞ்சம் வேகமா ஆன்சர் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், அப்பதான் நீங்க வந்து தப்பா சொல்லுவீங்க, ஐ மீன் சரியான விடைய சொல்லி மாட்டிப்பீங்க. அப்பதான் வந்து நானும் கொஞ்சம் ஓகேப்பா, நம்ம கஷ்டமா தான் கேள்வியை கேட்டு வந்திருக்கோம் அப்படின்ட்டு மன ஆறுதல் படுவேன். எஸ், தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல், ஓ காதல் கண்மணி திரைப்படத்திலிருந்து பறந்து செல்லவா அப்படின்ட்டு பாடியிருக்காங்க. கண்டிப்பா இந்த பாட்டை கேட்கும் போது நம்மளுமே வந்து பறக்கதா செய்வோம்னு நினைக்கிறேன், அவ்வளவு அழகா இருக்கும். கேட்டு நேந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4, இங்க எல்லாமே சமதோலு.
4: பறந்து செல்ல

0: 4:19 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ், அதிகமா பேசாம ஸ்ட்ரெயிட்டா காலர்ஸ் கிட்ட போயிடலாம்னு நினைக்கிறேன். எஸ், வணக்கம். அடடடடா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அப்பதான் கட் பண்ணிருப்பாரு போல. பரவாயில்ல, இன்னொரு காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம், நான் திருத்தணி தமிழேந்தி.
0: தமிழேந்தி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: அருமையா இருக்கேன். உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
1: கேளுங்க.
0: பரோட்டாவில கடைசியில வர எழுத்து என்ன?
1: தி.
0: தி. ஆனா இவ்வளவுலாம் யோசிக்க கூடாது, சரியா? இன்னொரு கேள்வி கேக்குறேன். தீப்பெட்டியில தீக்குச்சி உரசனா என்ன வரும்?
1: தண்ணி வரும்.
0: தண்ணி வருமா? அப்ப டாப்ப திறந்தா
1: நெருப்பு வரும்.
0: அப்படியே மாத்தி போட வேண்டியதாங்கிறீங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன நிக்கும்?
1: பஸ்.
0: அடடடடா, உங்ககிட்ட நான் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து உங்களை வெற்றியாளராக நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். நன்றி சார், நன்றி. வணக்கம். வணக்கம், யாரங்க இருந்து?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கேன் மேடம். நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் மேடம்.
0: உங்களுக்குமே நல்வாழ்த்துக்கள். ஓகே, தலைப்புலாம் கேட்டீங்கல்ல, ஃபன் பண்ணலாமா ஷோல?
2: இல்லை மேடம், ஆன்லைன்ல.

0: ட்ரை பண்ணிட்டேன். சொல்லுங்க மேடம்.
1: அதாவது வந்து நான் ஒரு கேள்வி கேப்பேன், அதுக்கு வந்து நீங்க தவறான பதில் தான் சொல்லணும். சரியான பதில் சொன்னீங்கன்னா அவுட். ஓகேயா?
0: எனக்கு
1: தெரியுது இதுல பதில் சொல்றத தாண்டி எந்த எவ்வளவு வேகத்துல நம்ம சொல்றோம் ரொம்ப முக்கியம். ஓகேயா? அதனால நல்ல முயற்சி செஞ்சீங்க, அடுத்த காலருக்கு வாய்ப்பு கொடுத்துடலாம். நன்றி சார்.
0: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்
1: மக்களே. டியூரேஷன் ரொம்ப முக்கியம் மக்களே. உடனே உடனே சொன்னீங்கன்னா உடனே வந்து வெற்றியாளருக்கான எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த காலர். வணக்கம். வணக்கம். எனக்கு கால் போட்டு எங்கேயோ பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எஸ் வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம்மா. யார் எங்க இருந்துமா?
2: பத்மாவதி கவிதாவுக்கு வணக்கம்.
1: நல்லா வணக்கம்லாம் சொன்னீங்க, ஆனா கவிதான்னு சொன்னீங்க பாத்தீங்களா? காவியா? புரியல. கண்டிப்பா ஷோ முடிஞ்ச உடனே நம்ம வந்து அது ஒரு கை பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி தலைப்பு கேட்டிங்களா, ஃபன் பண்ணலாமா ஷோல? ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்மாங்கிற வார்த்தையில நடுவுல வர எழுத்து என்ன? ஐயோ
2: என்ன?
1: ஓகேதான், பட் இவ்வளவு யோசிக்க கூடாது. சரியா? சரி, நீங்க கொழுக்கடை குடுக்கறங்கிறதுக்காகவே வந்து இன்னொரு க்வெஸ்டின் கேக்குறேன். அதுல வந்து யோசிச்சீங்கன்னா அவுட்டு. ஓகே, டிராஃபிக் சிக்னல்ல எத்தனை கலர் இருக்கு? அஞ்சு கலர். அருமையான பதில், பட் இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்சோண்டு யோசிச்ச காரணத்தினால நல்ல முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டல்களோட உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் காலர் கிட்ட போயிடலாம். நன்றிமா. நன்றி. வணக்கம். யாராச்சும் கால் பண்ணீங்கன்னா லைன்லயே பேசுங்க. நான் லைன்ல தான் இருக்கேன், ஆனா வந்து எங்கேயோ பாத்துட்டு விட்டுட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரமா. இல்லாட்டி சில பேர் வந்து வானொலி வால்யூம் அதிகமா வச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா பக்காவா நம்ம வந்து கேம் ஷோ சூப்பரா விளையாடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். யார் இங்க இருந்து? நன்றி சார். தவறான பதில் இப்போ ஆரம்பிச்சிட்டீங்களா? இன்னும் விளையாட்டுக்கே நம்ம போல. ஓகே, அப்பாவோட அப்பா என்ன கூப்பிடுவீங்க?
3: மாமா.
1: ஆட்டோக்கு எத்தனை வீல்?
3: நாலு.
1: ABCDல C க்கு அப்புறம் வர லெட்டர்
3: ஏ.
1: வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன கிழமை? அவ்வளவுதான் சார். அருமையா சொன்னீங்க. இதை விட வந்து யதார்த்தமா ஒரு தப்பான பதில சொல்ல முடியாது, பட் அவ்வளவு அழகா சொன்னீங்க. நன்றி. நன்றி. இப்படியே வந்து தவறான பதில வந்து ஒரு நாலு தடவை சொன்ன வச்சுக்கோங்களேன், ஒருவேளை இதுதான் சரியா இருக்குமோ அப்படிங்கிற கன்ஃபியூஷனுக்கு வந்துடும். அந்த மாதிரி வந்து நம்மளே வந்து மெய்சிலிர்த்து வைக்கிற மாதிரி அப்படியே எப்பா என்னப்பா உண்மையா தப்பா இல்ல சரியா தவறா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க வைக்கிறாங்க நம்ம நேயர்கள். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த காலர். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். யார் இங்க இருந்து?
4: சென்னையில இருந்து குமார் மேடம்.
1: ஓகே குமார் சார், உங்களுக்கான கேள்வி கேட்டிரலாமா?
4: சொல்லுங்க மேடம்.
1: ஃப்ரிட்ஜ்ல பொருள் வெச்சா என்ன ஆகும்?
4: இல்ல புரியல நீங்க சொன்னது.
1: இப்ப ஃப்ரிட்ஜ்ல ஒரு சாப்பாடு பொருள் வெச்சீங்கனா என்ன ஆகும்?
4: கூலிங் ஆகும்.
1: கூலிங் ஆகும் என்பது மிக சரியான பதில். நீங்க வந்து தலைப்பு கேட்கல அப்படின்னு நினைக்கிறேன். மூச்சு பிடிக்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தனே முதல் பகுதியில, கவனிக்கலையா? அதாவது வந்து நான் கரெக்டான கேள்வி கேட்பேன், அதுக்கு தவறான பதில் நீங்க சொன்னீங்கன்னா தான் வந்து

பரவாயில்ல, பட் இருந்தாலுமே வந்து நல்ல முயற்சி செஞ்சீங்க. நன்றி சார், நன்றி. தொடர்ந்து பேசலாம் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் வெந்து தனிந்தது காடு திரைப்படத்தில் இருந்து சிலம்பரசன் ரக்ஷிதா சுரேஷோட குரல்ல தாமரை வரிகள் ஏஆர் ரஹ்மான் இசையில வந்துட்டு இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: 4:31 ஆயிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எல்லாருமே வந்து சூப்பரா பதில் சொல்லி என்னதான் ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த காலர், வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து?
1: பிரியா, ஆலப்பாளையத்துல இருந்து. மேம்
0: எப்படி இருக்கீங்க? பிரியா
1: நல்லா இருக்கேன். மேம் நீங்க எப்படி இருக்கீங்க?
0: அருமையா இருக்கேன். பிரியா, தலைப்பு கேட்டீங்களா?
1: இப்பதான்
0: கேள்வியே வந்து பயங்கரமா இருக்கும். இன்னும் கேக்க

0: 31 நிமிடம் ஆயிட்டு இருக்க எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எல்லாருமே வந்து சூப்பரா பதில் சொல்லி என்னதான் ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த காலர், வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
1: பிரியா, ஆலப்பாளையத்துல இருந்து. மேம்,
0: எப்படி இருக்கீங்க பிரியா?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: அருமையா இருக்கேன் பிரியா. தலைப்பு கேட்டீங்களா? எனக்கே இது சரியான பதில் தெரியறதுக்கு நான் சும்மா சொன்னாலே அது கரெக்டா தான் இருக்க போகுது அப்படிங்கிறீங்க. அருமை அருமை. எஸ், ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, சூரியகாந்தி பூவோட கலர் என்ன?
1: வெள்ளை.
0: வெள்ளை. ஓகே, இன்னும் உடனே உடனே சொல்லு. சரியா, பசி எடுத்தா என்ன பண்ணுவோம்?
1: இன்னொரு வாட்டி இல்ல வேற கேள்வி கேளுங்க, நான் அதை கேட்பேன். இன்னொன்னு,
0: பசி எடுத்தா என்ன பண்ணுவோம்?
1: மௌனம் குறிப்போம். கத்தன் பதிலே என்ன
0: சொல்லிட்டே அச்சுச்சோ அப்படிங்கிறீங்களா? தக்காளி குழம்புல என்ன காய் சேர்ந்திருக்கும்?
1: எதுவுமே.
0: எதுவுமே செய்யாம ஒரு குழம்பு செய்ய முடியுமா? இல்ல புரியல எனக்கு, ஏதாச்சும் ஒரு காய சொல்ல வேண்டியது. பட் பரவாயில்ல. கிளாக் எதுக்குங்க செவுத்துல மாட்டுறோம்?
1: புரியல மேம், நீங்க கேட்ட
0: கடிகாரம், கடிகாரமா எதுக்கு நம்ம செவுத்துல மாட்டுறோம்?
1: என்னன்னு
0: தெரியல. பட் இருந்தாலும் அந்த மூணு கேள்வியா சும்மா சரவெடி மாதிரி கொளுத்தி போட்டீங்க பாத்தீங்களா? அருமை. ஓ, அதுவே தெரியலையா? இல்ல இல்ல, கேம விட்டு வந்தாச்சு, நான் நிஜமாவே பாராட்டிட்டு இருக்கேன். சூப்பரா விளையாடுனீங்க. நன்றி நன்றி பிரியா, நன்றி. அவங்களே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த காலர், வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து? எஸ் கண்ணன் சார், உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? இந்த அலாரம் கிளாக்லாம் நம்ம வைப்போம் பாத்தீங்களா, அலாரம் டோன் செட் பண்ணுவோம்ல,
2: ஆமா,
0: அது ஏன் வைக்கிறோம்?
2: அழுகுறதுக்கு.
0: புரியல?
2: அழுகுறதுக்கு.
0: இல்ல, எனக்கு இந்த கேள்வி, இந்த பதில் எனக்கு புரிய மாட்டேங்குது. பட் நம்ம வந்து அடுத்த சரி, ஓகே, அந்த கேள்விய நம்ம வந்து வேற யாருக்காச்சும் கேட்டுக்கலாம். அடுத்த கேள்வி, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்வோம்? நல்லா இல்லங்கறதும் ஒரு கைண்ட் ஆஃப் பதில் தானே, அத கூட சொல்லுவோம்
2: தான்.
0: அப்படியேதான், இப்படிதான் வந்து கொஞ்சம் குதர்க்கமா கேள்வி கேட்பேன். பட் இருந்தாலும் சூப்பரா விளையாடுனீங்க, முயற்சி செய்ததுக்கு நன்றி சார், நன்றி. எப்படி கேள்வி இல்லாம் சும்மா அதிரது இல்ல அப்படிங்கிற மாதிரி நானே என்னைய பாராட்டிக்கிறேன் பாத்தீங்களா? அப்படிதான், ஏன்னா வந்து எப்படியும் நீங்க வந்து தோக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் கேள்வி கொண்டு வந்தாதான் கொஞ்சம் யோசிப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு கேள்விய கொண்டு வந்திருக்கேன். எஸ், அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
3: நான் திருப்பத்தூர்ல இருந்து. எட்டே ப்ரோ, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கம்மா. சரி, வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கான கேள்வி
3: சொல்லுங்கம்மா.
0: நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி, இத யார் சொன்னது?
3: உங்களுக்கு தெரியல, நான் தான் சொன்னேன்.
0: என்ன கலர்ல செவக்கும்?
3: நானே
0: செவக்கும் பாத்தீங்களா? பட் இருந்தாலும் நீங்க வந்து நீ ஆன்சரே சொன்னாலும் நான் மாத்தி சொல்லுவேன்.
3: நன்றி.
0: இதே மாதிரி சூப்பரா என் கூட விளையாடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2985008 அல்லது 2952055 4 அப்படிங்கிற எங்களுக்கு தாராளமா கால் பண்ணலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த காலர், வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம். மாதாபத்திலிருந்து செல்வராஜ்.
0: செல்வராஜ் சார், எப்படி இருக்கீங்க?

0: ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
1: ஆ சொல்லுங்க மேடம்.
0: நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்?
1: நாங்களா
0: நார்மலா எப்படி இல்ல புரியல, இவ்வளவுலாம் கேப் விட கூடாது.
1: உங்களுக்கு
0: சுமாரா இருக்கீங்கங்கறத கூட நம்ம பதிலா சொல்றது உண்டு தானே? எப்பயுமே நல்லா இருங்க, நல்லா இருப்போம் சரியா? பட் முயற்சிக்கு நன்றி சார், நன்றி. என்ன பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்டீங்க? எப்பயுமே வந்து நம்ம நல்லா இருக்கணும்னு பாசிட்டிவ் திங்கிங்கோட வச்சாதான் வந்து நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து கட்டத்துக்கு நம்ம போக முடியும். ஓகேவா? ஸோ பாசிட்டிவிட்டியோட இருங்க மக்களே. எஸ் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த காலர், வணக்கம். எஸ் நீங்க லைன் போட்டுட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக அமரன் திரைப்படத்திலிருந்து தான் வந்துட்டே இருக்கு, ஹரிச்சரன் மற்றும் ஸ்வேதா மோகனோட குரல்ல. கார்த்திக் நேஹாவோட வரிகளை ஜி வி பிரகாஷ் குமாரி செயல வந்துட்டே இருக்கு. கேட்டி நேந்திரங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே சமதோலு.

0: நேரம் 4:41 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். ஏன் கூட இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா 2986000038 அல்லது 2952055544 அப்படிங்கிற எண்களுக்கு தாராளமா கால் பண்ணலாம். எஸ் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த காலர், வணக்கம். அடுத்த காலர் என்னுடைய
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், வணக்கம். யார் இங்க இருந்து?
1: திருச்சி மாவட்டம் தொட்டிய மாவட்டம் நத்தம் கிராமத்திலிருந்து பேசுறேன் மேடம்.
0: பேர் என்ன சார்?
1: திருச்சி மாவட்டம் தொட்டிய மாவட்டம் நத்தம் கிராமம்.
0: உங்களுடைய பெயர்?
1: ராமராஜ் மேடம்.
0: ராமராஜ், உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா?
1: கேளுங்க மேடம்.
0: ஓகே, சைக்கிளுக்கு எத்தனை சக்கரம்?
1: 4 சக்கரம் மேடம்.
0: ஓகே, தேங்காய்க்குள்ள என்ன இருக்கும்
1: மேடம்?
0: தேங்காய்க்குள்ள என்ன இருக்கும்?
1: தேங்காய்க்குள்ள தண்ணி இருக்கும் மேடம்.
0: தண்ணி இருக்கும் என்பது மிக சரியான பதில். இவ்வளவு நேரம் யோசிச்சேன், ஓகே நீங்க தப்பாதான் ஆன்சர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு காத்துட்டு இருந்தேன். பட் நமக்கு தான் வந்து இந்த ஷோல சரியான பதில் சொன்னா அவுட் ஆச்சே. பட் இருந்தாலும் அருமையா ட்ரை பண்ணீங்க ராமராஜ் அவர்களே, நன்றி.
1: சரிங்க மேடம், தேங்க்யூ மேடம்.
0: எஸ் மக்களே, நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன், நான் கேட்கிற கேள்விக்கு தவறான பதில் சொன்னீங்கன்னா நீங்க தான் வெற்றியாளர். எஸ் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த காலர், வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
2: வணக்கம்,
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? நிலா எப்போ வருங்க? என்ன பதிலே காணும்? ஹலோ, ஆன்சர் தேட போயிருப்பாங்களோ? நிலா எப்போ வரும்னு கேட்டேன், நிலா வருதா இல்லையான்ட்டு வானத்தை பார்க்க போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த காலர்கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
3: வணக்கம் காவியா மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
3: திரும்பாக்கம், வனஜா.
0: வனஜா அவர்களே, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? நல்லா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கு மேடம்.
0: ஓகே, சிகப்பு ரோஜா என்ன நிறம்?
3: பச்சை
0: கலர்ல இருக்குமா? ஸ்பீட் பிரேக்கர் எதுக்கு வனஜா போட்டிருக்காங்க ரோட்ல?
3: ஸ்லோவா போறதுக்கு.
0: ஆனா நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் வேகமா தான் போறாங்க. பட் இருந்தாலும் நீங்க எடுத்த உடனே ஆன்சரை கரெக்டா சொன்னீங்கிறதுனால பரவாயில்ல, நல்ல முயற்சி வனஜா அவர்களே, நன்றி நன்றி. பட் ஜோக்ஸ் அபார்ட், நீங்க வந்து கண்டிப்பா ஸ்லோவா போகணும். முக்கியமா வந்து ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிற இடத்துல வந்து ரொம்ப ஸ்லோவா போறது தான் வந்து நல்லது. அந்த இடத்துல போயிட்டு நீங்க வேகமாலாம் போனீங்கன்னா கண்டிப்பா நமக்கு ஆக்சிடென்ட்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதை தவிர்க்கணும்னா எப்பயுமே வந்து பார்த்து நிதானமா போங்க நண்பர்களே. எஸ், அடுத்த காலர், வணக்கம்.
4: வணக்கம்.

0: இனிய மாலை வணக்கம். மறைமலை நகர் தாமரைக்கண்ணி.
1: தாமரைக்கண்ணி அவர்களே, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன், அருமையா இருக்கேன்.
0: சொல்லுங்க.
1: ஓகே, ரெடியா இருக்கீங்க போலயே. அதேதான் புரிஞ்சுச்சு, நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஓகே, நிலாவுக்கு எப்படி போகணும்? ஊர்ந்து போகணுமா? ஓகே, எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால்?
0: 18.
1: ரெண்டு ரெண்டும் எத்தனை?
0: 66.
1: கரும்பு எப்படி ருசிக்கும்? கரும்பு இருக்கு இல்லையா, அது என்ன டேஸ்ட்?
0: உப்பு
1: கரிக்கும்ல. சரி, காய்ச்சல் வந்தா எங்க போவோங்க? யூகிக்கவே முடியாது, பட் இருந்தாலும் இவ்வளவு இவ்வளவு அழகா வந்து யோசிச்சிங்க பாத்தீங்களா, சிரிப்பு வர வைக்கிற மாதிரி. நன்றி நன்றிமா, நன்றி நன்றி. எனது காய்ச்சல் வந்தா பக்கத்து வீட்டுக்கு போயிடுவீங்களா? அப்படிலாம் போக கூடாது, நமக்கு வந்து காய்ச்சல் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் எல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? அழகா ஹாஸ்பிட்டல் போனோம். பட் இருந்தாலுமே வந்து உங்களுடைய கற்பனை திறனுக்கு என்னுடைய பாராட்டுகள். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த காலர், வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். யார் இங்க இருந்து? ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? கால் பேசணும்னா என்ன பயன்படுத்தணும்?
2: ட்ராஃபிக்ல போறோம்.
1: ஓகே, இட்லி என்ன கலர்?
2: பச்சை கலர்.
1: கப்பல் எங்க இருக்கும்?
2: கப்பல் ஆகாயத்துல இருக்கும்.
1: ஆகாயத்துல இருக்கும். அருமையான பதில்கள். பட் இருந்தாலும் உங்களுடைய வானொலி வால்யூமை கம்மி பண்ணிட்டீங்கன்னா அருமையா கேட்கலாம். பட் சூப்பரா விளையாடுனீங்க சார், நன்றி.
2: ரொம்ப நன்றி.
1: எஸ், தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் கேட்டு வந்துடலாம். குட் நைட் திரைப்படத்திலிருந்து ஷான் ரோல்டானோட குரல்ல, மோகன் ராஜனோட வரிகள்ல ஷான் ரோல்டன் தான் இசையமைத்திருக்காங்க. கேட்டு நேந்திரங்கள், இது ரெயின்போ FM 101.4. இங்க எல்லாமே சமதுலு.

0: 4:52 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ஃபன் பண்ணலாமா நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கோம். எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நிறைவு காலர்களாக யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம். வணக்கம், லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். அதாவது கால் போட்டுட்டு எங்கேயாச்சும் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க தனியா பேசிட்டு இருக்கேன். மக்களே ரெடியா இருங்க, எப்ப வேணா நான் லைன் எடுப்பேன். ஓகே, அடுத்த காலர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
1: தமிழ்நாட்டோட
0: தலைநகரம் என்ன?
1: போபால்.
0: பூனை எப்படி கத்தும்? நிறைவு காலராக யாருன்னு பாத்துடலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம், யார் எங்க இருந்து?
2: வடசென்னையில
0: இருந்தா. ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? தபால் மூலம் என்ன வரும்?
2: போன் வரும்.
0: கோழி என்ன இடும்?
2: புரியல.
0: கோழி என்ன இடும், என்ன கொடுக்கும் கோழி?
2: பால் குடிக்கும்தா.
0: பரவாயில்ல, பட் இவ்வளோலாம் யோசிக்கிறீங்களே, இதெல்லாம் உடனே சொல்ல வேண்டாமா? ஓகே, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நீங்க என்ன
2: சொல்வீங்க?
0: பஸ்ல போயிட்டு இருக்கேன்னு சொல்வீங்களா? உங்க பேர் என்ன? எனக்கு செம ஜாலியா தான் இருந்துச்சு. சோ 4 மணிக்கு அப்புறம் 5 மணி ஆயிடுச்சு, இனிமே வந்து சீரியஸா இருக்கணும் அப்படின்லாம் இல்ல, ஃபன் பண்ணலாமா, எப்பயுமே வந்து வாழ்க்கையில தொடர்ந்துட்டே இருக்கணும், எப்பயுமே சந்தோஷமா இருங்க, மற்றவர்களையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு நிகழ்ச்சியில பயங்கர ஃபன்னோட நான் வந்து ரெடியா டாபிக்லாம் எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகி அஜய் காவியாதாக. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து தான் வந்துட்டே இருக்கு. உன்னி

0: நேரம் 5 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். விநாயகர் சதுர்த்தியையொட்டி குடியரசுத் தலைவர்

தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹிந்தி உட்பட அனைத்து இந்திய மொழிகளும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான கடற்படை உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பங்களாதேஷ் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஹுமாயூன் கோபிர் கூறியுள்ளார். பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தங்கு தடையின்றி மக்களுக்கு மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருநள்ளார் ஸ்ரீ தர்பாரணியேஸ்வர சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற கஜ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை இறுதி வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:02. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். தொடர்வது ரெயின்போ மேடை நிகழ்ச்சி.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் மனையர்களே, ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ 101.4 நேர்கள் இந்த ஒரு மணி நேரம் இணைந்திருக்க போகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. இன்னைக்கு ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில ஒரு நேர்காணலுக்காக சிறப்பான ஒரு நபர் நம்ம நிலையத்துக்கு வருகிறது, நம்மளோட நேர்காணலுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளரும் நவீன தமிழ் கவிஞர்கள்ல தனித்துவம் மிக்கவர். கவிதை, கதை, கட்டுரை, மொழிபெயர்ப்பு என பல்வேறு வகைமைகளையும் தயக்கமின்றி முயற்சித்து வருவதோடு மனச்சிற்பங்களையும் செய்து வருபவர் ராம் சந்தோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ் கவிஞர் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில நேர்காணலுக்காக சந்திக்கிறோம். வணக்கம் கவிஞர்.
3: வணக்கம்
2: கவிஞரா, நீங்க உருவான அந்த அடிப்படை பின்புலம் என்ன அப்படின்றதையும் நேயர்களோட பகிர்ந்துக்கலாம். நீங்க
3: என்னுடைய கவிதையின் மீதான ஒரு ஆர்வம் அப்படிங்கறது வந்து என்னுடைய பள்ளி பருவம் முடியும் போதுதான் ஆரம்பிச்சது. அது மிக தாமதமாகத்தான், குறிப்பா அடிப்படையில நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்பவுமே வந்து மற்றவர்களோட அதிகமா பேசாத பழகாத அந்த மாதிரியான ஒரு நபர். இப்போ என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து அப்போ வந்து புத்தகங்கள் கொஞ்சம் அறிமுகமாகுது, அதிலும் குறிப்பாக கவிதையினுடைய மொழியினுடைய வசீகரம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதன் அடிப்படையில் நான் தொடக்க காலங்களில் வந்து அப்துல் ரஹ்மான் அந்த மாதிரியான வனம்படை கவிஞர்களினுடைய பாதிப்பில் வந்து எழுத ஆரம்பித்தேன். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த கவிதைகளினுடைய பாதிப்பில் எழுத ஆரம்பிச்சு. ஆனால் அந்த கவிதைகள் வந்து யாரும் பிரசுரிக்கல. ஸோ அதன் பிறகு தான் வந்து ஏன் பிரசுரிக்கல அப்படிங்கிற கேள்வி
2: தேட
3: ஆரம்பிச்சேன். குறிப்பா நூலகங்களை மட்டும்தான் நான் சார்ந்திருந்தேன். ஸோ அப்போ நூலகங்களுக்கு வந்திருந்த ஜனரஞ்சக இதழ்களும் சரி, இடைநிலை இலக்கிய இதழ்களும் சரி, எல்லா இதழ்களுக்கும் அனுப்பி ஒரு இதழுமே பதில் பெருசாக வராது, எந்த இதழிலையும் பிரசுரம் ஆகலை. ஸோ அதனுடைய கேள்வி, ஏன் அது பிரசுரம் ஆகலை அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 300 கவிதைகள் நான் அந்த சாயலில் எழுதியிருப்பேன். ஸோ அந்த சாயல் எழுதிட பின்னாடி என்னுடைய கவிதையை வந்து 2014 டிசம்பரில் ஒரு இதழில் பிரசுரம் ஆகுது முதல் முறை. அந்த பிரசுரமான கவிதை நான் ஏற்கனவே எழுதிய அந்த 300 கவிதைகள்லேருந்து முழுக்க முழுக்க மாறுபட்டது. ஸோ அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், அது வரைக்கும் நான் வந்து என்னுடைய கவிதை எழுதலை, அது யாருடைய சாயல்லையோ எந்த காலத்துடைய சாயல்லையோ நான் எழுதிட்டு இருந்திருக்கேன். அது வந்து பொருத்தம் இல்லாதது, கால பொருத்தம் இல்லாதது, அப்புறம் தனித்துவம் இல்லாதது அப்படிங்கிறதுனால தான் அது பிரசுரம் ஆகலைங்கிறது கண்டுபிடிச்சு

0: பிறகு இப்போ எழுதக்கூடிய கவிதை தொகுப்புலாம் அதன் பிறகு எழுதின கவிதைகள்.
1: குறிப்பாக வந்து சில கவிஞர்களுடைய சாயல்கள் வந்து என்னை பாதிச்சிருக்கு அப்படின்னும் பொழுது, குறிப்பாக இந்த படிமம், குறியீடு, தொன்மம் இது சார்ந்த கவிஞர்களில் உங்களுக்கு யாருடைய சாயல் எனக்குள்ளார ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு தாக்கம்?
0: என்னது பாதித்த கவிஞர்கள்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலிருந்து இல்லாமல், இப்போ என்னுடைய குணம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது எனக்கே அறிமுகம் இல்லாமல் இருக்கும். நான் யார் அப்படிங்கிற அடிப்படை கேள்வியிலிருந்து விலகி என்னை அடையாளம் படித்து கொள்ளக்கூடிய சில கவிஞர்கள் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ பிரமிழ் படிம கவிஞர் அது. அதனால் எனக்கு பொதுவாக என்னை பாதித்த கவிஞர்கள் பொதுவாக ஒரு கவிதனுடைய ஒரு பொது நீரோட்டத்திலிருந்து யாரெல்லாம் கொஞ்சம் விலகி விலகி இருக்க முயற்சி பண்ணியிருக்காங்களோ அவர்கள் தான் தொடர்ச்சியாக என்னை பாதிச்சிருக்காங்க. இல்லை, செயங்கொண்டார். செயங்கொண்டார் பாடுறதுங்கிறது வந்து ஒரு போர் சார்ந்த ஒரு கவிதையாக இருந்தாலும் பரணியாக இருந்தாலும் கூட, அந்த கவிதனுடைய சப்த ஒழுங்கு வந்து என்னை தொந்தரவு பண்ணக்கூடியதாக இருக்குது. அது வந்து பேசின விஷயம் ஒன்றா இருக்குது. அதே விஷயத்தை வந்து ஒரு காலத்தில் வந்து நவீன கவிதைக்கு உள்ளான ஒரு விஷயமாக மாற்றுவராரு ஞானக்கூத்தன். இவர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தொடர்புங்கிறது வந்து தமிழனுடைய மரபுகளை, தமிழ் கவிதை மரபில் ஒரு முக்கியமான இடையீடுகளை வந்து இங்கே தொடர்ந்து பண்ணிகிட்டே வராங்க. ஸோ யாரெல்லாம் வந்து தொடர்ச்சியான ஒரு கவிதையை வந்து மரபு வந்து தொந்தரவு பண்றாங்களோ அவங்க தான் எனக்கு பிடித்தமானவங்களா மாறி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிறகு பின்னாட்கள்ல வந்து பிரேம் ரமேஷ், சோ அவங்கெல்லாம் அப்படியே வராங்க.
1: பின்னவீனத்துவம் சார்ந்த கவிதைகளில் உங்களுக்கு ஈடுபாடு ஏற்பட்டிருக்கு. உங்கள் கவிதைகளிலும் பின்னவீனம் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவே பிடிபடுது. எப்படி இந்த பொறுமைக்குள்ளார நான் என்னை பொருத்திக்கிட்டேன் அப்படின்னு அந்த தருணத்தை பற்றி சொல்லுங்கள்.
0: அது வந்து முழுக்க முழுக்க வந்து நான் வந்து சிறு வயதிலும் சரி, ஒரு குடும்பம் சார்ந்த அல்லது கல்வி நிறுவனங்கள் சார்ந்த தொடர்ச்சியான ஒரு சப்ரஷன், எது பேசக்கூடியது எது பேசக்கூடாதது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தொடர்ச்சியாக வரும்போது அதை வந்து ஒரு அறத்துடன் நின்று பேசக்கூடிய கவிதைகள் இப்போ வரும்போது, அதில் எதெல்லாம் என்னால் பேச முடியாதோ, நான் இதெல்லாம் பேச கூச்சப்பட்டனோ அதை வந்து கவிதையாக்கக்கூடிய விஷயங்கள் தான் என்ன இது பண்ணிச்சு. அதனால தான் பின்னவீனத்துவ சாயல் கொண்ட கவிதைகள் என்ன இருக்குது. அந்த சாயல் வந்து நாச்சியார்கிட்டையும் இருக்குது, ஜெயங்கொண்டார்கிட்டையும் இருக்குது, குறிப்பாக மிக வெளிப்படையாக அப்படின்னா பிரேம் ரமேஷ் கிட்ட இருக்கு. குறிப்பாக இந்த இடக்கரடக்கள் சார்ந்த விஷயங்கள், அதாவது எதையெல்லாம் என்னால் வந்து ஒருத்தர்கிட்ட வெளிப்படுத்த முடியாதோ அதை என்னுடைய எழுத்துக்கள் மூலியமாக நான் வெளிப்படுத்துகிறேன்.
1: கவிதைக்கான மையப்பொருள், அந்த மையப்பொருளை எங்கிருந்து நீங்கள் தேடி கண்டடைகிறீங்க? கவிதை எழுதுவதற்கு முன்பு அதை ஆயத்தப்படுத்துறதுக்கான உங்களுடைய ஆயத்த நிலை எப்படிப்பட்டது?
0: பொதுவாக எனக்கு நான் அதிகம் எழுதக்கூடிய கவிஞர் கிடையாது. எப்பயாவது கவிதை திடீர் என்று ஒரு உந்துதல் பெற்று தான் எழுதக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு இரண்டாம் பருவத்தினுடைய அது இரட்டை தொகுப்புன்னு பேர் வச்சுருக்கேன். ரெண்டு பகுப்பாக இருக்கும் ஒரு தொகுப்புக்குள்ள. அந்த ரெண்டாவது இதுவும் சரி, அது ஒரு சிட்டிங்கில் எழுதுனது. எந்த விஷயம் வந்து என்னை அந்த காலத்தில் செல்வழித்தவளைகள் எழுதின காலமும் இரண்டாம் பருவம் வெளியில பேச முடியலையோ அந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து மாத்துறேன். இருக்கும் போது வந்து அரசியல் பகடிகள் அல்லது கல்வி புலம் சார்ந்த சில கேளிகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் இயல்புல அந்த மாதிரி ஆள் கிடையாது. என்னுடைய பேச்சில் அது வெளிப்படவே வெளிப்படும். அடுத்து குடும்பம் சார்ந்த விஷயங்களை நான் இது வரைக்கும் எழுதவே கிடையாது. ஸோ அதை எழுதி பார்க்கும்போது அது வேறு ஒன்றா மாறுது. ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து அதை நான் தீர்மானிப்பதில்லை. பின்னமைப்பில் ஒரு கோட்பாடு உண்டு, எழுத்து தன்னைத்தானே எழுதி கொள்கிறதுங்கிறது. அது ஒரு கருவியாக தான் நான் என்ன நினைக்கிறேன். என்னுடைய எழுத்துக்கள்ங்கிறது என் வழியாக வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு தான்.
1: ரெயின்போ எஃப்எம் நேயர்களே, இந்த ஒரு மணி நேரம் நாம ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் கவிஞர் ராம் சந்தோஷ் அவர்களோட உரையாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காரு கவிஞர் ராம் சந்தோஷ் அவர்கள். அவர்கிட்ட கேட்க பல கேள்விகள் காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் சமகால இளம் கவிஞர்களில் நீங்க நெருக்கமா உணர்கிற கவிஞர்கள் யார் யார்?
1: யாரெல்லாம் வந்து என்ன மாதிரி எழுதலையோ, யார் மாதிரியெல்லாம் என்னால் எழுத முடியாத ஒரு ஏக்கம் இருக்கோ, ஸோ அவங்கள தான் வந்து எனக்கு நெருக்கமாக நான் உணர்கிறேன். குறிப்பாக எந்த இளம் எழுத்தாளரும் அவருடைய சுயத்தினுடைய ஒரு வெளிப்பாடு அந்த கவிதைகளில் இருக்கும். நான் இப்போ பாதிப்பு அப்படிங்கிற சொல்கிறதுனால முழுக்க முழுக்க ஒருத்தர் வந்து அந்தரத்திலிருந்து வந்து எழுதுகிறாங்க அப்படிங்கிறது பொருள் கிடையாது. நம்மளுடைய மரபு தொடர்ச்சி, கவிதனுடைய தொடர்ச்சி இருந்தாலும் கூட நம்மளுடைய அடையாளம் என்று, நம்மளுடைய வயதாகட்டும் படிப்பாகட்டும் ஏதோ ஒரு அடையாளம், அதனுடைய சாயல், அதை வந்து வெளிப்படக்கூடிய கவிஞர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு விடுதலை சிகப்பி, அவேனி சூர்யா, திரு விஷ்ணுகுமார் இவங்க யாருமே என்னை போல எழுதக்கூடியவங்க கிடையாது. ஸோ அவர்களே தான் எனக்கு ரொம்ப நெருக்கமாக. சில நேரங்களில் அவங்க எல்லாம் என்னுடைய ஆல்டர் பர்சனாலிட்டியாகவும் நான் ஃபீல் பண்ணுறேன்.
0: ஓகே, இப்போ அந்த கவிதை மரபில் இரண்டாம் தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எழுத்து இலக்கிய கால கவிஞர்களில் உங்களை கவர்ந்த கவிஞர்கள் யார்? அந்த கவிதை தன்மையில் இந்த சாயலில் நான் எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சில கவிஞர்கள், அவங்களுடைய படைப்பிலிருந்து உங்கள் படைப்புகளில் இப்போ நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய மூணு கவிதை தொகுப்புலையும் இவங்களுடைய சாயல்களை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா யார் யாரெல்லாம் சொல்லுவீங்க?
1: என்ன பெருசாக பாதிச்சவருங்கிறது ஞானக்கு தந்து
0: அது சொல்லி கசட தப்புற மூலமாக பாதிச்சிருக்காரு. அது எழுத்து இலக்கிய காலத்து தலைமுறை கவிஞர்கள் அவரும் குறிப்பிடத்தகுந்த கவிஞராக கருதப்படுது.
1: ஸோ அதை தாண்டி ரமேஷ் பிரேம் அந்த மாதிரி.
0: அதுக்கு முந்தைய தலைமுறைகள் பெரும்பாலும் அகவய தேடலை வந்து அவங்க மையப்பொருளாக வச்சுருந்தாங்க அவங்க கவிதைகளில். வானம்பாடி கவிஞர்கள் பெரும்பாலும் புறவய தேடலை அவங்களுடைய கவிதைகளினுடைய சாரமாக வச்சுருந்தாங்க. பெரும்பாலும் பேராசிரியர்களாக விளந்துங்கிறாங்க. அவங்க கவிதைகளில் எந்த மாதிரியான பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டுச்சு?
1: குறிப்பாக எனக்கு வானம்பாடி, நாங்கள் கல்லூரி படித்த காலத்திலையும் சரி, அது குறிப்பாக நீங்கள் எந்த தமிழ் துறை சார்ந்த சிலபஸ் எடுத்தாலுமே வந்து கவிஞர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்தக்கூடியவர்கள் புது கவிஞர்கள்ங்கிறது வந்து வானம்பாடி கவிஞர்களாகத்தான் இருப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு வந்து மீரா போன்றவர்கள், வைரமுத்து எல்லாருமே வந்து எனக்கு அறிமுகம் செய்தாலும் கூட எனக்கு அப்துல் ரஹ்மான் கொஞ்சம் நெருக்கமானவராக இருந்தார். அது ஒன்று ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவர் வந்து இந்த தமிழ் சார்ந்த அல்லது தமிழ் தொன்மங்கள், தமிழ் படிப்பு சார்ந்த விஷயங்களை கவிதையாக்கி காட்டினது ஒரு விஷயம். ரெண்டாவது, எனக்கு பரிச்சயம் இல்லாத, அதாவது ஒரு விஷயத்தினுடைய ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ், ஆலாபனை ஒன்று அப்படின்னா பித்தன் ஒன்று, ஸோ ரெண்டுமே வந்து ஒரு பேச்சினுடைய இரண்டு உண்மைகள், ஒரு விஷயத்தினுடைய ரெண்டு பாகங்கள். ஸோ அதை வந்து அவர் பேசி காட்டும்போது அந்த மொழி வந்து மற்ற நேயர் விருப்பம் அதெல்லாம் எடுத்துக்கிட்டால் அது ஒரு வெளிப்பாடாக இருந்தது. ஆலாபனையும் பித்தனும் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட அது ஒரு விவாத மொழியாகத்தான் இருந்தது. ஸோ அந்த மொழியும் அது பேசின உள்ளடக்கம் அப்போது வந்து என்னை பெரிதும் பாதித்தது. ஸோ முக்கியமாக அப்படின்னா வந்து அப்துல் ரஹ்மான் தான். ஸோ அதுக்கு பின்னாடி என்ன ஆகுதுன்னா, கிட்டத்தட்ட வானம்பாடி மாதிரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வானம்பாடி கவிதைகள் போலி தான் செஞ்சுட்டு இருந்தேன் நான். ஸோ அதன் பிறகு வந்து வானம்பாடியும் அப்துல் ரஹ்மான், ஞானக்குத்தன், ரமேஸ்வரம் எல்லாம் கலந்து ஒரு கலவையாக எழுத்து. இன்னொரு உண்மை அப்படின்னா, இனிமேல் யாராலையும் வானம்பாடி கவிஞர் மாதிரி எழுத முடியுமா தெரியாது. அதாவது ஒரு கால இதில் வந்து இப்போ வானம்பாடி டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியாது இப்போ யாரையும் துல்லியமாக இது வானம்பாடி கவிஞர்னு. ஏன்னா அது ரெண்டுமே இப்போ முயங்கி ஒரு அகவய தேடலும் புறவய தேடலுமா ஒரு கலந்த ஒரு கலவையாக தான் இப்போ கவிதைகள் வருதுன்னு நினைக்கிறேன். அதனுடைய ஒரு வெளிப்பாடாக கூட என்னுடைய கவிதைகளை எடுத்துக்கலாம்.
0: உங்கள் சமகாலத்தில் எழுதக்கூடிய சில பெண் கவிஞர்கள் அவங்கள பற்றியான ஒரு புரிதல் உங்களுக்கு எப்படி இருக்குது? அந்த பெண் கவிஞர்களுடைய படைப்புகள் எந்த விதத்தில் இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்கு தேவையான ஒன்றாக இருக்குதுன்னு நீங்கள் கருதுறீங்க?
1: எழுத்துக்கள் வந்து பொதுவாக எனக்கு ஆண் கவிதை பெண் கவிதைன்னு பிரித்து பார்க்குற பழக்கம் இல்லாட்டியும் கூட, பெண்கள் எழுத வரும்போது அந்த மொழியில் வெளிப்படக்கூடிய விஷயங்கள்ங்கிறதுடைய விஷயங்கிறது வந்து ரொம்ப துல்லியமானது. அது ஒரு ஆணால் வந்து கடத்த முடியாத சில விஷயங்கள் இருக்கலாம். அதாவது ஒரு லாங்குவேஜில் ஒரு இன்க்ளூசிவ்னஸ் வரணும் அப்படின்னு சொன்னால் அது பலதரப்பட்டவர்களிருந்து வரணும். அது பலதரப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் கிட்டேருந்து, வர்க்கப்பிரிவை சேர்ந்தவர்கள் கிட்டேருந்து, பால் அடையாளங்கள்லேருந்து, அந்த மாதிரி வரும்போது அதுக்கு ஒரு ஒரு இன்க்ளூசிவ்னஸ் வருது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம தொடர்ச்சியாக நம்ம எழுதிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னால், இந்த மொழி தான் தமிழை வந்து, இதுதான் தமிழ் கவிதை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனால் ஒரு பழங்குடி சமூகத்திலிருந்து, ஒரு தலித் சமூகத்திலிருந்து, ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு பால் நிலை அடையாளத்திலிருந்து, அது ஒரு எல்ஜிபிடி கம்யூனிட்டியிலிருந்து யாரோ ஒருத்தர் எழுத வரும்போது தான், ஸோ இந்த விஷயங்கள் பேசப்படாமல் இந்த மொழியில் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு அறிய வரும். இப்போ என் டி ராஜ்குமார்னு எடுத்துக்கிட்டாலையும் அந்த மாதிரி தான். இப்போ என் டி ராஜ்குமார் எழுதாத வரைக்கும் அந்த மொழியில் வந்து இவ்வளோ அக்ரெசிவ்னஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனுடைய வார்த்தைகளே ரொம்ப புதிதான வார்த்தைகள். ஸோ அது வந்து வேறொரு பரிணாமத்தை வந்து மொழிக்கு தருது. ஸோ பெண்கள் எழுத வருது அப்படிங்கிறதும் சரி, பெண்களுடைய எழுத்துங்கிறதும் சரி, மொழியினுடைய இன்க்ளூசிவ்னஸ் அதை வந்து காட்டுது. இப்போது வந்து மாற்றுத்திறனாளிகளும் தொடர்ச்சியாக தமிழில் வந்து எழுதிட்டு வராங்க. அதில் எனக்கு வந்து பெண் கவிஞர்கள் பெருந்தேவி மாதிரியான கவிஞர்கள் எனக்கு ரொம்ப பாதிச்சிருக்காங்க.
0: ரெயின்போ எஃப்எம் நிலையிலே ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கி சிறப்பு நிகழ்ச்சியில் கவிஞர் ராம் சந்தோஷ் அவர்கள் வருகை தந்து சிறப்பிச்சுக்கிட்டு இருக்காரு.

0: கொண்டு அவர்கிட்ட கேட்கறதுக்கு பல கேள்விகள் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

0: செல்லம், ஊர்ல இருந்து உங்க அத்தை மாமா எல்லாம் வந்திருக்காங்க பாரு, வந்து வணக்கம் சொல்லு. அட வாமா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அத்தை மாமா எங்கம்மா? யாரையும் காணோம்.
0: இது ஹால்ல சோஃபால இருக்காங்க பாருடா.
1: எங்கம்மா? என் கண்ணுக்கு யாரும் தெரியல.
0: என் கண்ணுக்கும் தான் யாரும் தெரியல. அப்புறம் எதுக்கு விருந்தாளி இருக்க மாதிரி ஃபேனு, லைட்டு, டிவி எல்லாத்தையும் ஓட விட்டுருக்க? ஃபேனு, லைட்டு, டிவி, ஏசி எதையும் ஆஃப் பண்றது கிடையாது. சார்ஜர்ல இருந்து போன் எடுத்தா சுவிட்ச் அமத்த போறது கிடையாது. குளிச்சு முடிச்சா ஹீட்டர் ஆஃப் பண்றது கிடையாது. டீ போடுறேன்னு கிச்சன் வருவ, எக்ஸாஸ்ட் ஃபேனை ஆஃப் பண்ண மாட்டேன். உங்க அப்பா கரண்ட் பில்ல பார்த்து தலை சுத்தி போறது காரணமே நீ தான். என் பொண்ணுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கும் தான். உபயோகம் இல்லாத சமயத்துல மின் சாதனங்களை நிறுத்தி வைப்பது வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. அடியே மோட்டர் ஆஃப் பண்ண சொன்னே, பண்ணியா?
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூரல் போட்டா
2: ஜில்லேனா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: எனக்கு வந்து நான் தமிழ் படிக்க தான் போனேன், தமிழ் ஆசிரியர் ஆகிறது தான் என்னுடைய இலக்கு. ஆனால் அங்கே போகும்போது ஒரு சர்வைவல்காக தெலுங்கு கற்றுக்கிட்டாலையும் கூட அது கற்றுக்கிட்ட பின்னாடி கிடைத்த அந்த திறப்பு இருக்கு இல்லையா. நம்ம ஒரு மொழி கற்றுக்கிட்டே நமக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியுதுன்னா இன்னொரு மொழி கற்றுக்கும்போது தெரிஞ்ச எந்த விஷயமும் ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. அது நம்ம கேள்விப்படாத சில விஷயங்களாக இருக்குது, கேள்விப்படாத கலாச்சாரமாக இருக்குது, அதனுடைய பிரச்சனைகள் இதுவாக இருக்குது. ஆனால் அன்பு வந்து எல்லாருக்கும் ஒன்று தான்,
3: பொதுவானது.
2: ஸோ குறிப்பாக அந்த ஆந்திரா, குறிப்பாக தெலுங்கானா பசங்க வந்து என்னை வந்து ஒரு மாதிரி தாங்கு தாங்குன்னு தாங்கினானுங்க. அப்புறமா அடுத்த மொழியை கற்றுக்கும் போது அது தரக்கூடிய அந்த கலாச்சார திறப்பும் நண்பர்கள் கூட்டிகிட்டே போகிறது வந்து எனக்கு பெரிய இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் கன்னடா கற்றுக்கிட்டேன். அதில் ஒரு என்ன சிக்கல் வந்தது அப்படின்னா, கன்னடம் வந்து எழுதவும் படிக்கவும் கற்றுக்கிட்டேன், பேச அங்கே ஆள் கிடையாது. அங்கே என்னென்னா அந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே கன்னடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஆந்திராவுடைய எல்லை பகுதியை சேர்ந்த தாய்மொழி தெலுங்காக கொண்டவங்க, படிக்கிறது மட்டும் கன்னடா படிப்பாங்க. ஸோ அவங்க வந்து வகுப்பறையில் கன்னடா பேசிட்டு விலகணுன்னே தெலுங்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லாமல் திடீர்னு ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு நண்பர் வந்தார்,

0: இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து வகுப்பறையில் கன்னடா பேசிட்டு விலகணுன்னே தெலுங்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இல்லாமல் திடீர்னு ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு நண்பர் வந்தார், சிவகுமார் அப்படின்னு. அவருக்கு வந்து தெலுங்கு தெரியாது, தமிழ் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது. நான் இப்படித்தான், யாருக்கு வந்து என்னுடைய எந்த மொழியும் தெரியாதோ அவங்களோட போராடி தான் அந்த மொழியை கற்றுக்கிட்டேன். குறிப்பாக அந்த மொழியை கற்றுக்கிறது, அதாவது நம்ம மேலே அவங்க பரிதாபப்பட்டாலோ அல்லது நாம் அந்த மொழியை கற்றுக்கிறதுக்கு கூச்சப்பட்டாலோ அங்கே மொழியை கற்றுக்கவே முடியாது. நம்முடைய எந்த எல்லா விதமான தயக்கங்களையும் நம்ம விட்டுட்டு தான் அந்த மொழிகள் வந்து கற்றுக்க முடியும். ஸோ அப்படி கன்னடா கற்றுக்கிட்டு திரும்பவும் கர்நாடகனுடைய மிக முக்கியமான இலக்கிய அமைப்புகள் போகிறது, அங்கே உரையாடுறது, அந்த மாதிரியான இது இருந்தது. அதுக்கப்புறம் முன்னாடி மைசூருக்கு போய் அங்கேயும் சில மொழிபெயர்ப்பு சார்ந்த சில விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன்.
1: மொழிகளுக்கான ஒரு நடுவண் நிறுவனம்,
0: நடுவண் நிறுவனம் இருக்கு அங்கே, இந்திய மொழிகளுக்கான நடுவண் நிறுவனம் இருக்கு. அங்கே சில மொழிபெயர்ப்புக்கான சில பயிற்சிகள் எடுத்துக்கிட்ட போது அங்கே இன்னும் சில வாய்ப்புகள் கூடுதலாக கிடைக்குது. நான் அங்கே போய் மொழிபெயர்ப்பு சார்ந்து படிக்கும்போது அங்கே இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளை சேர்ந்த, பஞ்சாப், குஜராத், உத்தரப்பிரதேசம், பீகார், கோவா, அசாம், எல்லா பகுதியிலையும் சேர்ந்தவங்களும் வந்தாங்க. எனக்கு வந்து ஒரு 4 வாக்கியமாவது அவங்க மொழியில் பேசி அவங்கள வந்து நான் கவர்ந்துடணும் அப்படிங்கிறது ஒரு அடிக்ஷனாக மாறிடுச்சு அதுக்கப்புறம். ஸோ அதனால் வந்து நான் இப்போ தெலுங்கு பசங்களை பார்த்தா தெலுங்கு பேச வேண்டியது, கன்னடா பசங்களை பார்த்தா கன்னடா, அதாவது முழுசாக பேசலாம் தெரியாது ஆரம்பிக்கும் போது அந்த சில வார்த்தைகள் பண்ணுறது. ஸோ அது போல் உருது கற்றுக்க முயற்சி பண்ணேன். உருது அகாடமி ஒன்றத்தில் சேர்ந்து கொஞ்சம் காலம் உருது கற்றுக்க இது பண்ணேன். அதனுடைய எழுது முறையில் எனக்கு கொஞ்சம் சிக்கல் இருந்ததுனால எனக்கு இன்னும் அது அத்துப்படி ஆகலை. மலையாளம் நல்லாவே புரிச்சுப்பேன், ஓரளவுக்கு பேசுவேன், தெலுங்கு அளவுக்கு கன்னட அளவுக்கு தெரியாது.
1: திராவிட மொழிகள்லேயே இருக்கக்கூடிய இந்த மொழிகளில் கற்றுக்கிறதுக்கு அப்புறம் இந்த மொழிகளுக்குள்ளார இருக்கக்கூடிய பாடுபொருள்கள், இப்போ தமிழில் இருக்கக்கூடிய பாடுபொருள் நீங்கள் என்ன குறிப்பிட்டு சொல்லும்போது நாச்சியாருடைய பாடல்கள் ஆகட்டும், அங்கே தெலுங்கில் இருக்கக்கூடிய அங்கே செவ்வியல் தன்மை வாழ்ந்த இலக்கியங்களுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருந்தது, கன்னட மொழியில் செவ்வியல் தன்மை வாழ்ந்த கவிதைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது, இந்த கவிதைகளினுடைய பேசுபொருள் எல்லாம் அதனுடைய மையமாக எது இருந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: நான் வந்து திராவிட மொழிகள் கற்றுக்கிட்டதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு திராவிட பல்கலைக்கழகத்தில் படித்ததுனால அங்கே நண்பர்கள் எல்லாருமே அந்த மொழி பேசக்கூடிய, அங்கே வடபகுதியை சேர்ந்த சில நண்பர்கள் இருந்தாலையும் கூட அங்கே அந்த மொழி கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல. அதில் கிடைக்கும்போது சில விஷயங்கள் ரொம்பவும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்களாக இருந்தது, நிறைய ஒற்றுமைகள் இருந்தது. குறிப்பாக இப்போது கன்னடம், தமிழ், மலையாளம் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரியான சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அதே போல் நடு திராவிட மொழியான தெலுங்குக்கு ஒரு விஷயம் இருக்கும், பார்க்கறதுக்கு தெலுங்கும் கன்னடம் ஒன்று போல இருக்கும். சில நேரங்கள் அதுவே பெரிய சிக்கலாகி நானே வந்து இந்த மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் தான் தெலுங்கு படித்தேன், அங்கே போய் தெலுங்கு எக்ஸாம் எடுக்கும்போது சில இடங்களில் கன்னடாவுக்கும் தெலுங்குக்கும் சில குழப்பங்கள் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. கலாச்சார அடிப்படையிலையும் நிறைய ஒற்றுமைகள், அது உணவாகட்டும், உடையாகட்டும், ஒரு விஷயத்தை வந்து அலசுற விஷயத்தன்மைகள் ஆகட்டும், இலக்கியத்திலும் சரி. ஸோ இலக்கியங்கிறது வந்து ஒரு சின்ன வேறுபாடு என்னென்னா, அந்த மொழிகள் வந்து மூத்த மொழிகளாக இருக்கும். எனக்கு வந்து இந்த மொழி தான் மூத்த மொழி அப்படின்ற ஒரு இதில் வந்து நம்பிக்கை கிடையாது, ஏன்னா நான் அடிப்படையில் ஒரு மொழியியல் மாணவனும் கூட. ஆனால் அந்த மொழிகள்லாம் எடுத்து பார்க்கும்போது அவருடைய இலக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப பிந்தி தான் வருது. 11-14 நூற்றாண்டில் தான் அவருடைய இலக்கியம் அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்குது, குறிப்பாக காப்பி இலக்கியங்கள்ல இருந்து. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வரலாறுங்கிறது வந்து தனித்து ஏதோ ஒரு இடத்துல நடக்கிறது கிடையாது, ஒன்று எல்லாம் இணைஞ்ச ஒரு விஷயமாக தான் பார்க்குறோம். அதே போல் சில விஷயங்கள் இங்கிருந்து அங்கே போயிருக்கு, அது நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணுறது எல்லாமே நம்ம வெளியிலிருந்து தான் இங்கே எடுத்துக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனால் அது அப்படி கிடையாது, இங்கிருந்து நிறைய விஷயங்கள் அங்கே போயிருக்கு. ஸோ இந்த பரிமாற்றங்கள் வந்து வேறு மொழிகளை கற்றுக்கொள்ளும்போது தான் இது வந்து ஒரு உயிர்ப்போடு இதெல்லாம் வந்து ஊடாடிட்டு இருக்குன்னே நமக்கு தெரியவே தெரியும். நம்ம எல்லாமே தனித்தனியாக இருக்கிறதா நம்ம நினச்சிட்ருக்கோம். என்னுடைய மொழியியல் சார்ந்த ஒரு ஆய்வில் எடுத்துட்டாலையும் கூட நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம பார்டர் வைஸாக எல்லாம் பிரிஞ்சிருக்கோம். ஆனால் அங்கே பார்டருக்கு போனால் தான் தெரியுது அங்கே எந்த மொழி சார்ந்த கலாச்சாரம்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு முயங்கி போயிருக்கு. நம்மளுடைய மித்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அது வேற்றுமொழிகள் அல்லது நம்முடைய அயல் மொழிகளை வந்து கற்றுக்கும் போது அது மாறிட்டு இருக்கு, அது இன்னும் விசாலம் அடையுது.
1: இங்கிட்ட நீங்கள் முனைவர் பட்டம் முடித்ததுக்கப்புறம் ஒரு கணினி மொழியியல் துறையில் ஒரு திட்டப்பணியை செஞ்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். இப்போ மொழியியல் சார்ந்த விஷயங்களில் மொழிகளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இன்றைக்கி கணினிக்குள்ளார எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு நாம் இன்னும் வளர்த்தெடுக்கிறதுக்கான காரணங்கள் என்னவாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: நான் பணியாற்றிய துறை வந்து மொழிகளில் வந்து கணினி அதனுடைய பயன்பாடு, அதில் வந்து இப்படி குறிப்பாக மிஷின் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற மாதிரியான சில முயற்சிகள் பற்றி அதில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அந்த அதில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த துறை வந்து நடத்திட்டு இருந்தது. என்டேஞ்சர் லாங்குவேஜஸ் பற்றின ஒரு மிக முக்கியமான, அதாவது அழிவினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய திராவிட மொழிகள் வந்து மீட்கிறதுக்கு. நம்ம திராவிட மொழிகள் அப்படின்னாலே தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் நினச்சிட்ருக்கோம். அதை தாண்டி சில பேர் துளு

0: ங்கிறத சொல்லுவாங்க. ஆனால் அதை தாண்டி கோயா, கோத்தா, கூண்டி அந்த மாதிரி சில
1: எண்ணற்ற 24 மொழிகள், 25 மொழிகளையும் தாண்டி போயிட்டு இருக்கு. புதிய புதிய மொழிகளை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க.
0: எஸ் எஸ், அத்தனை மொழிகள் இருக்கு. இப்போ பிராகவி அப்படின்னு ஒரு மொழி இருக்கு, அது வந்து பாகிஸ்தான்ல பேசக்கூடிய ஒரு திராவிட மொழி. ஸோ அந்த மாதிரி அத்தனை மொழிகள் இருக்கு. அதை பார்த்து சில ஆராய்ச்சிகள், என்னுடைய ஆராய்ச்சி அடிப்படையில் வந்து இந்தியாவுடைய முதல் பைலிங்குலிசம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி. அவருடைய நெறியாளர் வந்து மேனால் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த பாலசுப்ரமணியம், கோ பாலசுப்ரமணியம் அவர்கள். ஸோ அவங்க தான் அதை வந்து முயற்சி எடுத்து பண்ணுறாங்க. அதாவது இப்போது நமக்கு மொழி சார்ந்த உணர்வு, அது குறித்த அதனுடைய பயன்பாடு, இதை பற்றி எல்லாம் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும்னு தெரியும். ஆனால் இப்போது அது எல்லாமே வந்து ஒரு நம் தமிழர்கள் அப்படிங்கிறதுனாலையும், நம்ம தாய்மொழி தமிழர்கள், தமிழ்நாட்டில் வசிக்கிறோம், நம்மளுடைய தாய்மொழி தமிழ் அப்படிங்கிற ரெண்டு இது கான்செப்ட்லேருந்தும் நம்ம கற்றுக்கிறோம். இப்போ அதுவே பார்டர் கிட்டே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டில் வசிப்பாங்க அல்லது ஆந்திராவில் வசிப்பாங்க, ஆனால் அவங்க தாய்மொழி வேறையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்க சூழலில் அல்லது இரு மொழிகளும் கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே வந்து ஒரு கோடு போட்டனால மட்டுமே நம்ம அங்கே போகாமல் வராமல் இருக்க முடியாது இல்லையா. ஸோ பரிமாற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. ஸோ அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோருமே கிட்டத்தட்ட 2-3 மொழிகள் பேசக்கூடியவங்க தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க தாய்மொழின்னா என்னன்னு நினைக்கிறாங்க, அவங்க எங்கெங்கெல்லாம் அதை பயன்படுத்துகிறாங்க, எந்த இடத்துல வந்து ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிறாங்க, ஒரு மொழி சார்ந்த உணர்வு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் உருவாகுது, அம்மா சொல்லித்தராங்களா, அப்பா சொல்லித்தராங்களா, பள்ளி சொல்லித்தருதா, அரசு நிறுவனங்கள் சொல்லித்தருதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது ரொம்ப வித்தியாசமான பயன்பாடாக இருந்தது. அங்கெல்லாம் வந்து நிறைய அதாவது பலகைகள்லாம், இப்போ நேம் போர்ட்ஸ்னால் நம்ம எப்படி வச்சுருப்போம்னா தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், தெலுங்கு, இங்கிலீஷ் அந்த மாதிரி மூணு லாங்குவேஜில் இருக்கும். சில பேர் வந்து ஒரு பேரையே வந்து முதல் எழுத்து வந்து தமிழ்லையும், ரெண்டாவது எழுத்து வந்து தெலுங்குலையும், மூணாவது எழுத்து ஆங்கிலத்திலும்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கலாச்சாரமே ரொம்ப வித்தியாசமான ஒரு கலாச்சாரம், மொழிகள் பற்றின ஒரு பெரிய கட்டுப்பாடுகள்லாம் இல்லாத கலாச்சாரம். அங்கேயும் சில குறிப்பிட்ட ஆட்கள் மொழியை வந்து தக்க வச்சுக்கவும் முயற்சி பண்ணுவாங்க, அதாவது இழக்கவும் மாட்டாங்க, ஆனால் அது மட்டுமே பெருசுன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான இதை வந்து இது பண்ணும்.
1: ரெயின்போ மேடை நிகழ்ச்சியோடு அணைஞ்சிருக்கிறீங்க, நிறைய எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு நீங்கள் சொல்லணும் கவிதை குறித்தான விஷயங்களை பற்றியோ இல்லை வாழ்க்கை குறித்தான ஒரு புரிதலை குத்தியோ பற்றியோ நீங்கள் சொல்லணும்னு நினைக்கக்கூடிய கருத்துக்களை சொல்லலாம்.
0: எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்றே ஒன்று தான், வாழ்க்கையை வந்து வாழ்கிறதுக்கான முயற்சியில் சில லௌகீக விஷயங்களில் சமரசம் செய்து கொள்ளக்கூடிய நேரங்கள் கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு உங்களால் வந்து அறத்தோடு நிற்க முடியுமோ அது நம்ம நிற்கணும், அதுதான் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம வாழ்வதற்கான ஒரு அர்த்தத்தையும் ஒரு சமூகத்தினுடைய பிரஜையாக இருப்பதற்கான அர்த்தத்தையும் தரும்னு நான் நினைக்கிறேன். மக்கள் அதை வந்து அது குறித்த ஒரு ஓர்மையை வந்து அவங்களுக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம்.
1: மகிழ்ச்சி. எங்கள் ரெயின்போ எஃப்எம் நேயர்களுக்கு உங்கள் கவிதை வாழ்க்கை குறித்து, தமிழ் கவிதைகள் பற்றியான பல விஷயங்களை எங்கள் நேயர்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நிலையத்துக்கு வருகிறது வந்து ரொம்ப நன்றி.
0: மிக்க நன்றி.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். வங்கிக் கணக்குகளை முடக்காமல் சர்ச்சைக்குரிய பணத்தை மட்டுமே தற்காலிகமாக முடக்கி வைக்கும் வகையில் வங்கி நடைமுறைகளில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்று இந்திய ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. பிரிக்ஸ் உச்சிமாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து மத்திய அரசின் அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு வெளியுறவு அமைச்சகம் தமது பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழா இன்று பக்தி சிரத்தையுடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சட்டப்பேரவையில் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தங்கு தடையின்றி மக்களுக்கு மின்சாரம் வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வர சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற கஜ பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

Thank you.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ்.

0: நொடிகளை கடந்த நேரம் போயிட்டு ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்பமான பாடல்களை தான் நீங்க கேட்க போறீங்க. சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்துல நான் ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். அந்த போஸ்ட் கீழே உங்களுக்கு பிடித்தமான பாடல், அது எந்த திரைப்படம் அப்படின்றத நீங்க பதிவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்காக அந்த பாடலை நான் ப்ளே பண்ணுவேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலா கில்லி திரைப்படத்துல இருந்து பாடல் வர இருந்து இருக்கோ யுகபாரதியோட வரிகள்ல வித்யாசாகர், இசையில உதித் நாராயணன், சுஜாதா இருவரும் இணைந்து பாடிய பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ 91.4.
1: Dum dum dum chak dum chak dum dum dum

6:06 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட தான் அணைஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் நான் போட்டிருக்க போஸ்ட்டுக்குள்ள உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல் வேதாளம் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க மயிலை பட்டாபி, அவங்களுக்காக இந்த பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பொன்னேரியிலிருந்து கலீல் அகமது கேட்டிருக்காங்க விருப்ப பாடலா, நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் அவருக்காக வர இருக்கு. இணைந்திருங்கள், ரெயின்போ FM 101.4.

104.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 7:16 ஆயிட்டு இருக்கு. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் டிமானோட இசையில மனம் கொத்தி பறவை திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடல் ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் அவங்களுடைய விருப்ப பாடலா இந்த பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கீங்க. 7:22 ஆயிட்டுருக்கு. உங்களுடைய விருப்பமான பாடல்களை தான் அடுத்தடுத்து கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் மனு மற்றும் சித்ரா இருவரும் இணைந்து பாடிய பாடல் கங்கை அமரனோட வரிகளில் இளையராஜா இசையில் எங்க ஒரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் வர இருக்கு. இந்த பாடல் சத்யநாராயணன் கோயம்புத்தூர்லேருந்து விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து யுகபாரதியோட வரிகளில் அடுத்த பாடல் வர இருக்கு. இந்த பாடலை கூடுவாஞ்சேரியிலிருந்து கனகராஜ் விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்புலை 101.4.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்களுடைய விருப்ப பாட்டில் ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் தான் கேட்டிருக்கோம். அடுத்ததாக வந்து அசாமில் இருந்து ஹிதேந்திர தாஸ் அப்படின்றவங்க எந்த பாடல் வேணாலும் போடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம போடக்கூடிய எல்லா பாடல்லையுமே வந்து அவருக்கும் சேர்த்து அப்படின்னு சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக அப்துல் காதர் வந்து விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. பம்பாய் திரைப்படத்திலிருந்து அவங்களுக்காக அடுத்த பாடல் ஏ ரஹ்மானோட இசையில் வைரமுத்தோட வரிகளில் சித்ராவோட குரலில் இந்த பாடல் வர இருக்கு.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தோளு.

0: பஞ்சபூதங்கள்
1: சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி.

40 நிமிடத்தை கடந்து 41வது நிமிடத்திற்கு நேரமானது அடியெடுத்து வச்சிட்ருக்கு. நம்ம வந்து ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான விருப்ப பாடல்களை தான் கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து அமர்கலம் திரைப்படத்திலேருந்து விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில் பரத்வாஜ், இசையில் ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

104.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை அடுத்ததான் விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியன், சுவர் இல்லாத சித்திரங்கள் திரைப்படத்திலிருந்து வெல்கம் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க. கங்கை அமரனோட வரிகளில் இந்த பாடல் வர இருக்கு, இணைந்திருங்கள்.

ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கோபால் சர்மா தேவி இருவரும் இணைந்து பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில் வித்யாசாகர் இசையில் தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் வர இருக்கு. இந்த பாடல் விருப்ப பாடலாக யார் கேட்டிருக்காங்கன்னா ராஜ்கமல், அவங்களுக்காக வர இருக்கு. இணைந்திருங்கள்.

6:56 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ சாட் பாக்ஸ் நிகழ்ச்சியை தான் இவ்வளோ நேரம் கேட்டிருக்கோம். இன்னொரு 4 நிமிஷமும் அந்த சாட் பாக்ஸ் தான் கேட்க போகிறோம். உங்களுடைய விருப்ப பாடல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக மனோ மற்றும் சித்ரா இருவரும் இணைந்து பாடிய பாடல், இளையராஜாவோட இசையில் அவருடைய வரிகளை குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. எஃப்எம்பி மணிமாறன், மணலி மாறன் இந்த பாடலை விருப்ப பாடலாக கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக பாடல் வரைக்கும் இந்த பாடலோட நிகழ்ச்சியை நானும் நிறைவு செஞ்சுட்டு திரும்பவும் 9 மணிக்கு அழகான பாடல்களோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறது ஆர்ஜே தமிழ்வழி. இணைந்திருங்கள் ரெயின்போ பண்பலை 101.4.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியாவில் பல மொழிகள் பேசப்பட்டாலும் மக்களின் உணர்வும் நாட்டுப்பற்றும் ஒரே குரலாக ஒலிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நவி மும்பையில் இன்று 2 நாள் ஹிந்தி விழா மற்றும் 6வது அகில பாரத ஆட்சி மொழி கருத்தரங்கு ஆகியவற்றை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின் கலாச்சாரமும் இலக்கியமும் பல மாநில மொழிகளில் பிரதிபலிப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய மொழிகளின் மையமாக ஹிந்தி திகழ்கிறது என்று குறிப்பிட்ட அவர், நாட்டிலுள்ள அனைத்து மொழிகளின் கண்ணியத்தையும் மதிப்பையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான பாலமாக ஹிந்தி மொழி விளங்குகிறது என்று கூறினார். நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் கருவியாகவும் இது பயன்பட்டு வருகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். வங்கி மற்றும் அத்தியாவசிய சேவைகளை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று அகில இந்திய அஞ்சல் துறை பணியாளர் சங்கங்களின் தலைவர்களுடன் உரையாடிய திரு ஜிதேந்திர சிங், மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தபால்காரர்கள் மூலமாகவே மக்களுக்கு நேரடியாக அரசின் சேவைகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்கள் சேவைக்கான பெரிய கட்டமைப்பாக அஞ்சல் துறை உருவெடுத்துள்ளது என்று அவர் கூறினார். அரசின் திட்டங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த துறையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மக்களின் சேவையை மையப்படுத்தும் கட்டமைப்பாக அஞ்சல் துறையை பிரதமர் திரு நரேந்திர மோடி நவீனமயமாக்கியுள்ளதாக அகில இந்திய அஞ்சலகத்துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். இதற்கான கட்டமைப்பை உருவாக்கிய பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர்கள் கூறினர். நாட்டின் தூரப்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் அரசின் சேவையை கொண்டு செல்லும் வகையில் அஞ்சல் துறை பணியாளர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்றும் அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங்கிடம் அஞ்சல் துறை சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் 11,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் லண்டனில் முதலமைச்சர் திரு விஜய் முன்னிலையில் இன்று கையெழுத்தானது. இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சம்வர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தின் மூலம் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிறுவனம் வடிவமைப்பு, பொறியியல், தளவாட வசதிகள் உள்ளிட்ட தொழில்களில் முதலீட்டை மேற்கொள்ளும் என்றும் கூறியுள்ளார். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் சம்வர்தனா நிறுவனத்தின் அதிகாரி திரு பாரி பெயிண்டர், தமிழ்நாடு அரசின் வழிகாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திரு தீபக் ஜேக்கப் ஆகியோர் நிலையில் கையெழுத்திடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிரிட்டனுக்கான இந்திய தூதர் திரு குமரன் பெரியசாமி மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். அண்ணாவின் பிறந்தநாளை முன்னிட்டு 180 காவலர்களுக்கு அண்ணா பதக்கங்கள் வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்ட மாநில அரசின் செய்திக்குறிப்பில், காவல்துறையினர், சீருடை அலுவலர்கள், சார்நிலை அலுவலர்களுக்கு இந்த பதக்கங்கள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில காவல்துறையில் 138 பேரும், தீயணைப்புத்துறையில் 20 பேரும், சிறைத்துறை அலுவலர்கள் 10 பேரும், ஊர்காவல் படையினர் 5 பேரும், விரல் ரேகை பிரிவில் 2 பேரும், தடய அறிவியல் துறையில் 4 பேரும் இந்த பதக்கங்களை பெறுவார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மே மாதம் 19ஆம் தேதியன்று நாகர்கோவில் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவன் சைலேஷை கடலில் நீந்திச் சென்று பத்திரமாக மீட்ட தீயணைப்புத்துறை வீரர் ராஜசேகருக்கு அண்ணா வீரதீர பதக்கம் வழங்கப்படும்.

0: என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த பதக்கங்கள் பிரிதொரு விழாவில் வழங்கப்படும் என்றும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் பரங்குன்றாபுரம் கிராமத்தில் புதிய பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய அவர், ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற இப்பகுதி மக்களின் கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்திற்கு தாம் கொண்டு செல்ல இருப்பதாகவும் திரு ஜே சி டி பிரபாகர் தெரிவித்தார். மாணவர்கள் நலனுக்காக புதிய பள்ளி கட்டிடம் அமைத்துள்ளதை தாம் வரவேற்பதாகவும் அவர் கூறினார். சென்னை முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் வரை அனைத்து பகுதிகளிலும் மின்வெட்டினால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கோடை காலத்தில் வெப்பத்தின் தாக்கம் இவ்வாண்டு அதிகம் இருந்ததால் மின் தேவையும் அதிகரித்தது என்றும், தற்போதும் வெப்பம் தணியாததால் கடந்த ஆண்டை விட கூடுதலாக மின்சாரம் தேவைப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். கூடுதல் மின் தேவையை சமாளிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்காததால்தான் மின்வெட்டு நீடித்து வருவதாக அவர் குறை கூறியுள்ளார். மின்வெட்டை சமாளிக்க 2000 மெகாவாட் மின்சாரம் வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் களத்தில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மின்வெட்டினால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை புரிந்து கொண்டு உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: Nine, eight, seven, six, five, four, three, two, one.

வெல்கம் பேக். டைம் இஸ் 8:11 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ. இஃப் யூ ஹாவ் எனி ரிக்வெஸ்ட் யூ கேன் கால் மீ அட் 044-298-60038 அண்ட் 044-295-20554. அண்ட் ஐ காட் அ நியூஸ் ஃப்ரம் ரத்னம் ஃப்ரம் கோயம்புத்தூர். டுடே ஹி வாஸ் எக்ஸ்பெக்டிங் ரெயின் இன் Coimbatore, but the rain failed. No, the rain will come because God is so nice and he will pour rain. But there are so many Vinayagas out there. Maybe the rain might melt them also. Fine. And for Ratnam from Coimbatore, since he missed the rain, I'm going to play. Today is Monday, so I'm going to play Rainy Days and Mondays for Ratnam from Coimbatore from the Carpenters. And he has also shared a beautiful quote: music is a food for love. Yes, music is always a food for love. Here goes Carpenters, Rainy Days and Mondays for Ratnam. Let the rain pour there. But here, listen to the music and enjoy.

பேக். டைம் இஸ் 8:27 ஆன் த கிளாக் அண்ட் யூ ஆர் லிஸனிங் டு மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக். இட் இஸ் லிசனர்ஸ் சாய்ஸ் அண்ட் ஐ ஹவ் காட் சம் போஸ்ட் இன் த எஃபி பேஜ். இட்ஸ் ஃப்ரம் சாய் மனோகர். குட் ஈவினிங் ரேகா மேடம். குட் ஈவினிங். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. யா, ஐ விஷ் யூ ஆல் த லிசனர்ஸ் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி டூ. தென் கேன் ஐ கெட் டாப் ஆஃப் த வேர்ல்ட் கார்பெண்டர்ஸ். தேங்க் யூ எஸ் மனோகர் ஃப்ரம் கோயம்புத்தூர். எஸ் ஃபர் ஷுர் மை டியர் listeners, Sai Manohar. Here goes the next track for you from Carpenters, Top of the World. Here goes the track. Listen to the music and enjoy.

வெல்கம் பேக். யூ ஆர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே, வெஸ்ட் மியூசிக் லிஸ்னர்ஸ் சாய்ஸ் வித் மீ, ஒன் ஆஃப் யுவர் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். அண்ட் த நெக்ஸ்ட் மெசேஜ் இஸ் ஃப்ரம் தினேஷ் வர்மா. ஹலோ, ஹார்ட்ஃபெல்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஆன் கணேஷ் சதுர்த்தி. தேங்க்யூ தினேஷ் வர்மா. அண்ட் இட் இஸ் அ வெஸ்டர்ன் மியூசிக் ஷோ. அண்ட் ரிக்வெஸ்டர் இஸ் ஃப்ரம் ரிங்கினி சந்திஸ்கர், தினேஷ் வர்மா அண்ட் கருணா வர்மா. I'm going to play you a track from Last Ketchup Asriji. Listen to this track and enjoy. You will love it, I assure it. Here goes the track for Ringini Chhattisgarh, Dinesh Verma and Karuna Verma. Here goes the track. Listen to the music and enjoy, my dear lovable listeners. I love you lots in this instant, lots.

பேக் அண்ட் த நெக்ஸ்ட் மெசேஜ் இஸ் ஃப்ரம் பிகே ஹிதேந்திர தாஸ் சாங் லைன் வக்கா வக்கா திஸ் டைம் ஃபார் ஆஃப்ரிக்கா ஆர்டிஸ்ட் நேம் ஷக்கீரா இஸ் டெடிக்கேட்டட் டு ஆல் ஆர்ஜேஸ் அண்ட் ஆல் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஆஃப் ஆகாஷ்வாணி பரிவார் ஸ்பெஷலி யூ தட் இஸ் மீ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் ஆகாஷ்வாணி சென்னை லிஸ்னர்ஸ் ஃப்ரம் ஹிதேந்திர தாஸ் ஸ்டேட் அசாம் தேங்க் காட் ஹிதேந்திர தாஸ் திஸ் டைம் யூ கேம் வித் அ ட்ராக் தட்ஸ் அ லவ்லி and you are from Assam listening to our show that is awesome you know you can listen it on news on air app all the shows of Akashvani you can listen on news on air app if you download that all the listeners of the world I mean all the listeners they can listen and if you have a satellite radio throughout the world you can listen all the radio stations here comes Shakira Waka Waka for Hitendra Das from Assam here goes the track listen to the music and enjoy it.

லாஸ்ட் ட்ராக் வாஸ் பிளேட் ஃபார் மகாராஜ் கிரண்புரி கோஸ்வாமி லக்ஷ்மின் தேவி கோஸ்வாமி நர்கோரா ஃப்ரம் சத்தீஸ்கர். ஐ ஹோப் யூ ஹியர் த ட்ராக் அண்ட் யூ ஆர் சோ ஹாப்பி. லவ் யூ லாட்ஸ் மை டியர் லிஸ்னர்ஸ். வி ஹவ் காட் லிஸ்னர்ஸ் ஃப்ரம் அசாம் அண்ட் சத்தீஸ்கர் ஆல்சோ. தட் இஸ் சோ ஆசம். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு த ட்ராக், I mean you're listening to our frequency. That is lovely. That is, I love you all my listeners from Assam and Chhattisgarh also. I also love my listeners from Chennai, Coimbatore and Puducherry also. And what to say is I have a next request from Babu Mullaikadu and KVJ Seelan Kodamandapatti. They both have requested for Sting 1000 Years. Here goes the track, Babu Mullaikadu, and he has also wished me good night also. That is so nice. And this track is for KVJ Seelan Kodamandapatti and Babu from Mullaikadu, Sting 1000 Years. Here goes the track. Listen to the music and enjoy, my dear lovable listeners.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ ராகங்கள்.

101.4 கேட்டுட்டுருக்கிறவங்க எல்லாருக்கும் மீண்டும் சூப்பரான இரவு வணக்கத்தை சொல்லிக்கிட்டு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களோட இணைந்து உங்களை வரவேற்பவர் ஆர்ஜே தமிழ்விழி. 9:40 நொடிகள் ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள்லாம் உங்களுக்காக வரிசையாக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக அருள் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. ஹரிஷ் ஜெயராஜோட இசையில் வைரமுத்தோட வரிகளில் ஹரிஹரன் மதுமிதா இருவரும் இணைந்து பாடிய பாடல். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4.

9:11 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ ஃபம் 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோட தான் அணைஞ்சிருக்கீங்க. அடுத்த பாடல், இதுக்கு முன்னாடி கேட்ட பாடல் 4 Students திரைப்படத்திலிருந்து பழனி பாரதியோட வரிகளில் தான் கேட்டு முடிச்சிருக்கோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் காதல் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு, நா முத்துக்குமாரோட வரிகளில் ஹரிச்சந்திரன் ஹரிணி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிக்கக்கூடிய இந்த பாடலை கேட்டு நினைந்திருங்கள். இது ரெயின்போ ஃபம் 101.4.

ஹரிஷ் ராகவேந்திராவோட குரல்ல, கபிலனோட வரிகள்ல, ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையில, சித்தன் திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:22 ஆயிட்டு ரெயின்போ எஃப்எம் 1.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த பாடல் அட்டகாசம் திரைப்படத்துல இருந்து வர இருக்கு. இமயமலையில் என் கொடி பறந்தால் உனக்கென்ன, ஏழு கடலும் என் பேர் சொன்னால் உனக்கென்ன, எரிந்து போன சாம்பலிலும் இருந்து எழுந்து பறக்கும் ஃபீனிக்ஸ் போல மீண்டும் மீண்டும் பறப்பேன் உனக்கென்ன அப்படின்னு சொல்லிட்டு வரிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு கோபத்தில் பாடக்கூடிய ஒரு பாடல் மாதிரி இருக்கும். வைரமுத்தோட வரிகளில் பரத்வாஜோட இசையில் திப்பு பாடிய பாடல் அட்டகாசம் திரைப்படத்திலிருந்து.

9:32 ஆயிற்றுக்கு ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இருவரோட குரலில் தாமரையோட வரிகளில் மணி சர்மா இசையில் ஜெய் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக அழகிய தீய திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. ரமேஷ் விநாயகம் அவங்களோட இசையில் அவரோட குரல்ல இந்த பாடல் வர இருக்கு. கேட்டணிந்திருங்கள்.

9:42 ஆயிட்டிருக்கு. செல்லமை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். இந்த பாடலை கே கே, மகதி, சின்மயி, டிம்மி இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. வைரமுத்தோட வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜோட இசையில் கேட்டுட்டு இருக்கீங்க. ரெயின்போ 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சி தான். அடுத்த பாடல் ஸ்னேகனோட வரிகளில் வர இருக்கு. இந்த பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு பரத்வாஜ், ஹரிஷ், ராகவேந்தர், ரேஷ்மா இருவரோட குரலில். ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து தான் ஒரு பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள், ரெயின்போ 101.4.

சத்ரபதி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 9:53 ஆயிற்றுக்கு ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியோடு தான் அணிஞ்சிருக்கும். ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக நா முத்துக்குமாரோட வரிகளில் யுவன் சங்கர் ராஜா இசையில் கார்த்திக் பாடிய பாடல் 7G ரெயின்போ காலனி திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடலோட ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியும் நிறைவு பெறுது. நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் உங்களோட இணைஞ்சு பாடல்களை ப்ளே பண்ணிட்டு இருந்தது நான் ஆர்ஜே தமிழ்விழி. கேட்டு இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: Rainbow FM 101.4 இங்கு எல்லாமே சமதூளு.
1: நேரம் இரவு 10 மணி.

ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கும். 1:40 நொடிகள் ஆயிட்டுருக்கு. நிகழ்ச்சியோட முதல் பாடலாக குங்குமம் திரைப்படத்திலிருந்து வர இருக்கு. எஸ் ஜானகி, டி எம் சவுந்தரராஜன் இருவரும் இணைந்து பாடிய பாடல். கண்ணதாசனோட வரிகளில் கே வி மகாதேவன் இசையில். இணைந்திருங்கள், இது ரெயின்போ பண்பலை 101.4.

சௌந்தரராஜன் பி சுசிலா இருவரோட குரல்ல, கண்ணதாசனோட வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில, ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:11 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரிவாய்ன் நிகழ்ச்சியோட தான் அணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேவி மகாதேவனோட இசையில, டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா இருவரோட குரல்ல, காஞ்சி தலைவன் திரைப்படத்திலிருந்து பாடல். இணைந்திருங்கள்.

ராஜன், எல்லாரும் ஈஸ்வரி, பி சுசிலா மூணு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கண்ணதாசனோட வரிகளில் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:20 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கண்ணதாசனோட வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல். இணைந்திருங்க.

பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:27 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 91.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியோட தான் அணைஞ்சிருக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாக கே வி மகாதேவனோட இசையில், கண்ணதாசனோட வரிகளில், டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா இருவரோட குரலில் காட்டு ரோஜா திரைப்படத்திலிருந்து பாடல்.

கண்ணதாசனோட வரிகளில் கேவி மகாதேவனை சில, டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய பாடல் நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:34 ஆயிட்டுருக்கு. ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க. அடுத்ததாக நானும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து பாடல் இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

கண்ணதாசனோட வரிகளில் கேவி மகாதேவன் இசைத்த தர்மம் தலை காக்கும் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்தும் 10:41 ஆயிட்டுருக்கு. ரெயின்முறிவாய் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் பி சுசிலாவோட குரலில் வேதாவோட இசையில் கொஞ்சம் குமாரி திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

இதயத்தில் நீ திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டு முடித்திருக்கிறோம். 10:43 ஆயிட்டிருக்கு. ரெயின்போ 101.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் டிஎம் சௌந்தரராஜன் பி சுசிலா இருவரோட குரலில் பாடல் வர இருக்கு. கல்யாணியின் கணவன் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4.

0: ரெயின்போ ரிவைன்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ரிவைண்ட் நிகழ்ச்சியோட தான் இணைஞ்சிருக்கும். 10:56 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வாலியோட வரிகளில் MS விஸ்வநாதன் ராமமூர்த்தியோட இசையில் பி சுசிலாவோட குரலில் கற்பகம் திரைப்படத்திலிருந்து பாடல் வர இருக்கு. இந்த பாடலோட நிகழ்ச்சியை நானும் நிறைவு செய்கிறேன். திரும்பவும் வேறொரு நாள் அழகான பாடல்களோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறது ஆர்ஜி தமிழ்மொழி. இணையத்திறங்கள் ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளது.

நேயர்கள் கவனத்திற்கு, பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பண்பலை 101.4 தரைவழி ஒலிபரப்பு 11:00 முதல் காலை 5:54 மணி வரை இருக்காது. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நியூஸ் ஆனர் மொபைல் ஆப்பில் கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

திசையெட்டும் இசையை அசை போட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை, 101 கோயம்புத்தூர் எஃப்எம், 103 மதுரை எஃப்எம், 103.3 திருச்சி எஃப்எம், 102.1 ரெயின்போ எஃப்எம், 101.4 திருப்பத்தூர் எஃப்எம், 100.1 வேலூர் எஃப்எம், 100.4 கும்பகோணம் எஃப்எம், 101.6 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். ஒரு மைனா காற்றில் மிதந்து வருகிறது.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும். ஆசை ஆசையாய் பாடல் அடுத்ததாக மறுபடியும் படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது.

பாஷா படத்தில் அந்த பாடலை ரசித்தோம். 11:25 கடிகாரங்கள் கலந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 காற்றும் கிறங்கும் மனசு மயங்கும் எஸ் ஜானகி மனோ பாடிய பாடல் வாலியின் வரிகளில் செம்பருத்தி.

விக்ரம் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம்.

ஆகாஷ்வாணியில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஸ்வர்ணலதா எஸ்.பி. பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க, இளையராஜாவின் இசையில் வீரா.

நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். பாஷா பாண்டியன் பாடங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள் மீண்டும் கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையோடு, காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

ஆகாஷ்வாணி நேயர்களே, நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 5:54 வரை எமது ஒளிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 101.3 தரைவழி ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நேயர்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புத்தம் புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6.
2: காற்றின் மொழி.

0: வச்சிட்டும் முல்லை முட்டு வெட்டும் விட்டு வந்துவிடு.
1: தங்கத்தட்டு கண்ணம் தொட்டு ஒன்னே ஒண்ணு தந்துவிடு.
0: எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா புத்தமிட வேகமா உத்தரவு வேணுமா? எத்தனையோ காலமா அத்த மதம் மோகமா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

ஜம் துக்க தரு கிட்ட ஜம் தரு கிட்ட ஜம் துக்க தரு கிட்ட தோம் தை தை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தித்தித்தோம் தருகிடதோம் தித்தித்தை தருகிடதை தகதி மீதகஜுனுதா

தில் தில் தில் தில் மனதில் ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 பொங்கும் மங்களம்.

இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சித்துக்காடு டிஜி முருகவேல் நாகஸ்வரம், வேலூர் பிஆர்எம் வெங்கடேசன் தவில். நிகழ்ச்சியின் துவக்கமாக கஜவதனா எனத் தொடங்கும் கீர்த்தனை ஸ்ரீ ரஞ்சனி ராகம் ஆதித்தாளம்.

பொங்கும் மங்களம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நன்னு பலிமா எனத் தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் மோகனம் ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நாகஸ்வர இசையில் சித்துக்காடு டிஜி முருகவேல் நாகஸ்வரம், வேலூர் பி ஆர் எம் வெங்கடேசன் தவில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரம் 4:37 கௌரி மனோகரா எனத் தொடங்கும் பாடல். ராகம் கௌரி மனோகரி, ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியின் நிறைவாக நிறைமதி முகமெனும் எனத் தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ் ஹம்சானந்தி ராகம் ஆதி தாளம்

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் எஃப்எம் 101.6 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 வேலூர் எஃப்எம் 100.4
1: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் துவக்கமாக நித்யஸ்ரீ மகாதேவன் பாடிய ஸ்ரீ கந்தசஷ்டி கவச்சம்.